நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 மதிய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது இன்றைய காலை ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆண்டு ஆணி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை.

கத்தார் நாட்டின் தந்தை அமீர் மேதகு ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி நேற்று காலமானார். அன்னாரது மறைவையொட்டி இந்தியாவில் இன்று ஒரு நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது.

வழக்கு. அன்பில்லாதவர் எப்பொருளையும் தாமே அனுபவிப்பர். அன்புடையவர் தம் பொருள் மட்டுமன்று தமது உடலையும் பிறருக்கு உரிமையாக்குவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நேரம் 5:55:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்: திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். கலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வயக்காடு. காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7:00 காலை மலர் நிகழ்ச்சியில் செவிச்செல்வம் வழங்குகிறார் முனைவர் லி சிவக்குமார். சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன. 8:00 இதயராகம், காலை 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்று தனயன் தோழன் கல்வியாளர் மார்ட்டின் ஆசீர்வாதம் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். காலை 10:00 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 பொற்காலம், வெற்றி கொடிகட்டு ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் இடம்பெறும். காலை 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்கள். பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் 2026 2 அத்தியாயம். 12:50 பாப்கார்னர், 1:00 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பில் அதிகம் லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் கும்பகோணம் ஞானி சரவணன் அவர்கள் தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்துறல், 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00

ஆரவாரம் 6:15 உணவே மருந்து, புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்களுடன். மாலை 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், வெற்றி கொடிகட்டு, இளம் தொழில் முனைவோர் என் லாவண்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் முத்துக்குமரன் அவர்கள். 8:05 ஃபீஃபா கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலையின் நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 அரங்கிசை, பகல் 12:10 சங்கீத சாரல், மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச்சுடர், 10:00 அரங்கிசை.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: சுருக்கம் வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் காலை 6:02, தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் காலை 6:10
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபிச்சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை.

0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேயர்களே, கத்தார் நாட்டின் தந்தை அமீர் மேதகு ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு இந்தியா இன்று ஒரு நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கிறது.

நேரம் 6:15. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி ஆனந்தராகம். நிகழ்ச்சியின் முதலில் பித்துக்குளி முருகதாஸ் அவர்கள் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:21 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் அதிகாலை பொழுதில் இசைந்து வரும் பக்தி பாடல்களை ஆனந்த ராகம் நிகழ்ச்சியில் கேட்டு நினைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் சரளா குழுவினர் பாடியது.

ஆனந்த ராகம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் குடலும் பாடல் பல குரல் இசையில்

ஆனந்தராகம் நிகழ்ச்சி கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:28 போகுதுங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது.

நேரம் 6:32 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் பக்தி கீதங்களை கேட்டிணைஞ்சிருக்கும் ஆனந்தராகம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சேலம் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது ஆனந்தராகம். நேரம் 6:35.
1: பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 29 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: வயக்காடு.
5: என்ன அண்ணனோட விவசாய நிலத்துல பெரிய போர்டு வச்சு மாட்டிருக்க? இங்கு மாப்பு சுற்றுலாவிற்கு தலைக்கு 1000 ரூபாய் வசூல் செய்யப்படும்.
6: தம்பி என்னப்பா அங்கேயே நின்னுட்ட? உள்ள வாப்பா. ஏன் ஏன் அங்கேயே நிக்கிற? வா வா வா.
5: என்னண்ணே ஏதோ மாப்பு வேளாண் சுற்றுலான்னு போட்டிருக்குண்ணே, அது என்னண்ணே?
6: அதுவா? வாப்பா உள்ள வா, கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுவோம்.
5: சரி வாங்க பேசிட்டு போவோம்.
6: தம்பி இப்ப நிறைய இளைஞர்கள் விவசாயத்துல ஈடுபடுறாங்க.
5: ஆமா,
6: ஆனா அவங்களுக்கு விவசாய பாரம்பரியம் பத்தியும் மரபு தொழில்நுட்பத்தை பத்தியும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த மரபு சுற்றுலா ஐடியா. எப்படி
5: அங்க மாப்பு சுற்றுலான்லாம் எழுதி கிடக்கு?
6: மரப சுருக்குனா மாப்பு அப்படின்னு சுருக்கமா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். முழுசா தெரியற மாதிரி மரபு விவசாயம் அப்படின்னு வச்சா பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. புரியாம எழுதுனா தானே வந்து கேட்பாங்க. இப்ப நீயே எப்படி வந்து சிக்கின?
5: ஓ சமண்ண, அது சரிண்ணே. அந்த மரபு தொழில்நுட்பத்தை பத்தி சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்.
6: தம்பி நீ உழவு ஓட்டினதுக்கு அப்புறம் நல்லா உழவு பண்ணிருக்கேன் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுப்ப?
5: எனக்கிட்ட இருக்க செயற்கை தொழில்நுட்ப செயலி உதவியா வச்சு ஓரளவு கண்டுபிடிச்சுக்கிடுவேன்.
6: தம்பி இதுக்கு ஏஐ எல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம். வாயில நாம மெல்லுற வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த எச்சிய உழுத நிலத்துல துப்புனதுக்கு அப்புறம் மண்ணு கருப்பு

0: சிவப்பா இருந்துச்சுன்னா நல்ல உழவு, சரியா? சிகப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் உழவு தேவைன்னு அர்த்தம்பா.
1: பாரியா, இவ்வளவு விஷயம் இருக்கா? அது சரினே, இதுக்காண்டியே தான் உழவர்கள்லாம் வெத்தலை பாக்கு போட்டு திப்பிருப்பாங்களோ?
0: ஏ, இருக்கலாம் தம்பி, வெத்தலை போடுறது நல்லது தானே. இப்போ பார், இங்க இங்க இங்க பாக்குற பாரு, இந்த செடி, இதுக்கு பேரு ஆடு தீண்டா பாலைன்னு பேரு.
1: ஓஹோ,
0: இது நிலத்துல வளர்ந்தா மண்ணுல தழைச்சத்தும் மணிச்சத்தும் குறைவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம்.
1: வாவ், சூப்பர்ண்ணே, நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி.
0: கூச்சமா இருக்குப்பா, சும்மா இருப்பா, சும்மா இருப்பா. இந்த பார், இங்க பார், இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வயல் எலியை கட்டுப்படுத்த நீங்க என்னென்னமோ செய்யறீங்க. நான் சிம்பிளா ஒரு விஷயம் செய்வேன்பா.
1: என்னென்ன?
0: மக்காச்சோளத்தை நல்ல தண்ணியில ஊற வச்சு அதுல சிமெண்ட்டை கலந்து வச்சிடுவேன், எலி தொலை சுத்தமா குறைஞ்சிரும்.
1: ஆஹா, சரி சரி சரிண்ணே, சூப்பர்ண்ணே. சரி, இந்த வெங்காயம் அழுகாம இருக்கவும், துவரை கருப்பு உளுந்தெல்லாம் வெகு நாள் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கிறதுக்கும் உங்களுடைய மெத்தட்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ணே.
0: சொல்றேன் சொல்றேன், அதுக்கு தானே நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பிக்கு நிறைய இன்னைக்கு மரபு விவசாயத்தை பத்தி சொல்லி தரணும்னு முடிவு பண்ணிட்டோம் இல்ல, சொல்றேன் கேளுப்பா. இந்த வெங்காயத்தை மூங்கில் இல்லனா நெல் வைக்க இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார சுத்தி வச்சா அது கெடாம ரொம்ப நாள் பாதுகாப்பா இருக்கும்பா. அதே மாதிரி துவரையில செம்மண் பூசினாலும் கருப்பு உளுந்துல விளக்கெண்ணெய் தடவுனாலும் இத பூச்சி தாக்குதல் இல்லாம நீண்ட நாள் பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
1: அங்க பாருங்க, ட்ரோன் பறக்குற மாதிரி எக்கச்சக்க தட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்குண்ணே. ஊசி தட்டாம்பூச்சிய வளர்க்குறீங்களா என்ன?
0: ஏன்பா நீ வேற, இந்த ஊசி தட்டாம் பறக்கிறதுல ஒரு பெரிய விஞ்ஞானமே இருக்குப்பா.
1: என்னண்ணே அது?
0: கேளு, அப்படி கேளு, அண்ணங்கிட்ட கேளு, தகவலை சொல்றேன். இந்த ஊசி தட்டாம்பூச்சி தரமட்டத்துல பறந்தா அடுத்த 24 மணி நேரத்துல மழை கொட்டோ கொட்ட போகுதுன்னு அர்த்தம்பா. அந்தி ஈசல் அடைமழைக்கு அச்சாரம்.
1: அப்படியான, நான் கிளம்புறேன்னு. மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது, கொடை எடுத்துட்டு வரலையே.
0: தம்பி தம்பி தம்பி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய், 1000 ரூபீஸ்.
1: ஏன் ஏன் ஏன் ஏன் ஏன் எதுக்கு
0: வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புப்பா.
1: ஏன் ஏன் ஏன் எதுக்குண்ணே?
0: இவ்வளவு நேரம் மாப்பூ விவசாயம் பத்தி சொன்னதுக்கு
1: இது பகல் கொள்ளையால இருக்குது.
0: இல்ல இல்ல, இது பகல் இல்லப்பா, காலை நேரம். சாயந்தரம் வாப்பா, நாம மா காவை பத்தி விரிவா பேசுவோம்.
1: அது என்ன மா காவா?
0: மரபு கால்நடை வளர்ப்பு.
1: ஓ, அப்படின்னா 10 எருவ மாட்டை அனுப்பி விடுறேன்ன, அதுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுங்க.
0: ஓ எஸ், கத்து கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு ஃபீஸ் ஒவ்வொன்றத்துக்கும் 2000 ரூபாப்பா.
1: என்ன, எருவ மாட்டுக்கு ஒரு கிளாஸ் அட்டம் பண்ண 2000 ரூபாயா? நீங்க பெரிய ஆளுன்னு, மனுஷனுக்கும் கத்து கொடுக்குறீங்க, மாட்டுக்கும் கத்து கொடுக்குறீங்க.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வயக்காடு, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினைப்பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் 1ல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே

தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். வரும் நாட்களில் காற்று அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதத்திற்கு மேற்பட்ட கரும்பு பயிர்களுக்கு தோகை

0: கரும்பு பயிர்களுக்கு தோகை உரித்து விட்டம் கட்டுவது அவசியமாகும். ஏனெனில் பயிர்கள் அதிகம் காற்றினால் சாய்வதை தடுக்க இயலும். மேலும் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கும் நன்கு காய்பிடித்துள்ள பப்பாளி மரங்களுக்கும் சவுக்கு அல்லது மூங்கில் கொண்டு முட்டு கொடுத்து அவை சாய்ந்திடாமல் பாதுகாக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தக்காளி, கத்தரி மற்றும் மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களில் பூச்சியின் தாக்குதலை கண்காணிக்க விளக்கு பொறிகள் அல்லது மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை வைக்கலாம். தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள சின்ன வெங்காய பயிரின் வயலை சுற்றிலும் காற்று தடுப்பான்களான அகத்தி, சித்தகத்தி அல்லது ஆமணக்கு போன்ற பயிர்களை 6 முதல் 8 அடி இடைவெளியில் நடுவதால் மண் காய்ந்து எளிதில் நீர் ஆவியாவதை தடுத்து மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சிப்பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800

0: 1 1 7 8 0 0 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24ஆம் தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின்போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட

0: பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:55. இப்ப நாம கேட்கலாமா இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல வருகிறது.
2: கவிஞரும் தத்துவவியலாளரும் நாட்டுப்புறவியலாளரும் மொழிபெயர்ப்பாளருமான அட்டிப்பேட் அசூரி கிருஷ்ணசாமி ராமானுஜன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1993. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய 5 மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றவர். இவரின் படைப்புகள் பெரும்பாலும் ஆங்கிலத்திலும் கன்னடத்திலுமே கிடைக்கப்பெற்றுள்ளன. சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். 20 வயது முதலே அருமையான கவிதைகளை தனது நாட்குறிப்பில் எழுதி வந்தவர். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றியவர். குறுந்தொகை பாடல்களை மொழிபெயர்த்து தி இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்ற பெயரில் வெளியிட்டார். இந்திய நாட்டுப்புற கதைகளை உள்ளடக்கிய ஃபோக் டேல்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இவரது நூல் மிகவும் சிறப்பானது. சங்க இலக்கியங்களை அதன் நடைச்செப்பம் குறையாமல் மொழிபெயர்த்தவர். தமிழ் மொழி இலக்கியம் பற்றிய உயர்வான பார்வை மேல்நாட்டவர்களுக்கு ஏற்பட AK ராமானுஜன் படைப்புகள் பணிகள் வழிகோலின. 1999 இவரது மறைவிற்கு பின் இவரின் தி கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. தமிழ் இலக்கியங்கள் உலக அளவில் பரவ காரணமான AK ராமானுஜன் அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுவோம். ஓவியர், நடிகர், சமூக போராளி என பல பரிமாணங்களை கொண்ட தேசிய விருது பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் வீர சந்தானம் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2017. தமிழில் வந்த முதல் ஓவிய நூலான முகில்களின் மீது நெருப்பு என்ற ஓவிய புத்தகத்தை வெளியிட்டவர். தோல்பாவை கூத்து குறித்த ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் வீரசந்தானம். தஞ்சைக்கு அண்மையில் உள்ள விழாரில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் கூடத்தில் உள்ள இவர் படைத்த கருங்கல் சிற்பங்கள் 2009 நடந்த ஈழப் போரின் அவலங்களை சித்தரித்து காட்டுகின்றன. முதன்முதலில் 1989 சந்தியாராகம் திரைப்படத்தில் நடித்தார். பின்னர் அரவான், பீட்சா, வில்லா போன்ற திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர். எந்த கலையாக இருந்தாலும் மானுட மேம்பாட்டுக்காக படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். அதை நோக்கித்தான் என் பயணம் என்று கூறுவார் வீரசந்தானம். முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 1930 இதே நாளில் தொடங்கியது. இந்த போட்டி உருகுவே நாட்டில் நடைபெற்றது. தமிழ் பேரவை செம்மல், ஆராய்ச்சி அறிஞர், செந்தமிழ் செம்மல் உள்ளிட்ட பல விருதுகளும் பட்டங்களும் பெற்ற தமிழறிஞர் பேராசிரியர் சுந்தர சண்முகனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு
3: 1922 கடலூரை அடுத்த புதுவண்டிப்பாளையத்தில் பிறந்த இவர் திருக்குறள் தெளிவு, தெவிட்டாத திருக்குறள் ஆகிய இதழ்களை நடத்தினார். திருக்குறளின் மீது தீவிர பற்று கொண்ட இவர் அந்த பெயரிலேயே கல்வி நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் திருக்குறள் செல்வர், தமிழ் இலக்கியத்தில் சிறந்தவருக்கு பாவலர் ஆகிய பட்டங்கள் வழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். புதுவை பயந்தமிழ் பதிப்பகம் தொடங்கி தமிழுக்கு அருந்தொண்டாற்றி

இவர் தம் வாழ்நாளில் வீடும் விளக்கும், வள்ளுவர் இல்லம், தமிழ் அகராதி கலை உள்ளிட்ட 69 நூல்களை எழுதியுள்ளார். சமகாலத்தில் வாழ்ந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன், முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன், தமிழ்த்தென்றல் திருவிக்க பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உள்ளிட்ட அனைத்து தமிழ் அறிஞர்களோடும் மிகச்சிறந்த நட்பு பாராட்டி தமிழ் வளர்த்தவர் பேராசிரியர் சுந்தர சண்முகனார். கவி பேரரசு வைரமுத்துவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1953. கவித்துவமாக பேசுவோரை, என்ன நீ வைரமுத்து மாதிரி பேசுகிறாய் என்று சொல்ல வைத்தவர். எதுகையும் மோனையும் எட்டு திக்கும் பறக்க சந்தச்சுவை நிறைந்த இவரின் திரையிசை பாடல்கள் கேட்போரை முனக வைத்தன. கள்ளிக்காட்டு இதிகாசம் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்தது. தமிழ் செய்த பேரு இவர் தமிழராய் பிறந்தது.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைஞ்சிருக்க உங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாள். பரபரப்பாக தொடங்கியாச்சு, அமைதியாகவும் தொடங்கியாச்சு, உற்சாகமாகவும் தொடங்கியாச்சு. முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை. நம்ம தினமும் முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யும்போது அது விடாமுயற்சியாகுது. இன்றைய நாள் விடாமுயற்சியின் மற்றும் ஒரு நாளாக இருக்கட்டும். வாழ்க்கை வெற்றியை நமக்கு பரிசாக தர காத்திருக்கு, அதை அடைய நாம் தொடர்ந்து செய்வோம் விடாமுயற்சியை. இப்போ காலை பொழுத தொடங்கலாம் உற்சாகமாக. இந்த முதல் பாடலோட காலை மலர் மலருது இதோ.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செவிச்செல்வம் வழங்குபவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.
4: சிரோனதீஸ்னு ஒரு கவிஞர் இருந்தாரு. அவரு ஆசியாவில் உள்ள பல நாடுகளுக்கு போனாரு. அங்க இருக்கிற மன்னர்களை பார்த்து பாடி ஏராளமான பரிசுகளை வாங்கினாரு. அங்கிருந்து தன் சொந்த நாட்டுக்கு கப்பல்ல பயணப்பட்டாரு. அந்த கப்பல்ல விலை உயர்ந்த பொருட்களை வச்சிருந்த வணிகர்களும் பயணப்பட்டாங்க. திடீர்னு வீசின புயல் காத்துல கப்பல் கவல தொடங்குச்சு. எல்லா பயணிகளும் தங்கள் பொருட்களை எடுத்துக்கிட்டு கடல்ல நீந்தி தப்பிக்க நினைச்சாங்க. கவிஞர் மட்டும் எந்த பொருட்களையும் எடுத்துக்காம கடல்ல குதிக்க போனாரு. ஒரு பயணி அவரை பார்த்து உங்கள் மூட்டைகளை நீங்க ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டாரு. என் மூட்டைகள்ல விலையுயர்ந்த பொருட்கள் இருப்பது உண்மைதான், ஆனா அந்த செல்வங்களை நான் பொருட்படுத்தல, என் உண்மையான செல்வம் என் உள்ளத்துல இருக்கு அப்படின்னாரு கவிஞர். அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லா பயணிகளும் பொருட்களோட நீந்தி கரை சேர முயற்சி செஞ்சாங்க. கடல் கொள்ளக்காரங்க வந்து அவங்களோட செல்வங்களை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. கவிஞரும் சில பயணிகளும் தான் தப்பிச்சாங்க. நிறைய பேரு நீந்தி கரையேற முடியாம கடல்ல இறந்துட்டாங்க. சிரோனிதீஸ் தன் நாட்டு மன்னரை போய் பார்த்தாரு. அவரு கவிஞருக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தாரு. கவிஞர் அடுத்த நாள் தன் தெரு வழியா நடந்து வந்தாரு. வர்ற வழியில கப்பல்ல தப்பிச்ச ஒருத்தரை பார்த்தாரு. அவரு வறுமையில ரொம்ப துயரப்பட்டாரு. கவிஞர் அவரை பார்த்து சொன்னாரு, என்னோட செல்வம் அழியாதது என் உள்ளத்துல இருப்பதுன்னு கப்பல் இருந்து சொன்னேன். எல்லோரும் சிரிச்சிங்க. இப்ப என்னாச்சு, உங்க செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. என் செல்வம் கல்வி செல்வம், அது எனக்கு இழந்த எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துச்சுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்ட அந்த வணிகர் தலை குனிஞ்சாரு. இந்த கல்வி செல்வம் அழியாததுங்கிறத விவேக சிந்தாமணி, வெள்ளத்தால் அழியாது, வெண்தழலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிறக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே அப்படின்னு அழகா பதிவு செய்து இந்த பாடல் கல்வி செல்வத்தின் சிறப்பை எடுத்து சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற கல்வி நீராலும் நெருப்பாலும் அழியாது. வேந்தரால கூட நம்ம கல்வியை எடுத்துக்க முடியாது. நம்ம கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம கல்வி அறிவும் கூடும். திருடரால கூட நம்ம கல்வியை திருட முடியாது. இப்படி நம்ம உள்ளத்துல கல்விங்கிற பொருள் இருக்கிறப்ப நாம எதுக்கு பொருள் செல்வத்தை தேடி போகணும்னு கேட்கிறாரு விவேக சிந்தாமணி ஆசிரியர். கவிஞர் சிரோனிதீஸ் பொருட்செல்வத்தை பொருட்டா மதிக்காம கடல்லையே விட்டுட்டு வந்தாரு. ஆனால் அவருடைய கல்வி செல்வம் அவருக்கு பொருட்செல்வத்தை தேடி கொடுத்துச்சு. அதனால கல்வி செல்வத்தை நாம இளம் வயசுலயே தேடிக்கணும். இந்த கல்வி நமக்கு தர அறிவு நம்ம எவ்வளவு துயரத்துல இருந்தாலும் நம்ம காப்பாத்தும், நம்ம கவலைகள் எல்லாத்தையும் போக்கும். பஞ்சநாதம்னு ஒரு நாடு, அந்த நாட்டுல ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒரு மன்னன் 3 ஆண்டு ஆட்சி புரியலாம். அதற்கு பிறகு அந்த மன்னனை அந்த நாட்டுக்கு அருகில் இருக்க ஆத்துல மேலதளத்தோட கொண்டு போய் மூழ்கடிச்சு சாகடிச்சிருவாங்க. மன்னனா இருந்து ராஜபோகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல்ல கலந்துக்கலாம், வெற்றி பெற்று மன்னன் ஆகலாம். இப்படி நடந்த தேர்தல்ல அறிவரசன் ஒருத்தர் நின்று வெற்றி பெற்றார். அவர் எப்படியாவது இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாரு. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாரு. தனக்கு நெருக்கமான நம்பிக்கையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாரு. அவர் மூலமா அந்த நாட்டுக்கு தொலைவில் ஒரு குட்டி நாட்டை உருவாக்கி அதற்கு மன்னனாக திட்டமிட்டாரு. அதுக்கான வேலைகளை ரகசியமா செஞ்சாரு. மன்னரை 3ஆம் ஆண்டு இறுதியில ஆத்துல மூழ்கடிக்கும் நாள் நெருங்கிட்டு இருந்துச்சு. மன்னர் அறிவரசன் அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி படகுல பயணம் செஞ்சாரு. அந்த ஆத்துல எப்படி தப்பிக்கணும்னு திட்டமிட்டு ஏற்பாடுகள் செஞ்சாரு. நீண்ட நேரம் தண்ணீர்ல மூச்சு அடைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கலையை கத்துக்கிட்டாரு. மூழ்கடிக்கும் நாள் வந்தது. எல்லா மக்களும் மன்னரை ஊர்வலமா அழைச்சிட்டு ஆத்துக்கு வந்தாங்க. மன்னர் அறிவரசன் மகிழ்ச்சியா ஆத்துல மூழ்கிறதுக்கு தயாரானாரு. மன்னரோட பெரிய கல்லை கட்டி ஆத்துல இறக்கிட்டாங்க. மன்னர் நீண்ட நேரம் மூச்சு அடக்கிக்கிட்டு உள்ளே இருந்தாரு. நம்பிக்கையான அந்த ஆள் ஆற்றில் மூழ்கி மன்னரின் கட்டை அவிழ்த்து விட்டாரு. அவரு ஆத்துக்குள்ளரை நீச்சல் அடிச்சு வெகு தூரம் போனாரு. மக்கள் எல்லாம் மன்னர் இறந்துட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா மன்னன் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்ச அறிவரசன் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர் மூலமா புதிய நாட்டை அடைஞ்சாரு. அங்கேயே மன்னரா நீண்ட காலம் ஆட்சி புரிந்தாரு. இப்படி திட்டமிட்டு உழைக்கிறவங்களையே அறிவுடையவர்னு சொல்றோம். அறிவு நமக்கு இறுதி வராமல் காக்கக்கூடிய கருவியாகவும் பகைவர்களை அழிக்கக்கூடிய அரணாகவும் இருக்கு. இதைத்தான் வள்ளுவர் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண்னு பாடியிருக்கிறாரு. இந்த கல்வியை போற்றுவோம், கவலையை போக்குவோம்.
3: செவிச்செல்வம் வழங்கியவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின்போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும், கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு

பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்த் கரையா மற்றும் அகமதாபாத்தை சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலுமிருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவலறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராம தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின்போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனா்.

0: அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஒரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18ஆம் தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6 முதல் 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான நேற்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 7:25 ஆயாச்சுங்க.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 7:31 ஆயாச்சுங்க. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. 2026 முதல்வர் மாநில இளைஞர் விருது பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதற்கான கடைசி நாள் இன்னைக்கு தான். அரியலூர் மாவட்டத்தில் இது தொடர்பான விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலரை 740-170-34-99 அப்படிங்கிற இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என் மீண்டும் 740-170-34-99.

0: காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:35.
1: நம்ம உடலோட ஒரு புரிதல் எப்பவுமே இருக்கணுங்க, அது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீங்க இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். சில தாய்மார்கள் தங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
2: இப்ப குழந்தைங்களுக்கு வந்து பொதுவா 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் போதும். அதுதான் அவங்களோட உடல் வளர்ச்சிக்கு, மன வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சில நேரங்களில் சில தாய்மார்கள் கேட்கறதுக்கு 1.5 மாசம் ஆகும் போதே ஏதோ காரணத்தால தாய்ப்பால் நின்றுச்சு, ஃபார்ம் ஆஃப் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தையோட எதிர்காலம் எதுவும் பாதிக்குமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயப்பட தேவையில்லை. முதல்ல தாய்மார்கள் வந்து அந்த 1.5 மாசத்துல தாய்ப்பால் நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். இப்போ நிறைய லாக்டேஷன் கவுன்சிலர், லாக்டேஷன் கன்சல்டன்ட் அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ஏதாவது பிரச்சனைனால நின்றுருக்கா, இல்லை சிம்பிள் ஸ்ட்ரெஸ்னால மனப்பதட்டத்தினால தாய்ப்பால் நின்றுருக்கான்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் தாய்ப்பாலை வந்து நார்மலாக உற்பத்தி ஆக்க முடியும். தாய்ப்பால் நின்று போனாலும் மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது மறுபடியும் தாய்ப்பாலை ஊற வச்சு அந்த குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க முடியும். ஒருவேளை ஏதோ சில காரணத்தினால தாய்ப்பால் சரியாக கொடுக்க முடியாமல் போனாலோ இல்லை தாய்ப்பால் நின்று போனாலோ அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் வர உணவு முறைகள், உடல் பயிற்சிகள், கரெக்டான புரதச்சத்து, கரெக்டான மாவு சத்து, காய்கறிகள், கீரை, பழங்கள் இதெல்லாம் சரிவிகித உணவு சாப்பிடும் பொழுதும், கரெக்டான டைமில் எக்ஸசைஸ் செய்யும் பொழுதும் அந்த குழந்தைங்களும் தாய்ப்பால் குடித்த குழந்தைங்கள் மாதிரியே நார்மலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதோ சில காரணத்தால் நம்ம குழந்தைக்கு 3-4 மாதம் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால் நம்ம குழந்தைக்கு பெரிய பெரிய பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்பட தேவை இல்லை. இப்போ சில தாய்மார்கள் வந்து எனக்கு பால் கம்மியாக இருக்குது, பாலே ஊற மாட்டேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டா சரியாகும், என்ன பண்ணால் சரியாகும் அப்படிவாங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், தாய்ப்பால் வந்து ஒரு எமோஷன், அது உடம்புக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக அம்மாவுக்கு எவ்வளோ உடம்பு வீக்காக இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தை நல்லா வருவான் அப்படின்னு மனசில் நினச்சி ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் பால் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் ஊறிடும். எப்படி அழுக வந்து எப்படி கண்ணு தண்ணி எப்படி ஊறுது வருது, அதுக்கு எதாவது நம்ம சாப்பிட்றோமா எதாவது பண்ணுறோமா, அது எமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வருது. எப்படி அழுகையில் கண்ணு தண்ணி வருதோ அதே மாதிரி ஒரு சந்தோஷமான எமோஷனில் குழந்தைய பார்த்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு மனசில் நினச்சிங்க அப்படின்னாவே தாய்ப்பால் நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அது தாண்டி வரல அப்படின்னா உங்கள் மனசு ஸ்ட்ரெஸ் எதாக இருக்கா, மனப்பதட்டம் எதாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி சரியான அளவு தண்ணி குடிக்கிறீங்களா, நல்ல புரோசத்து உள்ள உணவு சாப்பிட்றீங்களா, காய்கறிகள் கீரைகள் பழங்கள் சாப்பிட்றீங்களா, சரியான அளவு ஓய்வு இருக்கா, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும். ஸோ சரியான அளவு தண்ணி குடிங்க, புரோசத்து உள்ள உணவு நிறைய சாப்பிட்டுக்குங்க, அதே மாதிரி தண்ணி நிறைய குடிங்க, மனசை அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்த 6 மாதத்தில் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்று, நமக்காக இறைவன் வந்து ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட்டுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட தாய்ப்பாலை கிஃப்டாக கொடுக்கணும். நான் எப்போதுமே தாய்ப்பாலை வந்து திரவ தங்கம் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ நகை சேர்க்குறீங்க, எவ்வளோ பணம் சேர்க்குறீங்க அதெல்லாம் அப்புறம், உங்கள் குழந்தைக்கு டெய்லி டெய்லியும் திரவ தங்கத்தை கொடுங்க, அதாவது தாய்ப்பாலை கொடுங்க. அது எல்லா தாய்மாலும் கண்டிப்பாக முடியும். அதை கொடுத்தீங்கன்னா குழந்தை வந்து எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை பாதுகாத்துக்க முடியும்.

0: அப்படி வரல அப்படின்னா லாக்டேஷன் கவுன்சிலர், லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருக்காங்க நிறைய எல்லா ஊர்லேயும் போன்ட்டாங்க. இல்லைன்னா குழந்தைகள் இருந்த மருத்துவர், இவர் அணுகுனீங்கன்னா அவங்க முறையான செயல்முறையை செஞ்சு கண்டிப்பாக தாய்ப்பால் மறுபடியும் வர வைக்க முடியும்.
1: குழந்தைகளுக்கான நல ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

நேரம் 7:44 போதுங்க. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த திங்கட்கிழமையின் காலை பொழுது உணவோடு தொடங்கட்டும். நிறைய பேத்துக்கு நேரம் சாப்பிட்டே கூட முடிச்சிருப்பாங்க. காய்கனிகளோட விலையில் நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் தக்காளி கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனையாயிட்ருக்கு. கத்திரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 46 ரூபாய், பச்சை மிளகாய்

சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 46 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், மொச்சைக்காய் 80 ரூபாய், சுரைக்காய் 24 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், புடலங்காய் 46 ரூபாய், பீர்க்கங்காய் 66 ரூபாய், முள்ளங்கி நூல்கூள் இரண்டுமே கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டிருக்கு. கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு இரண்டுமே கிலோ 56 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டிருக்கு. உருளைக்கிழங்கு கிலோ 30 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைகோஸ் 50 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி 220 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 4 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆயிட்டிருக்கு.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: நேரம் 7:51 ஆயாச்சுங்க. காலை வெள்ளார் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சி துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இங்கிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அதனுடைய செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சரோட உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ஊரக பகுதிகளில் உறுப்பினராக பதிவு செஞ்சுருக்கவங்க, அவங்கள சார்ந்தவங்க, இவங்க திருமண உதவித்தொகை உட்பட பல்வேறு உதவித்தொகைகள் பெற அந்தந்த வட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட தொழில் மையம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய மானியத்துடன் கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள், இது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நாளைக்கு தொடங்கி இம்மாதம் 23 வரைக்கும் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நடைபெறப் போகுது. திருச்சியில் இன்னைக்கு 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,299 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டிருக்கு. வெள்ளி 1 கிராம் 239.90 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டிருக்கு. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 75.08 அடியாக இருந்தது. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததான் நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க இதயராகம். 938-546-102-1 இந்த எண்கள் நமக்கான எண்கள். நமக்கு பிடிச்ச பாட்டு திறம்பெற்ற திரைப்படம் நம்ம பேர் ஊர் இதெல்லாத்தையும் சேர்த்து அழகாக தமிழில் தட்டச்சு செஞ்சு அனுப்பிவிங்க. நமக்கு பிடிச்ச பாட்டு காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.

0: பெண்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: நேரம் 7:56 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டறிஞ்சிருக்கோம். நேரில் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தனயன் தோழன், கல்வியாளர் மார்ட்டின் ஆசீர்வாதம் அவர்கள் நம்மளோட நேரலையில பங்கேற்க. இன்றைக்கி மாறி வரும் கல்வி சூழல், இன்றைக்கி ஏற்ற படிப்புகள் என்ன, ஒரு முக்கிய தேர்வை எதிர்கொள்ளும் போது நாம் அதை எப்படி அணுகிறது, வெற்றியை எளிதில் பெறுவது எப்படி, தொடர் முயற்சிக்கு என்னென்ன காரணங்கள் தேவை, இப்படி பல விஷயங்கள் நம்ம ஏக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட சந்தேகங்களும் நீங்களும் கேட்டு தெளிவு பெறலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-1-246-6-2-1 அல்லது 240-102-1. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கு காலையில் 9 மணிக்கு தனயன் தோழன். காலை மலரில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா வானிலை முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனைய தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மீனவ நண்பர்களுக்கான பிரத்யேக வானிலை முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லை அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 8 மணி. இப்போ நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப்பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பெரம்பூரில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்யவுள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். தமிழகத்தில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கை இன்று தொடங்குகிறது. மாணாக்கர் வரும் 31 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20 தேதி தொடங்கவுள்ள நிலையில் இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து வரும் 19 தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்த மாதம் 31 தேதி வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் சார்பில் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் தேசிய மாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. நீர்வளத் திட்டங்களில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல், தேசிய திட்டங்களில் முன்னேற்றங்களை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த ஜூன் 1 தேதி கொள்முதல் விலை 5.70 ரூபாய் இருந்தது. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. தற்போது முட்டை உற்பத்தி குறைந்துள்ளதாலும் பள்ளிகள் தொடங்கி தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டங்களுக்கு அதிக அளவில் முட்டைகள் அனுப்பப்படுவதாலும் தேவைகள் அதிகமாக உள்ளதாலும் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19 தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

நேரம் சரியா 8:03 ஆயாச்சு. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. தினமும் விடாமல் எடுத்து செல்லும் சிறிய முயற்சிகளின் மொத்தமே வெற்றி என்ற வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியை இனிதே தொடங்கலாம். TRCFM ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இதய ராகம். நேயர்களின் இதயம் தொட்ட பாடல்கள் கட்சவி வழியாக.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது இதய ராகம். நேயர்களின் இதயம் தொட்ட பாடல்கள் கட்சவி வழியா கேட்கலாம். 938-546-102.1 அப்படிங்கிற எண்களுக்கு உங்க பாடல்களை அனுப்பி வைங்க, நீங்களும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் தன்யன் தோழன் கல்வியாளர் மார்ட்டின் ஆசிர்வாதம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: இது டச் எஃப்எம் ரெயின்போ 102.1. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்
1: பையன் படிக்கல அப்படின்னா படிக்கல அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு அது கவுன்சிலிங்னா அவங்க நினைக்கிறது அட்வைஸ் நல்லா படி இப்படி சொன்னா அதான் கவுன்சிலிங் அது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அவனுக்கு ஏதாவது என்ன பண்றது சொல்லுங்க ஏதோ மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ற மாதிரி கேட்பாங்க அது அதுவும் அப்படி கிடையாது. எங்கிட்ட வந்த பல பேரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் கடைசியில் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவங்கள்ட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு அவங்க தான் புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப மாணவர்கள் வந்து இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து பிறக்கும் போதே போனோடய பலர் அந்த ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த வகையான பிள்ளைகளா இருக்கிறாங்க. வேற அவங்க பேரண்ட்ஸ் அவங்க முன்னாள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பதான் போன் வந்திருக்கும். அவங்க காலத்துல டிவி இருந்துச்சு அவங்க டிவியோட வளர்ந்தவங்க இவங்க போனோடய வளர்ந்தவங்க. ஆனா அவங்க டிவி வளர்ந்த காலத்துல என்ன மனப்பான்மையில அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்களோ அதே மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டோட தான் இவங்கள இந்த யாரு ஆண்ட்ராய்டு போனோட இருக்கிறவங்கள அந்த பார்வையில பாக்குறாங்க. இந்த ஜெனரேஷன் கேப்புங்க ரொம்ப பெருசா இருக்கு. அதனால அவங்க டீல் பண்ண முடியல. ஆக்சுவலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீல் பண்ண முடியல.
0: தனையன் தோழன் கல்வியாளர் மார்டின் ஆசிர்வாதம் அவர்கள் பங்கேற்கும் நேரலையில் தொடர்பு கொள்ள நேயர்கள் தொட்டு வரலாம். 0-3-1-246-102-1-240-102-1 என்ற தொலைபேசி எண்களுடன் 9386-102-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும்

8:33 ஆயாச்சு. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நேயர்கள் கட்சவி வழியா பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அனந்தபுரத்திலிருந்து கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யா இவர்களுக்காக பாடல் வருது. இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் பிளவுஸ் ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: இது திருச்சி FM ரெயின்போ 102.1. FM ரெயின்போவில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதய ராகம். நேர்கள் கட்சவி வழியா பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தஞ்சாவூர் சார்லஸ், இசபெல்லா, ஜூன்ஸ், பிரின்சியா, எமர்சன் இவர்களின் விருப்பமா பாடல் வருது அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின்

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

8:45 நிமிஷத்துக்கு ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சியில கட்சவி வழியா நேயர்கள் பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவர்களின் விருப்பமா பாடல் வருது மகாராஜா திரைப்படத்திலிருந்து.

0: இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது. தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார். ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார். ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான். மனசில் தெளிவு உண்டாச்சு. தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரும். சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒன்றில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதய ராகம்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்
8: பையன் படிக்கல அப்படின்னா படிக்கல, அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு. அது கவுன்சிலிங்னா அவங்க நினைக்கிறது அட்வைஸ், நல்லா படி இப்படி சொன்னா அதான் கவுன்சிலிங், அது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான், அவனுக்கு ஏதாவது என்ன பண்ற சொல்லுங்க, ஏதோ மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ற மாதிரி கேட்பாங்க. அது அதுவும் அப்படி கிடையாது. எங்கிட்ட வந்த பல பேரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் கடைசியில் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவங்கள்ட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க தான் புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப மாணவர்கள் வந்து, இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து பிறக்கும் போதே போனோடய பல அந்த ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த வகையான பிள்ளைகளா இருக்கிறாங்க. வேற அவங்க பேரண்ட்ஸ், அவங்க முன்னாள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பதான் போன் வந்திருக்கும். அவங்க காலத்துல டிவி இருந்துச்சு, அவங்க டிவியோட வளர்ந்தவங்க, இவங்க போனோடய வளர்ந்தவங்க. ஆனா அவங்க டிவி வளர்ந்த காலத்துல என்ன மனப்பான்மையில அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்களோ அதே மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டோட தான் இவங்களை இந்த யாரு ஆண்ட்ராய்டு போனோட இருக்கிறவங்கள அந்த பார்வையில பாக்குறாங்க. இந்த ஜெனரேஷன் கேப்பது ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அவங்க டீல் பண்ண முடியல. ஆக்சுவலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீல் பண்ண முடியல.
7: தனையன் தோழன் கல்வியாளர் மார்டின் ஆசிர்வாதம் அவர்கள் பங்கேற்கும் நேரலையில் தொடர்பு கொள்ள நேயர்கள் தொட்டு வரலாம். 0431

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதயில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார்.

1 240 1 240 1 என்ற தொலைபேசி எண்களுடன் 9 3 8 5 4 6 1 102 1 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும்

இது டச் எஃப்எம் ரெயின்போ 102.1. எஃப்எம் ரெயின்போவில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கச்சவி வழியா பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம், ரங்கன், சுந்தர்ராஜன் இவர்களின் விருப்பமாக பாடல் வருது.

நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கு தனயன் தோழன் கல்வியாளர் மார்ட்டின் ஆசீர்வாதம் அவர்கள் நம்மளோட நேரலையில் பங்கேற்கிருக்காங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். 0431-246-101 அல்லது 240-102 இதுதான் நமக்கான எண்கள். வாட்ஸ்அப் வழியான உங்களோட சந்தேகங்களுக்கு 938-546-102

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் செல்லமங்கலன் மகள் மாபெரும் தங்க மளிகை பாத்திரக்கடல் மற்றும் வரிஞர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரத்தில் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 9 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். கத்தார் நாட்டின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமாத் பின் கலீஃபா அல் தானியின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அன்னாரது மறைவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பெரம்பூரில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்துக் கழக பணிமனையையும் ஆய்வு செய்யவுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: தாய் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என பேரறிஞர் அண்ணா அவர்களால் பெயர் சூட்டிய ஜூலை 18 தமிழ்நாடு நாளாக கொண்டாடி வருகிறோம். தமிழ்நாடு நாளை நினைவு கூறும் வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 6ம் வகுப்பு முதல் 12ம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வருகின்ற 15/7/2022 தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசாக ₹10,000, 2ம் பரிசாக ₹7,000, 3ம் பரிசாக ₹5,000 மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
2: திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20ம் தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரை கொட்டாம்பட்டி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்தும் மதுரையிலிருந்து திருச்சி வந்த அரசு பேருந்தும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 41 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜானிக் சின்னர் 2வது முறையாக கைப்பற்றியுள்ளார். இறுதி ஆட்டத்தில் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட்களில் தோற்கடித்தார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 9:04 ஆக போகுதுங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் இன்று தனயன் தோழன் கல்வியாளர் உளவியலாளர் மார்ட்டின் ஆசீர்வாதம் அவர்கள் நம்மோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சித்ரா திருவாளன் அவர்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-102-1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம், கேள்விகளை கேட்கலாம். வாட்ஸ்அப் எண் 9385-546-102-1. உங்கள் பேர் ஊரையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்ப மறக்காதீங்க.

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பரபரப்பான மற்றும் ஒரு திங்கள் காலை. ஸ்கூலுக்கு விட போகிற அந்த அவசரம் தெரியுது நமக்கு. ஆட்டோ ஸ்கூல் வேனில் ஏற்றிட்டு பிள்ளைங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற உங்கள் பிரார்த்தனையும் வெளிப்படும் அந்த நேரத்தில். அந்நாளுக்கான ஏற்பாடுகள் அப்படின்னு வேகமாக நகரும் ஒரு நாள். இவ்வளவு பரபரப்பும் பிரயத்னமும் எதுக்கு? குழந்தைகள் நல்லபடியாக படித்து முன்னேறி அவங்க வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கம் தானே. போராடும் அந்த பெற்றோரின் பார்வையில் இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சி அமைகிறது. தனையின் தோழன் இன்னைக்கு நிலையத்தில் நம்மோட கல்வியாளர், உளவியலாளர் மாட்டன் ஆசிர்வாதன் அவர்கள் இருக்காங்க. வணக்கங்க.
1: வணக்கம்
0: சார். நீங்கள் வந்து ஒரு கல்வியாளராக உங்களுடைய பயணத்தை தொடங்கினீங்க. எந்த கட்டத்தில் உளவியல் ரீதியாகவும் குழந்தைகள்கிட்ட நம்ம பேச வேண்டியது அவசியம்னு நீங்கள் உணர்ந்தீங்க? இல்லை அதற்கான பிரயத்தனம் எப்படி நீங்கள் தொடங்கினீங்க?
1: பள்ளியில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வருவாங்க. பேரண்ட்ஸ் அப்போது பேசும்பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இவனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து அப்போது அறிவுரை சொல்கிறது அப்படிங்கிற ரீதியில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது தவறு. கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து அது கிடையாது. அதாவது ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை என்ன தேவைப்படுது, அந்த எந்த ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுது அந்த பிரச்சனைக்கு இன்னொரு கோணம் எப்படி இருக்கும், அதை புரிஞ்சு அந்த குழந்தையே அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான், அது பேர் தான் கவுன்சிலிங். இதை பெரும்பாலும் எல்லாமே தவறாகவே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு உளவியல் மீது ரொம்ப காலமாக எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான படிப்புகள், கவுன்சிலிங், பிஜிடிசி எல்லாம் முடித்து அந்த துறை மீது மிக ஆர்வம் கொண்டு நிறைய தேவைப்படுகிறது. இப்போ உளவியல் ரீதியான ஆலோசனை வந்து பள்ளியில் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தம்பதியருக்கு, பெற்றோருக்கு, முக்கியமாக பெற்றோருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு தான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. பிள்ளைகள் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட மைனராக இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்களா தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் பேரண்ட்ஸ் ரெடியாகவே இல்லை. பேரண்ட்ஸ் வந்து ஒரு 20% 30% தான் தயாராகவே இருக்காங்க. அவங்க ஒரு ரொட்டீன் லைஃப்லேயே போயிட்டுருக்காங்க. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் அந்த இதில் ஓடிட்டே இருக்காங்க. அதில் குழந்தைகளை வந்து இப்போ தாங்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ, அவங்க வளர்ந்த காலகட்டம் வேறு. அவங்க வளர்ந்த காலகட்டத்தில் டிவி இருந்தது, டிவியை பார்த்து வளர்ந்தாங்க அவங்க. இப்போ இவங்க கையில் ஃபோன் இருக்குது. அப்போ ஒரு ஃபோனோடே வளர்கிற குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வளர்க்குறது எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா, அவங்கள எப்படி அவங்க பேரண்ட்ஸ் வளர்த்தாங்களோ அதையே தான் இம்பார்ட் பண்ணுன்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல தான் இந்த தலைமுறை இடைவெளி வந்து பெருசாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல லைஃப்னா என்ன, குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கணும், அவங்களுடைய கோல் எப்படி செட் பண்ணுறது, அவங்கள எப்படி பாசிட்டிவாக பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அவங்களுக்கு தேவைப்படும், அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். எந்த பேரண்ட்டும் அன்பும் அக்கறையும் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது என்னன்னா அப்ரோச், அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் தெரியாது.
0: இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வரும். எப்போவுமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெற்றோர் வந்து உங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு, அது அவங்களோட தவிப்பு தான் நினைக்கிறேன். அவங்களால சொல்ல முடியல, இல்லை சொல்ல தெரியல அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்குது. ஒரு அட்வைஸ் அப்படின்னாலே அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க அப்படின்ன உடனே குழந்தைகளோட முகம் மாறிடுது இல்லையா. ஸோ இந்த அட்வைஸ்லேருந்து இந்த அன்பா சொல்கிறது இதுதானே கஷ்டமாக இருக்குது. எப்படி செய்யலாம் சார், எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம்?
1: பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் அவங்களுக்கு அதை நிறைய நேரத்தில் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவை ஒரு அறிவுரை அப்படின்னா யார் மூலமாக அது சொன்னால் அவங்க எடுத்துக்குவாங்களோ அவங்க அந்த அளவுக்கு போகலாம். அடுத்ததுங்கிற போது ஆசிரியர். ஆசிரியர்னு வரும் பொழுது சில குழந்தைங்களுக்கு ஒரு சில டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடத்தில் அதிகமாக கூட அதிகமான மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அப்போது பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும். அந்த இதில் வந்து இப்போ டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து இப்போ பெரும்பாலுமே எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் எம்ப்ளாயாக தான் இருக்காங்க பெரும்பாலும். டீச்சர்ஸ் வந்து டீச்சராக இருந்தாங்கன்னா பலவிதமான நல்ல விளைவுகள் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. காலையில் வந்து அவங்க அந்த அட்டண்டன்ஸை போட்டு அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, போர்ஷன் முடிக்கணும், இப்படியே போயிடுறாங்க. எந்த ஒரு டீச்சர் வந்து இதெல்லாம் உணர்ந்து, அவங்க பிஎட்ல படிச்சிருக்காங்க, சைக்காலஜி எல்லாமே படிச்சிருக்காங்க, இதெல்லாம் உணர்ந்து குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களோட பாதி பிரச்சனை குறையும். இதில் வந்து அவங்க கொஞ்சம் மெனக்கெடணும், கொஞ்சம் அதிகமான மெனக்கெடணும். ஏன்னா ஒரு டெடிக்கேட்டட் டீச்சர் தான் இன்றைய தேவை. நார்மல் டீச்சர் தேவையில்லை, அவங்க எம்ப்ளாயாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டெடிக்கேட்டட் டீச்சர், இப்போ ஒரு இளையராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய மெனக்கெட

0: தான், ரொம்ப சாதாரண படங்களுக்கு கூட அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டான மியூசிக்லாம் போட்டிருக்காரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் பொழுது டீச்சர் பண்ணும்பொழுது பேரண்ட்ஸ் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த டீச்சர் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படிங்கும்பொழுது டீச்சர் வந்து ஏற்கனவே புரிஞ்சும் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அவங்களும் சொன்னாங்கன்னா குழந்தை வந்து மேக்ஸிமம் சரியாயிடும். இதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு உளவியல் ஆலோசகரை அணுகலாம். அவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. இதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு மன ரீதியான சிக்கல்கள் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு மனநல மருத்துவர் அவரை போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யணும். பேரண்ட்ஸ் அவங்க தயங்குறாங்க, தயங்கவே கூடாது. சைக்காலஜி உளவியல் அப்படின்னாவே அது மனநலம்னு சொல்ல மாட்டாங்க, முதல்ல மென்டல் அப்படிங்கிற அந்த ரீதியில் தான் போவாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அது சரியாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போது நீங்கள் சொல்கிறது ஆசிரிய பணி அறப்பணி அப்படின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க யோசிக்கணும். குழந்தைகள்கிட்டையும் சரி, பெற்றோர்கிட்டையும் பேசும் பொழுதும் சரி, அவங்க என்ன எதை பற்றி அந்த குழந்தையோட முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதை நோக்கியே அவங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கணும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. நிறைய பேச வேண்டி இருக்குது இதை பற்றி தான். ஏன்னா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது இவங்களோட ஃபேவரட் அவங்களோட ஃபேவரெட்னு சமூகமே சில வார்த்தைகள் சொல்லிடுது. அதாவது டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லி விட்டுருவாங்க, மதர்ஸ் பிரின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு இல்லையா, இதை பற்றி கூட பேச வேண்டியிருக்கு. அதனால தான் தனியன் தோழன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம். பெண் குழந்தைகளை இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறது ரொம்ப எளிதாக இருக்குது, ஆண் குழந்தைகள்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியல, அவங்களோட சைக்காலஜி வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு துணி இருக்குது இல்லையா. இப்போ ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பேதமே இல்லாமல் நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான அப்ரோச் சரியாக இருக்கும் சார்?
0: இப்போ இதில் எந்த வயதுன்னு ஒன்று இருக்குது, குழந்தை வயது பருவமாக இல்லை வளரிளம் பருவமாக அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஆண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து வளர்ந்த விதம் ஒரு ஆணாதிக்க சமூகம். நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே வளர்க்குறது வந்து எப்படின்னா பொம்பளை பிள்ளைய வீடை கூட்டுன்னு போவோம், பசங்களை அப்படி கடைக்கு போகணும்னு போவோம். அது மாதிரி தான் வளர்த்துட்டு வரோம், இன்னமும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள்.
1: தெரியலையே, நீங்கள்
0: அம்மாவுக்கு தான் இருக்கு. அம்மாக்கள் தான் இந்த ஆணாதிக்க சமூகத்தை வளர்க்குறவங்க. அவங்க தான் சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணு அவன் அப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வளர்க்குறாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ மாறுபடணும். இப்போது பெண்கள் வேலைக்கு போகாமல் படிக்காமல் இருந்த காலகட்டத்தில் முழு நேரம் வீட்டில் இருந்தாங்க, வீட்டில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க மறுபடியும் பெண்ணாக இப்படி தான் இருக்கணும், ஒரு வேலை ஒரு குழந்தை தவறு செஞ்சது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அப்பா திட்ட மாட்டார், நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி அம்மாவை தான் திட்டுவார். ஸோ அம்மாக்கள் என்ன ஆகுதுன்னா இப்படி வளர்த்தாதான் தான் ஒரு சிறந்த பெண் அப்படிங்கிறனாலே அப்படி
1: கணவன்கிட்டருந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதுனாலேயே பெண்கள் அதை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு கொடுத்தோம்.
0: அப்போ ஆணாதிக்கத்தை அவங்க தான் வளர்த்துருக்குறாங்க. இப்போது பெண்கள் படித்து வெளியில் வந்துட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தோட பொருளாதாரத்தை அவங்க பங்கிடுறாங்க. இப்போது ஆண் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்போ ஆண் வந்து சம ஒரு உரிமை சமத்துவம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. அப்போ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத வீட்டில் வந்து செய்யணும், ரெண்டு பேருமே செய்யணும். வீட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி ஆணுக்கும் சொன்னால் ஆணையும் பழக்கணும். அது மாதிரி பழக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சிட்டு வளருவாங்க. இப்போது ஒரு வளர்ந்த பையன் அப்படின்னா சின்ன வயசு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தைங்களை வந்து கண்டிக்கலாம், திட்டலாம், அடிக்கலாம். அடிக்கலாம்ங்கிறது வந்து இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் அப்படிங்கும்போது ஒழுக்கம் கெடும்பொழுது அந்த இடத்துல கண்டிப்புங்கிறது ரொம்ப அழுத்தமாகவே பதிவு செய்யலாம். வளர்ந்த பையங்க அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் பண்ணக்கூடாது. வளர்ந்த பையனை வந்து திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. திட்டக்கூடாது அப்படிங்கும் பொழுது சுட்டி காட்டலாம், அதே நீ என்ன இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு நெகட்டிவாக சொல்லக்கூடாது. அவங்கள பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணும், நீ இதை பண்ணியிருக்க நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லணும். இன்னொன்று அவங்க லெவலுக்கு கொஞ்சம் போகணும். இப்போ அவன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னா ரொனால்டோ பற்றி அவன் பேசுவான், நமக்கு தெரியாது. தெரியலனாலும் நம்மளும் அவன் பார்த்து அவங்க கூட உட்காந்து பார்த்து என்னடா ரொனால்டோ மேட்ச் என்னாச்சு அப்படின்ட்டு அவன் கேட்கும்போது பசங்களுக்கும் ஆர்வம் வரும், அவங்க நம்ம பக்கம் வருவாங்க. ஸோ அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த ஆர்வத்தை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தோழனாக அந்த இடத்துல நம்ம போகும் பொழுது அவங்க நம்மளை கேட்பாங்க, கொஞ்சம் நம்ம பக்கம் வருவாங்க. இல்லை அப்படின்னா என்னடா படிக்காமல் ஃபுட்பால் பார்த்துட்டுருக்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு ஃபுட்பாலையும் ரசித்து பார்க்க மாட்டான், படிப்புலையும் வந்து அவனுக்கு வந்து பெரிய ஆர்வம் வராது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிராக செய்வாங்க. பெரும்பாலும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்கிட்ட வளர்ந்த பசங்கக்கிட்ட நெகட்டிவாக

0: இருக்கிறத சுட்டி காட்டக்கூடாது. பாசிட்டிவான விஷயத்த சொல்லி அவங்களோடையே பயணித்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய வட்டம், நட்பு வட்டம் எப்படி இருக்குது, யார் அவங்க, யார் கூட பழகிறாங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாலும் சரி அவங்களோட அவங்க குடும்பத்தோட ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த குடும்பத்தோட ஒரு குடும்பம் இருக்கணும். அவங்களுடைய பேசணும், அவங்க வரணும் போகணும். இப்படி இருந்தால் அந்த தகப்பன் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுகிட்ட என்னடா அவன் பார் இப்படி இருக்கான் அப்படின்னு, நீ ஏதாவது சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்கிற அளவுக்கு அந்த உறவு இருந்ததுன்னா பசங்க நல்லா வருவாங்க.
1: சரிங்க, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தனையன் தோழன் எப்படி மாறலாம் அப்படின்றது வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. நேர்களே, இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கடைக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நேரம் 9:22 ஆக போதுங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு தனையன் தோழன், கல்வியாளர், உளவியலாளர் மார்ட்டின் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் நம்மோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பேச தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. வாட்ஸ்அப் வழியான உங்களோட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு 938-546-102-1 உங்கள் பேர் ஊரையும் கூட சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சித்ரா திருவாளன் அவர்கள்.
5: ஆம் நேர்களே, இப்போது நம்ம வந்து குழந்தைகளை வந்து ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் குழந்தைகளோட பற்றின ஒரு விஷயத்த டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறோம், ஷேர் பண்ணுறோம், மார்க்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி என் குழந்தை எப்படி இருக்குது கிளாஸில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டீச்சர்ஸும் பதில் சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளை இப்படி இருக்கிறாரு, இப்படி விளையாடுறாரு, இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதை வச்சு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இதில் வந்து குழந்தைகளோட வகையை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த குழந்தை இப்படி, அந்த குழந்தை அப்படின்னு வகைப்படுத்தும். ஆனால் பெற்றோர் வளர்க்குற வகையிலேயே ஒரு வகை இருக்கு இல்லையா, அந்த வகையை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்னென்ன வகை இருக்குங்க பெற்றோரில்?
6: அது பெற்றோர்கள் அவங்க எப்படி குழந்தைகளை வளர்க்குறாங்க, அதில் 4 வகையான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இதில் முதலாவது பெர்மிசிவ், அதாவது குழந்தைகள் என்ன செஞ்சாலும் அதை அலோவ் பண்ணுறது. இதில் கொஞ்சம் அந்த பேம்பரிங் அதிகமாக இருக்கும், செல்லம் கொடுக்கறது அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, இப்படி நட அப்படி நடன்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது பெர்மிசிவ் பேரண்ட்ஸ். அடுத்தது நெக்லெக்ட்ஃபுல் பேரண்ட்ஸ். நெக்லெக்ட்ஃபுல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பேரண்ட்ஸ். அவங்க வந்து குழந்தைகள் எது செஞ்சாலும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஆனுவல் டேக்கு போகாதவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளுக்காக அந்த ஒரு நாள் கூட செலவழிக்க முடியாத பேரண்ட்ஸ். வீட்டில் அது என்ன ஃபோனை பார்த்துருந்தா இவங்க ஃபோனை பார்த்துட்டு தனியாக போயிடுவாங்க, பெருசாக குழந்தைகள் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இது நெக்லெக்ட்ஃபுல் பேரண்ட். அடுத்தது வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ். இந்த அத்தாரிட்டேரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சிந்தாமல் சாப்பிட தெரியாது அவனுக்கு, சிந்தாமல் சாப்பிடணும், ஒன்று தட்டை பிடுங்கி வச்சிடுறது, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, முட்டி போடு இந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அதில் வந்து அவங்களுக்கு அன்பும் அக்கறையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இது அத்தாரிட்டேரியன். அடுத்தது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க

0: யார் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு செல்லமும் கொடுப்பாங்க, அவங்க எல்லை மீறும் பொழுது ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. நான் சொன்ன என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஸ்ட்ரிக்ட், நீ இதை ஃபாலோ பண்ணாதான் நல்லது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுவாங்க. இது வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ். இப்போ இதில் இதை கேட்குற பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து
1: கேட்டகரியில் இருக்கீங்க.
0: ஆமாம்,
1: அல்லது
0: ஆமாம், இதில் அது அவங்களுக்கே புரியும் எது அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அப்போ எது செய்யக்கூடாது எது செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அவங்க
1: சரிங்க. இப்போ நீங்கள் இது பெர்மிசிவ், நெக்லெக்டிவ், அத்தாரிட்டேரியன், அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு நான்கு வகையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு வகையிலையும் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இந்த பெர்மிசிவ் எல்லாத்துக்கும் ஓகே, யாராவது திட்டினா கூட நீங்கள் ஏன் திட்டாதீங்க, என் பிள்ளைய எனக்கு வளர்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெற்றோர் என்ன மாதிரியான குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க?
0: இந்த பெர்மிசிவ் பேரண்ட்ஸில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பெரும்பாலும் அதில் வந்து பெண் குழந்தைகளுக்கு அதிகமான செல்லம் கொடுப்பாங்க. அந்த பெண் குழந்தைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து வளர்ந்து அவங்க இன்னொரு குடும்பத்தில் போய், இன்னொரு ஃபேமிலியில் போய் அவங்க அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கும் பொழுது அங்கே அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்னா ரொம்ப தடுமாறுவாங்க. எதற்கெடுத்தாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா இப்படி இருக்குது, என்னம்மா இப்படி, இப்போ சட்னி கூட வைக்க தெரியலன்னா அம்மாட்ட ஃபோன் பண்ணி சட்னி எப்படிமா வைக்கிறது அப்படின்னு கேட்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் அம்மாட்ட இது பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு பாதிக்கப்படும். அது அதுலேருந்து ரெக்கவர் ஆக ரொம்ப நாளாகும். அதாவது அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது, தன்னுடைய ரோல் இது தான், இங்கே நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கிறதுக்குள்ளே ரெண்டு பேத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். இது இந்த பெர்மிசிவ் நெக்லெக்ட்ஃபுல் பேரண்ட் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை டோட்டலாக வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டுரும். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கிறோம் வந்து ஒரு 1-6 வயது
1: ஆண் பெண் பேதம் இல்லாமல் நெக்லெக்டிவ் பேரண்ட்ஸ்னா ரெண்டு குழந்தைகளுமே ரொம்ப அதிக அளவில், ஏன்னா அந்த பொறுப்புன்ற ஒரு விஷயத்த சொல்லித்தரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்ற கேள்விக்கு குறி வருது இல்லையா.
0: இந்த நெக்லெக்ட்ஃபுல் பேரண்ட்டில் அதனால் என்னென்ன மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைகள் வளர்கிறதுல ஒரு 6 ஸ்டேஜஸ் இருக்குது. 6 ஸ்டேஜஸ், 0 to 19 இயர்ஸ். இதில் வந்து முதல்ல வருது மதர் பாண்டு, அம்மாவுடன் இருக்கக்கூடிய உறவு பிணைப்பு. இது வந்து ஒரு 9 மந்த்ஸ் இருக்கும். அதில் அம்மாவுடைய அணைப்பு, அம்மாவுடைய வார்ம்த், அம்மாவுடைய லவ், குழந்தைய கண்ணை பார்த்து பேசுறது, தாலாட்டுறது, பாட்டு பாடுறது, இது 9 மாதம் இருக்கும் பொழுது அந்த குழந்தை நல்லா வளரும். சப்போஸ் இந்த அம்மா பாண்டு சரியாக இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் ஒன்று ஈட்டிங் டிஸார்டர், சாப்பிட்றதில் அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், ஈட்டிங் டிஸார்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அவநம்பிக்கை, மிஸ்ட்ரஸ்ட், அக்ரெசிவாக இருக்கும். இது அந்த 9 மாதத்துக்குள்ளே குழந்தைகள் அது கிடைக்கலன்னா அது பின்னாடி இருக்கும். நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏன் தெரில இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லுவோம், அதுக்கு அடிப்படையே தான். 2வது 9 to 18 வந்து ஃபாதர் பாண்டு, அப்பா கூட இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. இதில் அப்பா எவ்வளோ நேரம் அந்த குழந்தையோடு செலவழிக்கிறார், தூக்கி கொஞ்சிறது, இப்படி மேலே தூக்கி போட்டு விளையாடுறது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அவர் ரவுண்ட் அடிக்கிறது, இந்த ஃபுட்பால் விளையாடுறது, சேர்ந்து விளையாடுறது, அப்புறம் அந்த யானை சவாரி செய்கிறது, இந்த மாதிரியான நேரம் செலவழிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அந்த அப்பா பாண்டு கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அரட்டை அடிப்பாங்க, கஞ்சத்தனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமசியே இருக்காது. இதெல்லாம் அப்பா பாண்டு சரியாக கிடைக்கலன்னா. அதுக்கு அடுத்தது வந்து ஃபேமிலி பாண்டு, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி உறவுகள், இவங்க கூட இருக்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் கிடைக்கும் அந்த அந்த பாண்டில். இது இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, செல்ஃபிஷாக அக்ரெசிவாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. குழந்தை எதனால் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இதுதான் அடிப்படை. இது முதல்ல பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்.
1: சரிங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு மனோஜ்.
2: அனந்தபுரம்லேருந்து நாகராஜ் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் காலேஜ் போகாமல் நேரடியாக வேலைக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி
1: கேட்குறேன். சரி,
0: நீங்கள் ஏன் ஸ்கூல் காலேஜ் போகக்கூடாது முதல்ல? ஏன் ஸ்கூல் போகலை, ஏன் காலேஜ் போகலை, அதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணால், நீங்கள் வேலை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம வாழ்க்கையை பற்றின புரிதல் வந்து நமக்கு இன்னும் சரியாகவே இல்லை. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன?
1: பிறந்துட்டோம் வாழ்கிறோம் அப்படின்ற நோக்கு தான் பலருக்கு உண்டு. நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், இல்லைன்னா இந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கான ஒரு பயணம் தான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய

0: மனிதர்களும் உண்டு.
1: இப்போ ஒரு மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, கொசு, அது ஒரு உயிரி.
0: ஆமாம்,
1: அதுக்கு வாழ்க்கையில் என்ன இலக்கு இருக்கும்?
0: ரத்தத்தை உறிஞ்சது தவிர ஒன்றும் பெருசாக தெரியும்.
1: ஒரு கொசு ஏன் நம்மளுக்கு கடிக்குது?
0: ஆமாம், அது வாழ்கிறதுக்காக கிடைக்குது.
1: அது வாழ்கிறதுக்காக கிடைக்குது. அப்போ இங்கே எல்லா உயிருக்கும் நோக்கம் என்னென்னா வாழ்கிறது. ஏன் வாழ்கிறது அப்படின்னா, வாழுதல் வாழ்தல் அப்படிங்கும் பொழுது உயிர் வாழ்தல். அந்த உயிர் வாழ்தல்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய இனத்தை பெருக்கணும். அந்த தன்னுடைய இனத்தை பெருக்கல் அப்படின்னா என்ன ஆகும், அந்த இனம் அழிஞ்சு போகும். உதாரணம் டைனோசஸ்.
0: ஆமாம்,
1: இது மாதிரி எது எதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, தட்டாம்பூச்சியே குறைஞ்சி போச்சு. இப்போது தட்டாம்பூச்சிங்கிறது அது நிறைய பெஸ்டிசைட் போட்டு நம்ம வயலில் வந்து பூச்சிகளை இது பண்ண பிறகு தட்டாம்பூச்சிகளுடைய
0: எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஆமாம்,
1: அது குறைஞ்சா அதுக்கப்புறம் நீர்நிலைகள்லாம் இருக்கும், என்னென்ன நிறைய குட்டைகள் அதெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் தவளைகள் நிறையா இருக்கும். இந்த தவளைகள்லாம் இருக்கும் பொழுது கொசுவை சாப்பிட்றது நிறையா. இப்போ தவளையோட
0: உணவு அது.
1: ஆமாம், தவளையோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் கொசுக்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகுது. அதனால தான் கொசுக்கள் மூலமாக பல பரவக்கூடிய வியாதிகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய நமக்கும் அதே தான், நம்மளுடைய இனத்தை பெருக்கணும். பெருக்கிறதுக்கு அதுக்கு தேவைன்னா உயிர் வாழணும், அதுக்கு சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அதுக்கு ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு ஒரு படிப்பு படிக்கணும். அப்போது ஒரு படிப்புங்கிறது படிப்பு, வேலை, சம்பளம், பொருளாதாரம், சாப்பிட்றது, இவ்வளோதான் வாழ்க்கை. சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு குளிர்காலம் கோடைக்காலம் வரும், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பொங்கல் வருது, பொங்கலை கொண்டாடுறோம். ஸோ இடைப்பட்ட நாட்களை நம்ம கொண்டாடிக்கிட்டு மனித மேம்பாட்டுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பொருளாதாரம் பொருளாதாரம்னு ஓடிட்டே இருக்கோம்.
0: சரிங்க, அப்போனா வாழ்க்கையை பற்றின சரியான புரிதல் இருந்தால் கூட குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். நேர்களே, வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது, இணைந்திருங்கள். இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்கலன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
5: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவிந்த் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
6: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தனையன் தோழன். இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர் உளவியலாளர் மாட்டின் ஆசீர்வாதம் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்கு இல்லையா
8: மன்னா, தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா திருவானைக்கோவில் இருந்து கேட்டிருக்காங்க. வணக்கம் சொல்லிட்டு, மேலை நாடுகளில் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்குற குறைந்தபட்ச வயதே வந்து நிறைய இடங்களில் 7. அவங்க வந்து நம்ம போல வீட்டு பாடங்கள்லாம் அதிகம் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க குழந்தைகளும் இருந்தால் பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும் அதிகம் டென்ஷன் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
6: சரிங்க, நிறைய நாடுகளில் நிறைய விதமான ஸ்கூலிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜஸ் இருக்குது. சில ஸ்கூல்ஸில் தான் 3 வயசுன்னு நினைக்கிறேன், சில ஸ்கூல்ஸில் 7 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வித்தியாசங்க இந்த வயசில் அனுப்புறதுக்கும் 7 வயசில் அனுப்புறதுக்கும்?
9: குழந்தையோட வளர்ச்சிங்கிறது இப்போ 6 வயது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆடு வந்து ஆடு குட்டி போட்டோன்னே ஆடு நடக்குது. மனிதர்கள் அதை விட அடுத்த ஸ்பீஷிஸ் ஏன் அந்த குழந்தையை பிறந்தவொடனே நடக்க முடியல? ஏன் அப்படின்னா, அதனுடைய
6: கால நேரம் தேவைப்படுது,
9: அதனுடைய மூளை வளர்ச்சி கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் கம்ப்ளீட் ஆனதுன்னா அந்த 1500 கிராம் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த குழந்தையை வந்து அம்மா வயிற்றுலேருந்து இது பண்ண முடியாது, அதனால் ஏழையராக வந்துடுது. மீதி டெவலப்மெண்ட் வந்து வெளியில் நடக்குது. அது அம்மா அப்பா, நான் சொன்ன மாதிரி அந்த பாண்டிங் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் அம்மா அப்பா அடுத்து ஃபேமிலி, இதில் 6 வயசு வரைக்கும் இருந்து பண்ணோம்னா அந்த குழந்தை வந்து நல்லாயிருக்கும். அந்த 6 வயதில் இந்த குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கல் செட்பேக் இருந்ததுன்னா, இது சரியாக பூர்த்தி செய்யப்படலை அப்படின்னா, இந்த 6 வயசில் அந்த குழந்தை எப்படி இருக்கோ பின்னாடி அப்படியே தான் இருக்கும். இந்த 6 வயசில் சந்தோஷமாக இருந்தால் அது வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கும். இந்த 6 வயசில் ஒரு வூண்டட் சைல்டாக இருந்தால் அதுக்குள்ளே ஒரு இன்னர் சைல்டு இருக்கும். அது வந்து ஒரு காயம்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தால் வாழ்க்கை பூரா அப்படியே தான் இருக்கும். அவங்க அதை அது மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஐ மீன் தெரியாமல் இருக்க ட்ரை பண்ணவங்களே ஒழிய உள்ளக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அது தாழ்வு மனப்பான்மை கொண்ட குழந்தையாக அந்த 6 வயதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா பின்னாடியும் அப்படியே தான் இருக்கும். மேலை நாடுகளில் அப்படி கிடையாது. மேலை நாடுகளில் நீங்கள் குழந்தைய வந்து குழந்தை சொல்லப்போனால் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. நீங்கள் குழந்தைய வந்து அடிச்சிங்க அப்படின்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க.
6: ஆமாம்,
9: அது மாதிரி சட்டங்கள் இருக்காங்க. அதனாலே வந்து குழந்தைகள் வளர்க்கும் பொழுது அவங்க அதுக்கு தேவையான இது என்ன என்ன கொடுக்கணும் அதுக்கு எல்லாம் செட்டப்பும் இருக்கும் அங்கே. நம்ம கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு. நம்ம எல்லாம் கல்ச்சருக்குள்ளே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தோம், அவங்க அப்படி இல்லை. அவங்க எல்லா
6: உறவுகளுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறோம் இந்தியன்ஸ் இல்லையா. இந்தியர்கள்
9: உறவுகள், வழக்கங்கள் இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் அது ஆணாதிக்கம் சார்ந்த முறைகளை தான் இருக்குது. மேலை நாடுகளில் அப்படி இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பறவை வந்து ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு இறை தேடி தருது, அது கூட்டுக்குள்ளே வச்சுருக்கு, கூடு கட்டி கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. பறவை பறக்க தெரிஞ்ச பிறகு அது சாப்பாடு கொடுக்காது.
6: ஆமாம்,
9: ஏன்னா அது இறை தேடி போயிடும். அதே போல தான்
6: வேறு வழி இல்லை, சேர்த்தாகணும்.
9: அதனுடைய வாழ்க்கை முறைக்குள்ளே அது கற்றுக்கும், அது அடுத்தது மறுபடியும் அது இனப்பெருக்கம் செய்ய போயிடும். மேலை நாடுகளில் வந்து இந்த பழக்கம் கிடையாது. ஒரு 3 வயசு அல்லது 3 வயசுக்கு மேலே இருந்தவே குழந்தை தனியாக படுக்க போட்டுருவாங்க. அந்த தனியாக படுக்க போடும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இண்டிவிஜுவலிட்டி வளரும், அவங்க கொஞ்சம் ஃப்ரீடம் அதெல்லாம் உணருவாங்க. பேரண்ட்டுடைய அதீத கண்ட்ரோல் இருக்காது. இவங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் பள்ளிக்கு போன பிறகு பள்ளியில் வந்து அவங்க என்ன வேணாலும் படிக்கலாம். நீ 6வது இத்தனை லெசன்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம், மியூசிக் படிக்கணும் படிக்கலாம், ஆர்ட் படிக்கலாம்.

0: படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கணும் படிக்கலாம், எந்த கிளாஸில் போனாலும் உட்காரலாம், அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகும்பொழுது வேலைக்கு போகும்போது வேலைக்கு போயிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் வேலைக்கு போயிட்டு அவங்க அவங்க அவங்க வாழ்க்கையை தேடி போயிடுவாங்க. பெரும்பாலும் குடும்ப அமைப்புங்கிறது அங்கே பெரிய அளவில் இல்லை, அதனால் அந்த குடும்ப சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ இதாக இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவியுமே வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வாழ்நாள் பூரா கணவன் மனைவியாக இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன விருப்பமோ, சப்போஸ் ஒரு இன்னொரு தேவை இருந்தது, இன்னொரு பெண்ணிடம் ஒரு இருந்ததுன்னா அவங்க அதை தேடி போயிடுறாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த கலாச்சார வேறுபாடு இருக்கிறதுனால அந்த வித்தியாசம் இருக்குது.
1: எல்லாத்துலேயும் ஒப்பீடுகள் செய்கிறதுன்றது சாத்தியமா அப்படின்னு தெரியல. குழந்தைகளோட வளர்ப்புலேயே நம்ம இந்தியர்கள் தனிப்பட்டு இருக்கிறோம், தனித்துவத்தோடு இருக்கிறோம். பெண்கள் அதில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு

0: இருக்கிறோம், தனித்துவத்தோடு இருக்கிறோம். பெண்கள் அதில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோட, ஆண்களோட மனநிலையும் மாறணும், பெண்களும் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு இருந்தால் வேறு மாதிரியான ஒரு சூழல்லையே குழந்தை ரொம்ப அற்புதமாக வளரும். இன்னொரு வாட்ஸ்அப்
1: இந்த கேள்வி இருக்குது, இன்னொரு கேள்வியும் கூட இருக்குது. இது வந்து லால்குடியிலேருந்து சண்முகம் கேட்டிருக்காங்க. அதாவது அவர் சின்ன வயசில் இருந்தபோது பெஷோரோட அரவணைப்பில் அவங்களோட கவனிப்பில் வளர்ந்ததாக சொல்கிறாரு. கண்டிப்போடு அவங்க வளர்த்தாங்க, பெற்றோர்கள் எதையும் அறிவுறுத்தி சொல்லாமல் அவங்களே கூட நிறைய நல்ல பண்புகளை கற்றுக்கிட்டு செஞ்சாங்க. ஆசிரியர்கள்ட்ட இருந்தும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி வளர்கின்ற குழந்தைகள் அதே மாதிரியே இருந்தாலும் நிறைய விஷயங்களை ரொம்ப அறிவுறுத்தி தான் செய்ய வைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு மனவியல் ரீதியான காரணங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு.
0: ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுக்கிறது இல்லையே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ போராடணுமா நான் உன்னோட அப்படின்னு கேட்கும்போது.
2: இது இந்த காலமாற்றம், காலமாற்றம்னு சொல்லும் பொழுது இப்போது 70களில் வந்து ரேடியோ கேட்டுட்டுருந்தாங்க, 90களில் டிவியோட சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் தொழில்நுட்ப ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்தது. குழந்தைகள் அதே மாதிரி தான் அந்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வளர்கிறாங்க. அப்போது இருந்த கண்டிப்புங்கிறது அது நமக்கு வேறு வழி இல்லை, அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், அவங்க அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். எல்லாருமே இருந்தாங்க ரொம்ப அதீதமாக இது பண்ணால் தான் தாத்தாவோ மாமாவோ ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி அடிக்கிறது அப்படிங்கிறது, அடிக்கிறதோ அந்த கண்டிப்புங்கிறதோ சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக இது பண்ண மாட்டாங்க, பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஒரு ரொம்ப அடிச்சிட்டோம் அப்படின்னாவே அப்பா வந்து ஒருத்தன் தேவையில்லாமல் அடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா அதை விட அதிகமான அன்பகம்ப்பார். அவனை ஒரு கடைக்கு கூட்டு போவார், இல்லைன்னா அதை வாங்கிட்டு வருவார், அவனுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவார். கண்டிப்புங்கிறது அப்படி தான் இருந்தது. ஒழுக்க ரீதியாக இருக்கக்கூடிய கண்டிப்பு எப்படி வேணாலும் பண்ணலாம், ஏன்னா ஒழுக்கம் மீறினால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு சண்முகம் சொன்ன மாதிரி அவர் பண்போடு இருக்கார் அப்படின்னா அந்த கண்டிப்பு, அந்த கண்டிப்புனால் அவருக்கு கிடைத்த ஒழுக்கம் அதுதான். இப்போ இருக்கிற குழந்தைகள் என்ன அப்படின்னா அவங்கள வந்து அதிகமாக டைவெர்ட் ஆகியிருக்காங்க. இந்த மறுபடியும் அதான் பேரண்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களை வெளியில் இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வர்றதுங்க ட்ராக்னு சொல்லலாம், DRAG ட்ராக். ஃபஸ்ட்டு டைவர்ஷன், ஏன் ஃபோனை அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா வேற எதுவும் இல்லாதனால அது பண்ணுறாங்க. வெளியில் விளையாட போகலாம்,
0: தெரியுது எல்லாரும் அதான் வச்சுருக்குறாங்க.
2: ஆமாம், இப்போ இப்போது வெளியில் விளையாட போகலாம், வெளியில் கூப்பிட்டு போகிறேன், பார்க்குக்கு போகலாம், கிரவுண்டுக்கு போகலாம், ஃபுட்பால் இந்த மாதிரி ஃபுட்பால் இருக்குது, ஃபுட்பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அந்த டைவர்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து ரிவார்டு, நீ இதை பண்ண உனக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிவார்டு. நீ ஃபோனை வை, நீ ஃபோனை வச்சுட்டு நான் அப்புறமா இது பண்ணுறேன், நீ ஒரு புக்கு படித்தனே 10 நிமிஷம் புக்கு படி, நான் அதுக்கு ஒரு ரிவார்டு தரேன் அப்படிங்கும்பொழுது அதை கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்தது அப்ரிசியேஷன், அப்ரிசியேஷனுங்கிறது அவங்கள பாராட்டணும். அவங்கள வந்து அவங்கள என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளையாண்டுருக்கேன்னு சொல்கிறத விட அவங்க எப்போயாவது ஒரு படம் வரையும் பொழுது வெரி குட் நல்ல படம் வரைகிறே பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அதை என்கரேஜ் பண்ணணும். அந்த படம் வரைஞ்சதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கெட்சு வாங்கி கொடுத்தாங்களே அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அது அப்ரிசியேஷன். அடுத்தது வந்து க்ரீன் டைம், ஸ்க்ரீன் டைம் மாதிரி க்ரீன் டைம். இந்த ஸ்க்ரீன் டைமை ஒழிக்கிறதுக்கு முக்கியமானது க்ரீன் டைம் அப்படின்னா வெளியில் கூட்டு போகிறது. சும்மா வெளியில் கூட்டு போங்க, அதை எப்படி என்ஜாய் பண்ணாமல் இருப்பாங்க. ஒரு வண்டியில் அப்படி கூட்டிகிட்டு போகிறது, சப்போஸ் கிராமங்கள் டவுன் அந்த மாதிரி இருந்தால் வயல்வெளிகள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனால் அந்த க்ரீனிஷ் பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம்
0: வெளிநாடுகளில் அது ஒரு தெரப்பியாகவே செய்கிறாங்க. ஜப்பான் மாதிரியான நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த வார கடைசியில் இந்த இடத்துக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த காடுகளில் அந்த மரங்களை கட்டி பிடிச்சிக்கோங்க, அதில் இருக்கிற எனர்ஜியை உள்வாங்கிக்குங்கன்னு க்ரீன் டைம் அப்படி கூட நிறைய இடங்கள் நடக்குது.
2: க்ரீன்கிறதுல அவ்வளோ விஷயம் கண்ணுக்கும் நல்லது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜப்பானில் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது, செருப்பு கலட்டிட்டு புல்லில் நடக்கிறது, புல்லு மேலே நடக்கிறது வந்து அது ஒரு தெரப்பி. ஸோ இதெல்லாம் என்னென்ன இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தெரப்பியும் தெரிகிறதுக்கு முன்னாடியே இந்தியர்கள் இதை செய்திருக்கோம், நிறைய செய்திருக்கோம். சரிங்க, நேர்களே இணைந்தீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி. இது ஒரு சின்ன இடைவெளி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின்

0: பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. தனியன் தோழன், கல்வியாளர், உளவியலாளர் மார்ட்டின் ஆசீர்வாதம் அவர்களோடு. இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கலையா வாட்ஸ்அப்,
4: ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க நங்கவரத்துலேருந்து. என்ன அப்படின்னா, பொருளாதார சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி நிறைய நேரம் நம்மளால் குழந்தைகளை கவனிக்க முடியாமல் போயிடுது. அதை எப்படி நம்ம வந்து ஒரு டைமை ஒதுக்கிக்கிட்டு அவங்கள எப்படி கவனிக்கிறது? அப்புறம் ரெண்டாவது கேள்வியாக, எந்த வயசில் நம்ம வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
3: சரிங்க, அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த 4 கேட்டகரியில் எந்த கேட்டகரினே எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் வந்து பொருளாதாரத்துக்கு ஓடிக்கிட்டுருக்கேன், என் குழந்தை எப்படி நான் பார்த்துக்கிறது?
5: மறுபடியும் அதான், பொருளாதாரம் அப்படிங்கும்பொழுது திட்டமிடுதல் தான். அது நம்ம வாழ்க்கை வந்து திட்டமிடுதல் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டெல்லா புரூஸ்னு ஒரு எழுத்தாளர், அவர் ஒன்று சொல்லியிருக்கார், வாழ்க்கை என்பது எப்பொழுதோ யாராலோ எழுதப்பட்டுவிட்ட கதையல்ல, ஒவ்வொருத்தராலும் ஒவ்வொரு நிமிடமும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிற முடிவில்லா புத்தகம் அது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நம்மளும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மாடல், யாருமே மாடல் கிடையாது. நம்ம வாழ்கிறது 90% எல்லாமே இன்னொரு மாடல் தான், ஜெராக்ஸ் வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பொருளாதாரத்தினாலும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எதனால் அந்த பிரச்சனை இருக்குது? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இப்போ அந்த ஒய்ஃப் வந்து ஒரு 10th கூட படிக்கலை அப்படின்னா, 10th எழுதலாம், 10th படிக்கலாம், அதுக்கப்புறம் 12th படிக்கலாம். அது அந்த தங்களுடைய தரத்தை மேம்படுத்திக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்ம பொருளாதாரத்தை தேடிட்டே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனை இருக்குது. எங்கேயே நம்ம ஒரு இடத்துல நிற்கணும் வாழ்க்கையில், நம்ம வாருங்கள் முன்னோக்கி செல்வோம் அப்படின்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வாருங்கள் பின்னோக்கி செல்வோம். கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல நிதானிச்சுட்டு, ஏன்னா தொழில்நுட்பம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு, நிதானிச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு என்னென்னலாம் விட்டு போடணுமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும். அதே மாதிரி இலக்கு இருக்கணும். இந்த இலக்கு அப்படின்னு வச்சுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது,
3: ஆமாங்க,
5: ஸ்கூலில் எந்த வயசில் போகலாம் அப்படிங்கும்போது பெரும்பாலும் இப்போ வந்து 2.5 வயசில் சேர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, வீட்டில் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு தான் கொண்டு போய் விட்றாங்க. 2.5 வயசு
3: சில இடங்களில் 1.5 வயசுலேயே கூட குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும்பொழுது, அதை நோக்கி போகிற இடங்களும் நிறைய இருக்குது.
5: தவிர்க்க முடியாத காரணத்தினால அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. அதனால் எல்லாருமே வந்து அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து, குழந்தை வீட்டில் ஜாலியாக ஓடிட்டுருக்கும், விளையாண்டுருக்கும், கிளாஸ்க்குள்ளே போனோன்னு ஃபஸ்ட்டு விஷயம் அந்த டீச்சர் சொல்கிறது, ஷட் அப், சிட் டவுன். அந்த குழந்தை சுதந்திரமாக இருந்த ஒரு குழந்தையை வந்து உட்கார வச்சு கை கட்டி போட்டு அப்படி வளர்க்குறோம். அப்போ அந்த குழந்தை வந்து அந்த இடத்துலேருந்து வேறு மாதிரி அந்த பரிமாணம் சமூகத்தின் மேலே இருக்கிற இது வந்து மாறிப்போகுது. அது அதனால் வந்து 5 வயசு வரைக்கும் வந்து குழந்தைய வந்து வீட்டில் வச்சிருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம்
3: முடியும்னா ரொம்ப நல்லது.
5: நான் சொல்கிற மாதிரி தான், அந்த 5 வயசு வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த மதர் பாண்ட், ஃபாதர் பாண்ட், ஃபேமிலி பாண்ட், அதுக்கப்புறம் நெய்பர்ஹுட் பாண்டுன்னு இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி போகும் பொழுது நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் பாண்டுன்னு ஒன்று
3: இருக்குது, ஆமாம்,
5: அந்த டீச்சர் கூட இருக்கக்கூடிய பரிச்சயம், அதெல்லாம் நல்லா இருந்தால் குழந்தை நல்லா வளரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி வரும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, அப்புறம் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், அப்புறம் பிரச்சனைகளை தள்ளி போடுதல், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் டீச்சர் பாண்டு சரியாக இல்லைன்னா அதன் மூலிமா வரக்கூடியது. இப்போ அதே மாதிரி இந்த கோல் அப்படின்னு செட் பண்ணும் பொழுது, அதை செட் பண்ணும் பொழுது எப்படின்னா, முதல்ல அது எண்ணம், ஃபஸ்ட்டு என்னவா ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதுக்கடுத்து அதை வந்து காட்சிப்படுத்தணும். இப்போ நான் வந்து ஒரு குழந்தை ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா, அந்த குழந்தை ஐஏஎஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணி அப்புறம் அது ப்ராக்டிஸ் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யணும். இதை செய்யும் பொழுது அதுக்கடுத்து இது எல்லாம் வரிசையாக செய்யும் பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இலக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த இலக்கு வந்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும்.
3: சரிங்க, இப்போது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குழந்தை வளர்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது.

0: தனக்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பெற்றோர் உணர்ந்தாங்கன்னா அவங்க உளவியலாளர்கிட்ட போக வேண்டிய அவசியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க இல்லையா?
1: இப்போது நம்ம பேரண்டிங்னு சொல்லும் பொழுது குழந்தை பெற்றோர் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு ஆங்கிள் இருக்குது. அந்த பெற்றோர் அப்படிங்கிறவங்க கணவன் மனைவியாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டு அது எப்படி இருக்குது? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அது எப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் அல்லது பெண், அதில் கணவன் மனைவி, ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு 2 அல்லது 4 தடவை அவங்களுக்கு அந்யோன்யமாக இருக்கணும். அது இருக்கும் பொழுது பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப குறையும், அவங்களுக்குள்ள கோபம் அதிகமாக வராது. அது இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த கோபத்தை வெளிப்படுத்தும், வேற எங்கேயாவது வெளிப்படுத்துவாங்க. அதில் தான் வந்து அவங்க குழந்தைங்க மேலே வந்து திணிக்கிறது அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுமே கொஞ்சம் ஃபோனை குறைக்கணும், மொபைல் பார்க்குறது.
0: ஆமாம்,
1: மொபைலில் அவங்க அதிகபட்சம் என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னா இந்த சீரீஸ் பார்க்குறது. வேஸ்ட் ஆஃப் டைம் தான், ஆல்மோஸ்ட். நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து பார்த்தா நல்லது. அது ஃபோன் எடுத்து
0: கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு வேணால் அது ரொம்ப நல்லதாக இருக்கலாமே தவிர நமக்கு அது நல்லதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
1: ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இது பார்த்தீங்களாவே இந்த ஷார்ட்ஸ் வருது இப்போது, அதாவது வீடியோ வீடியோ 15 நிமிஷம் பார்க்க முடியாதனால ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வருது. அதை பெரும்பாலும் தள்ளி தள்ளி தான் பார்க்கணும், அது 2 மணி நேரம் பார்ப்பாங்க.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. இது இதனால் என்ன ஆகுதுன்னா மக்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், எல்லாமே தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பக்கத்து இல்லை கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்துச்சுங்களா அப்படின்னு அப்படி பேசுவோம். இப்போது கொடைக்கானல் போயிட்டு வந்ததை ஸ்டேட்டஸில் போடுறாங்க. அந்த ஸ்டேட்டஸை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்ன ஃபீலிங் வருதுன்னா, அடா நம்ம போக முடியல, இவெல்லாம் எப்படி போகிறான், இவங்க அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் தான் வருது. ஸோ அந்த கம்யூனிகேஷன், மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து குறைஞ்சிட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஒரு மொபைல் ஃபோன் காரணமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள் கையில் இருந்தால் அதை உடச்சி போட்டணும். குழந்தைகள் கையில் ஃபோன் இருக்கக்கூடாது முதல்ல, அது 15 வயசு வரைக்கும் அது சோஷியல் நெட்ஒர்க்குள்ள வரக்கூடாது. ஆனால் இப்போது ரொம்ப சின்ன வயசுலேயே தேவையில்லாமல் ஃபோனை கொடுக்குறாங்க, மிக மிக தவறு. அது அதை எப்படியாவது பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணணும், அப்படி இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரும். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் பழகிட்டு அது பையன்
0: நிறைய
1: பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி சமயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸு. இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணணும், இன்னொருத்தருடைய ஹெல்ப்புக்கு போகணும். எல்லாத்துமே தாண்டி போயிட்டாங்கன்னா சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இருக்கார், அவருடைய உதவி நாட்டினாங்கன்னா எல்லாம் சுமூகமாகும்.
0: சரிங்க, ரொம்ப அழகாக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் இதை பற்றி பேசணும்னா இந்த நாளே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளார உதிச்சுக்கிட்டே இருக்குது. தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. நான் தோளில் தூக்கி சுமக்கிற காலமே தோழனாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் வலியுறுத்துனீங்க.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், பள்ளிகளில் எல்லா பள்ளிகள்லையுமே ஒரு உளவியல் ஆலோசகரை நியமிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள், சிபிஎஸ்இ ஸ்கூலில் 500 மாணவர்களுக்கு ஒரு உளவியல் ஆலோசகர் இருக்கணுங்கிற ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் எல்லா பள்ளிகளும் கொண்டு வந்தால் பல பிரச்சனைகள், ஆசிரியர்களுக்கும் பேர்டன்ஸ் குறையும், பெற்றோர்களுக்கும் நல்லாயிருக்கும்.
0: சரிங்க, ரொம்ப அற்புதமான பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க, பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தனையன் தோழன், கல்வியாளர், உளவியலாளர் மார்ட்டின் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் நம்மோட நேரலையில் இணைஞ்சிருந்து பல நல்ல தகவல்களை நமக்கு வழங்கினாங்க. குழந்தை வளர்ப்பை பற்றி, பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றின்னு உடனுரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் சித்ரா திருவாளன் அவர்கள். நேரலை இன்று பிற்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தோழிகள் 2026 2ஆம் அத்தியாயம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 2461 அல்லது 240 102 1. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் காலை 10 மணி. இப்போ நாம கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக வரும் 26ஆம் தேதி உரையாற்றுகிறார்.

0: இந்நிகழ்ச்சியில் தாம் உரையாற்ற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை வரும் 24 தேதிக்குள் நமோ செயலி mygov.in 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்க அழைப்பு விடுத்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பெரம்பூரில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியும் இன்று அறிமுகம் செய்கிறார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குறைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞானி நாவலுக்காக கடந்த 2014 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மீண்டும் படகு சவாரி தொடங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் காலங்களில் இங்குள்ள குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி துவங்கப்படுவது வழக்கம். சுற்றுலாத்துறை சார்பில் குளத்திற்கு தண்ணீர் இதுவரை முழுமையாக நிரப்பப்படாததால் படகு சவாரி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. படகுகளுக்கு வர்ணம் பூசும் பணி கூட இதுவரை நடைபெறாததால் எப்போது படகு சவாரி துவங்கும் என இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் 20 நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11
2: திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இனி விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடர் 2026 இன்றைய நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம்.
3: Hello, I'm Delith Lloyd with your final roundup from Wimbledon 2026. With me here on centre court watching the men's final was Chris Dennis. And world number one Jannik Sinner defended his title, defeating Germany's Alexander Zverev 6-7, 7-6, 6-3, 6-4 in 3 hours and 46 minutes. And Chris, it was an absolutely enthralling match worthy of the two top seeds.
4: It was indeed. It didn't disappoint whatsoever. Jannik Sinner came in. He said he was a little bit nervous, and it showed at times during that first set. All credit to Sasha Zverev appearing in his first Wimbledon final here. But you knew that Sinner would play the long game, and gradually he got a foothold in the match, came back and took the second set on the tiebreak. That was crucial. Got the early break in the third set. And then from there, just chinks of weakness in the Zverev game, and Sinner was able to wrap up his second successive Wimbledon title in just under 4 hours.
3: Well, let's hear then from our 2026 champion, Jannik Sinner.
5: My mom and I see her, she left the stadium a couple of times, and you know, it is being a player, it's not easy, you know. So, but in the same time, it has been an amazing final once again, and you know, it always takes two players, and you know, me and Sasha, we try to give everything we have. You can feel the nerves in the Sunday morning when you wake up. You know that this is, you know, a very very special day, and you never know how many times you can come back on Sunday. So. Yeah. I never take things for granted. Playing in front of very, very special people throughout the whole couple of weeks, it has been amazing. And and thanks for the support.
3: Sinner there, thanking everyone for their support. It's interesting to know that he hasn't won a major since last Wimbledon, and perhaps there would have been nerves knowing that the pressure was on him.
4: Well, that's ironic, isn't it? Because Sinner came into this match as a red-hot favourite. Also, there were people very interested to see how he would respond after the disappointment, the capitulation in Paris just 45 days ago when he was expected to wrap up that title there. But he recovered well, medically and mentally as well. And I think he will get probably more satisfaction out of this win here in 2026 than the one he did 12 months ago.
3: And a first Wimbledon final for Alexander Zverev, who, of course, came here.

பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் 936 கிலோஹெர்ட்ஸிலும். இனி நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் பலர் குரல்கள்ல பாடல் இதோ.

ஆடு வளர்ப்பு குறைந்த முதலீட்டு தொடங்கி நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில். இது அதிக லாபம் பெறத்துக்கு சில தகவல்களை விவசாய பெருமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சரியான இன ஆடுகளை தேர்வு செஞ்சு தீவன செலவு குறைச்சு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது எப்படி அப்படின்னு தகவல்களை பகிர்ந்ததுக்காகவும், நோய்களை தடுக்கக்கூடிய முறைகளை தெரிஞ்சு இழப்பை தவிர்க்கிறதுக்காகவும் பல தகவல்களை இன்னைக்கு 2:15 வேளாண் அரங்கம் தாங்க வர தயாரா இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில ஆடு வளர்ப்புல அதிக லாபம் பெறக்கூடிய வழிமுறைகளை நம்ம கூட பகிர்ந்துக்க வராங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள். ஆடு வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம். வேளாண் அரங்கம் பிற்பகல் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை திரேசி பாடல்களை கேட்டோம். இதுவரை நம்மோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்ட நேயர்களும் இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நெல் சாகுபடியில பூச்சி தாக்குதல் மகசூலையும் தானியத்தோட தரத்தையும் கணிசமா பாதிக்கக்கூடும். அதனால நெற்பயிர தாக்கக்கூடிய முக்கிய பூச்சிகளை சரியான நேரத்துல கண்டறிஞ்சு அதை திறம்பட மேலாண்மை செய்யறது ரொம்பவே அவசியமா இருக்கு. இதன் மூலமா பூச்சி தாக்குதலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும், கட்டுப்படுத்தவும் முடியும், மகசூல் இழப்ப பொருளாதார இழப்பை குறைக்க முடியும். பூச்சிகளை பத்தின சரியான அறிவும் உரிய மேலாண்மை முறைகளும் கைவசம் இருந்தா நெற்பயிரை பாதுகாத்து அதிக மகசூலையும் சிறந்த வருமானத்தையும் பெற முடியும். இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில நெற்பயிரை தாக்கக்கூடிய முக்கிய பூச்சிகளை பத்தியும் அதனுடைய மேலாண்மை முறைகளை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்க வராங்க ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் முத்துக்குமரன் அவர்கள். நிகழ்ச்சிய விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம். உழவர் உலகம் 7:25 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இனி சுஜாதா மோகன், அனுராதா ஸ்ரீராம், அருண்மொழி குரல்கள்ல பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இருபடி பாடல்களை கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி பொற்காலம் திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரல்ல பாடல் இதோ.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம். கிருஷ்ணராஜ் சங்கர் மகாதேவன் குரல் அமைச்ச பாடல், வெற்றி குடிக்கட்டு திரைப்படத்திலிருந்து தேவா இசையில.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு இருபட பாடல்களா நாம பொற்காலம் வெற்றி கொடிக்கட்ட திரைப்படங்கள்ல இருந்து பாடலை கேட்டுட்டு இருக்கோம். நிறைவு பாடலா மனோ கே சித்ரா குரல்கள்ல பாடல் இதோ.

0: நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் உங்களோடு நாங்க அடுத்த நிகழ்ச்சியாக காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாம இப்ப கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் பத்திரப்பதிவு, பொதுப்பணி, நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், துறை ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறும்.

0: செய்கிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, இயற்கை மருத்துவம், ஆயுஷ் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் சேர்க்கைக்கு வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளைப்பூண்டு விலை ஏற்றத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள தூணேரி, நஞ்சநாடு, எப்பநாடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் விளைவிக்கப்பட்ட வெள்ளைப்பூண்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. மேட்டுப்பாளையம் சந்தையில் வெள்ளைப்பூண்டு இந்த வாரம் 250 முதல் ரூபாய் 450 வரை விற்பனையாகியுள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்டு வரும் வெள்ளைப்பூண்டு மேட்டுப்பாளையத்துக்கு கொண்டு செல்லும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த முறை வெள்ளைப்பூண்டு பயிரிட்ட விவசாயிகளுக்கு விலையேற்றம் மகிழ்ச்சி அளித்துள்ளது. தொடர்ந்து அண்டை மாநிலங்களிலிருந்து பூண்டு வரத்து குறைந்துள்ளதாலும், விதைக்காக வடமாநில வியாபாரிகள் நீலகிரி பூண்டை வாங்கி செல்வதாலும் பூண்டிற்கு தொடர்ந்து விலை இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க.
1: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பதினோரு மணி 3 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது உங்களோடு நாங்க. நேர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில். நேர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-242-1 இதில் அறிமுகமான நேயர்களும், 240-102-1 இதில் அறிமுக நேயர்களும் வந்து உங்க விருப்ப பாடல்களை நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமா ஒரு அழகான பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி புதுசு, சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
5: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
6: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: பதினோரு மணி 10 நிமிஷம் ஆயாச்சு. ரெயின்போ 102.

0: ஒன்றில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில். நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய முதல் நேயர் யாரைங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பல்லபுரம் கிராமத்துல இருந்து கவிதா பேசுறேங்க மேம்.
0: லால்குடியில இருந்து கவிதா, சொல்லுங்க. லால் கவிதா, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு மெல்ல திறந்த கதவுல இருந்து ஊரு சனம் தூங்கிடுச்சு அந்த கதை.
0: அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாடல். கேட்டிருக்கீங்க, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க மேம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பதினோரு மணி 16 நிமிஷத்துக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க. அரியலூர் வட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற இருக்கு. முகாம் நடைபெறும் நாள் 15/7/2026 காலை 9 மணி முதல் 16/7/2026 காலை 9 மணி வரை. 15/7/2026 அன்று மாலை 4:30 அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கற்றலைகளில் நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்த்தெல்லாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க ஐயா. ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி பேசுறீங்களா? நன்றிங்க ஐயா. உங்க பேர் சொல்லலையே.
3: என் பேர் அஸ்லாம்கான்.
2: அஸ்லாம்கான், எங்க இருந்து பேசுறீங்க?
3: தஞ்சாவூர்மா.
2: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் வருது, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ஸ்ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்களோடு நாங்கள். நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: லால்குடிக்கு அடுத்து ஆலப்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
0: மேரி,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேரி. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம். இந்த 16 வயதினிலே சிசி அம்மா பாடின பாட்டு, இது ஜானகி அம்மா பாடின பாட்டு, இந்த செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல்
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

ட்ரச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உங்களோடு நாங்கள். நேர்களை உங்கள் நினைவிற்கு, ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் 2025-26 ஆண்டிற்கான சிறந்த ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் இதற்கான விண்ணப்பங்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் மற்றும் ஆதிதிராவிடர் நல இயக்குநரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விண்ணப்ப படிவத்தினை tn.gov.in என்ற இணையதளத்திலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்திஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்திஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 Station ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர்.

11:35 ஆயாச்சு. ட்ரச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்களோடு நாங்க. நேயர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில் நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர்

0: ஹலோ, வணக்கம்.
1: அம்மா வணக்கங்கம்மா.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தேவிமங்கலம் கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: தேவிமங்கலத்திலிருந்து கண்ணன்,
1: ஆமா
0: நலமா
1: ஆமாங்க,
0: இருக்கீங்களா?
1: நலமா இருக்காங்க. நான் அம்மா எஸ் ஜானகியோட ரசிகனுங்க.
0: ஓ சரி
1: அவங்க
0: சரி.
1: ஞாபகார்த்தமா எனக்கு வந்து ராசாவின் மனசுல இருந்துங்க, அரண்மனை கிளியில இருந்துங்க, என் ராசாவை அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: ஓகே,
1: அவங்க
0: இணைப்புக்கு
1: ஞாபகார்த்தமா
0: வந்ததுக்கு
1: அனைவரும்
0: நன்றி. உங்களுக்கு
1: ரொம்ப
0: அந்த
1: நன்றி.
0: பாடல் வருது.
1: ஆ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உங்களோடு நாங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-101, 246-102-1. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நான் பாடும் பாடல் வந்துங்க, பாடவா உன் பாடலை.
0: ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க.
1: இந்த பாடல் ஜானகிமா பாடல், மறக்க முடியாத பாடல்.
0: ஆமா
1: ஆமா,
0: ரொம்ப அருமையான பாடல். இனிப்பு பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றிங்க வாய்ப்புக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5% முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
6: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: சுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்களோடு நாங்கள். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 10:30 கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான கோரிக்கைகளை பரிசீலிக்க சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளது. தொடர்புக்கு 95-66-56-67 இந்த எண்களை நீங்கள் தொட்டு பேசலாம். மாவட்ட கட்டுப்பாட்டு அறை, கரூர். நேயர்கள் இணைந்திருப்பது உங்களோடு நாங்க நிகழ்ச்சியோடு. நம்ம இணைப்புக்கு வர அடுத்த நேயர் யாரெங்கிருந்து பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: கேகேநகர்ல இருந்து பேசுறோங்க மேடம்.
0: கேகேநகர்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜெயலட்சுமி பேசுறேங்க மேடம்.
0: நான்
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஜானகி அம்மா பாட்டு போடுங்க.
0: அப்படிங்களா? ஏதோ ஒரு பாடல் கொடுத்தலாமா? இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான ஒரு சூப்பர் பாடல் வருது உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பதினோரு மணி 56 நிமிஷத்துக்கு ஜெஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க. நேர்களை உங்கள் நினைவிற்கு, நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கு 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இம்மாதம் 31 தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.

மேலும் தகவலுக்கு 94 99 05 57 37 37 94 99 05 57 37 37 என்ற அலைபேசி எண்ணிலும், மற்றும் ஒரு எண் 04365 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 250126 என்ற எண்ணில் உதவி இயக்குனர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: நிறைவு பெற்றது உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. நிலையத்தில் நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் பத்திரப்பதிவு, பொதுப்பணி, நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், துறை ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 5.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15ஆம் தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள்

0: மக்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: குறளமுதம் காலமறிதல் 49வது அதிகாரம் 6வது குறட்பா.

ஊக்கமுடையவன் ஒருவன் பகைவர் மேல் போருக்குச் செல்லாமல் ஒடுங்கியிருப்பது போரிடும் ஆட்டுக்கடா பகையைத் தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்ன மல்லி, பாட்டு கேட்டுட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்க போல?
3: வாண்ணே, இப்பதான் வழி தெரியுதா உனக்கு? வந்து எவ்ளோ நாளாச்சு. ஆமா, ஊருக்கு போயிருந்தியே. அம்மா அப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல?
2: நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆமா, இது என்ன பெரிய பூனையா எலியா? என்ன பாத்துட்டு இருக்க?
3: இதுவா, இது பேரு குவாக்கான்னே. குவாக்கா?
2: என்னக்கா குவாக்கா? பேரே வித்தியாசமா இருக்கு.
3: பேர் மட்டும் இல்ல, ஆளும் வித்தியாசம்தான். உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான விலங்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற விலங்கு தான் குவாக்கா. ஆஸ்திரேலியால இருக்கு குவாக்கா. ரொம்ப அமைதியான, சுறுசுறுப்பான விலங்கு. வாரக்கணக்குல சாப்பிடாம இருக்குமா. மரம் ஏறி இலைய மட்டும்தான் சாப்பிடும். பார்க்க ரொம்ப கியூட்டா சிரிச்ச மாதிரி இருக்குல்ல. ஆனாலும் இது காட்டு விலங்கு தானே, சில நேரங்கள்ல கடிக்கவும் செய்யுமா. அதனால குவாக்காவ மனுஷங்க தொடக்கூடாது. ஆனா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு.
2: அடடா, குவாக்கா கூட செல்ஃபி எடுக்க ஆஸ்திரேலியா போகணுமா?
3: இல்லையா பின்ன, கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் எடை இருக்கிற அந்த குவாக்கா அழியும் உயிரின வகையில இருக்கு. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம்.
2: மல்லி, இந்த குவாக்காவை பத்தி நிறைய வித்தியாசமான விவரமான தகவல்லாம் இருக்குது.
3: ஆமா, மனுஷங்களுக்கு எந்த மூடு இருந்தாலும் இந்த குவாக்காவோட முகத்தை பாக்குறவங்க கண்டிப்பா சிரிச்சிடுவாங்க. சுற்றுலா பயணிகள் கூட ரொம்ப சிநேகமா இருந்தாலும் யாராவது குவாக்காவை தொடறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணுனா அபராதம் விதிக்கிறாங்க. குட்டி கங்காரு போல இருக்கிற, அழகா சிரிச்ச மாதிரி இருக்கிற இந்த குவாக்காவை பார்த்து ஆச்சரியப்படாத மக்களே இல்ல.
2: ஆமாமா, நம்ம சௌரியத்துக்கு ஆர்வ கோளா இருக்கு. என்னத்தையாவது கொடுத்து சாவடிச்சிட கூடாதுல. டூர் போனமா வந்தமானு இருந்தா தான் இந்த மாதிரி விலங்குகளை காப்பாத்தவும் முடியும். அதன் மூலமா சூழலும் ரொம்ப அருமையா சுத்தமா இருக்கும்.
3: கரெக்ட். மனுஷன் மட்டும்தான் பூமிக்கு சொந்தமா என்ன? புழு பூச்சியும் பறவையும் விலங்கும் எல்லாம் சேர்ந்தாதானே பூமி.
2: அது சரி, நிறைய நியூஸ் எல்லாம் சொன்ன, கொஞ்சம் காப்பிய கண்ணுல காமி.
4: நாள் முழுதும் நம்மோடு பயணிக்க காத்திருக்கக்கூடிய நம்ம திருச்சி பன்மலை 102.1 இன்னைக்கு நமக்கான நிகழ்ச்சிகளா என்னென்ன கொண்டு வந்திருக்குன்னு இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருஷத்தோட தொடக்கத்துல எடுத்த உறுதிமொழிகள் நிறைவேறல அப்படின்ற வருத்தத்துல இருக்கிறத விட ஜூலை மாதத்தை ஒரு புதிய தொடக்கமா கருதலாம் அப்படின்னு நமக்கு நினைவூட்ட வருது இன்னைக்கு மங்கையர் உலகம். உடல் நலம், உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்கம், மனநலம், தூக்கம், இது மாதிரி புது இலக்குகளை அமைக்க இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு இன்னைக்கு தோழிகள் நினைவு கூறலாம். மங்கையர் உலகத்துல பங்கெடுத்துக்கிட்டு இந்த வருஷத்தோட 2வது அத்தியாயத்தை எந்த 3 முக்கியமான விஷயங்களோடு துவங்கலாம் அப்படின்னு பகிரலாம். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவத்தை நமக்கு தர காத்திருக்கு பாப் கார்னர். காலத்தால் அழியாத காவிய கானங்களை மதுரை கீதமா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க காத்திருக்கு மதுரை கீதம் பிற்பகல் 1 மணிக்கு.

குறைந்த முதலீட்டுல தொடங்கி நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலா இருக்கிறது ஆடு வளர்க்கறது. இதுல அதிக லாபம் பெறதுக்கு சில தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்தி நிலையான வருமானத்தை உருவாக்க சரியான தேவையான தகவல்களை நல்ல பராமரிப்பு முறைகளையும் சேர்த்து நமக்கு பகிர வருது இன்னைக்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில. ஆடு வளர்ப்புல அதிக லாபம் பெறக்கூடிய வழிமுறைகளை நம்மோடு பகிர்ந்துக்க வர்றாங்க சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 2:30 கும்பகோணம் ஞானி சரவணன் அவர்களுடைய தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திரைக்களஞ்சியத்துல இசைத்துறல் தகவல் பெட்டகமா தகவல்களோடு சேர்த்து நேயர்களின் கருத்துக்களையும் தாங்கி வரும் பிற்பகல் 3:00. விளையாட நேயர்களை வரவேற்கும் 4:00 வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். பொன் மாலை நழக ரசிக்கலாம் 5:00. 6:00 ஆரவாரம் செய்யலாம். 7:00 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் இன்று வெற்றி கொடிகட்டு இளம் தொழில் முனைவோர் என் லாவண்யா அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். நெல் சாகுபடியில பூச்சி தாக்குதல் மகசூலையும் தானியத்தோட தரத்தையும் கணிசமா பாதிக்கக்கூடும். அதனால நெற்பயிரை தாக்கக்கூடிய முக்கிய பூச்சிகளை சரியான நேரத்துல கண்டறிஞ்சு அதை திறம்பட மேலாண்மை செய்யறது ரொம்ப அவசியம். அதனால இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும் குறித்து நம்ம கூட பகிர்ந்துக்க வராங்க ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் முத்துக்குமரன் அவர்கள். உழவர் உலகம் 7:25 இரவு இசை இனிமை 8:00 9:00 நியூஸ் அட் 9 9:15 இனிய ராகம் 10:00 ஞாபகம் வருதி நிகழ்ச்சிகளை கேட்க ரசிக்க இணைந்து ஏற்போம். திருச்சி FM ரெயின்போ 102.1.

சேஃபம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் நிகழ்ச்சி தோழிகளை வரவேற்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு ஒரு வருஷத்தோட துவக்கத்துலேயும் எல்லாருமே புதுசாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை எடுக்க தான் செய்கிறோம். ஆனால் வருஷம் கரைய கரைய நாள் மட்டும்தான் நகர்ந்திருக்கும். முக்கால்வாசி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்வோம். ஆனால் இந்த வருஷத்தோட 2வது அத்தியாயத்தை நாம் இப்போ தொடங்க இருக்கிறோம். ஏன்னா ஜூலை மாதம் வந்தாச்சு. ஒரு ஒரு புது வருஷம் பிறக்கிறப்ப நாம் யோசிக்கிற அந்த தீர்மானத்தை இந்த நேரத்தில் திரும்பி பார்த்து அதை எப்படி நம்ம சரியான ஒரு தீர்மானமாக எடுத்தால் இந்த நாள் இந்த ஒரு ஒரு நாளும் அதை கடைப்பிடிச்சு வருஷம் முடிவில் நாம் நம்மளையே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி தோழிகள் பங்கெடுத்து பகிர்ந்துக்க போகிறாங்க. 4-3-1 இந்த முன்னிணைப்பெண்ணோடு 246-102-1 இந்த எண்ணை எப்பவும் போல தோழிகள் தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிறவங்களை வரவேற்கிறதுக்காக 240 102-1 இந்த எண் காத்திருக்க நிகழ்ச்சியில் நம்மோடு

0: குடியா முதல்
1: ஹலோ,
0: தோழி, வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: வணக்கம் மேடம். நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி பேசுறேன். 3 நாள் இடைவெளி விட்டு தான் வந்திருக்கேன் மேம்.
0: வாங்கம்மா, வருக, உங்களை வரவேற்கிறோம்.
1: தலைப்பு சொல்லுங்க மேம்.
0: ஒரு ஒரு வருஷம் துவங்கும் போதும் சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்போம் இல்லைங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: இதுல முக்கியமா 3 விஷயம்னா என்ன சொல்வீங்க? சில பேர் கல்வியை வந்து முக்கியமா வைப்பாங்க, சில பேர் உடல் நலத்தை வைப்பாங்க. ஒரு 3 விஷயம் நான் இந்த வருஷத்துல கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா எதா இருக்கும் அது?
1: நான் வந்து வந்து என்னோட உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு வேண்டுவேன் முதல்ல கடவுளை.
0: அப்ப ஒண்ணு உடல் நலத்தை பாதுகாக்கிறது தான் உங்களோட முதல் தீர்மானம்.
1: ஒண்ணு உடம்புல இருந்த பாத்துக்கிறேன். ரெண்டு, சொந்த பந்தங்களை வந்து என்னைக்குமே வெறுக்க கூடாது, அவங்க நம்ம கூடயே இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி நட்பு வந்து வெளியில நம்ம தோழிகளோ நமக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களை வெறுக்கவே கூடாதுங்கிற 3 முடிவு எடுப்பேன் மேடம்.
0: ஆக மொத்தம் உடல் நலம், உறவுகள், நட்பு, 3 தான் முக்கியமா
1: மேடம்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிமா. சந்தோஷமா, சந்தோஷம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க கேளுங்க, உங்களோட கருத்துக்களை கடிதங்கள் மூலமா பதிவிடலாம். அடுத்த நேயர், இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் நேயரா பங்கேற்றுக்கிட்ட அம்மா என்ன சொல்லிருக்கிறாங்க? உடல் நலம் மட்டும் இல்லாம எனக்கு சொந்த பந்தமும் முக்கியம், நட்பும் முக்கியம். இது 3த்தையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த வருஷத்துடைய 2வது பாதிய நான் வந்து ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய தோழி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கிருந்துமா?
2: உழைப்பிலிருந்து மோகனா பேசுறேன் மேடம்.
0: மோகனாமா, இந்த வருஷத்தோட 2வது பாதியில முக்கியமா 3 விஷயம் நான் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஆமா, அது பக்கத்து வீட்டுல நட்பா இருக்கணும்.
0: சரி.
2: உடம்ப நல்லா பாத்துக்கணும். எல்லாரும் மேலையும் இறக்கப்படணும்.
0: முதல் விஷயம் நட்ப பாதுகாக்கிறது, 2வது விஷயம் உங்களோட உடல் நலம், 3வது நம்மளுடைய குணம். நம்மள நம்மளே சுய மதிப்பீடு செஞ்சுக்கிறதன் மூலமா அடிக்கடி நம்மளோட குணநலங்களை நம்மளே மாத்திக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்க எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் தான் ஒரு உதாரணம். நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றிமா. எப்பவுமே கடைபிடிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அது என் குணம், அதை நான் மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேக்கறதை விட நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணுங்கிறத அம்மா உறுதிப்படுத்திட்டு போயிருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில வரக்கூடிய தோழி, வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் இங்க? வணக்கம், யார் இங்கிருந்து? அடடா தோழிகளே, நீங்க தொட்டு வாங்க. சுடி 4-3-1 இந்த முன்னிணைப்பு என்னோட, 246-102-1 இந்த என்னோட அறிமுக நேயர்களுக்கு, 240-102-1.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: மங்கையுலகம் கேட்டுருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முக்கியமான 3 விஷயம் இந்த வருஷத்தோட 2வது பாதியில நான் பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் சொல்வீங்க அப்படின்னு தான் கேட்டுருக்கோம். அடுத்து நம்மோட இணையக்கூடிய தோழி, வணக்கம். வருகமா, யார் எங்கிருந்து?
6: கரூர் மாவட்டம் வடசேரில இருந்து ஆனந்தி பேசுறேன்.
5: ஆனந்திமா, எப்படி இருக்கீங்க?
6: நீங்க
5: சொல்லுங்க, முக்கியமான 3 விஷயம் இந்த 2026 2வது பாதியில நான் பாதுகாப்பேன் அப்படின்னா என்னது?
6: அதான் 3 விஷயம், நாய், ஆடு, மாடு, புறா.

0: கோழி பூனை எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பாதுகாக்கிறது எங்களுக்கு வேலையே
1: பாத்தீங்களா. ஆனா ஒரு விஷயம், நம்ம ஏதாவது மனசு சோர்வா இருந்தா கூட இல்ல வீட்டுல ஏதோ
0: ஒரு பிரச்சனை, ஒரு சந்தோஷம்.
1: அது மட்டும் இல்ல, எங்கேயோ மேஞ்சிட்டு வந்தவங்க அவங்க சத்தமா இருந்தாலோ இல்ல நம்ம சோகமா இருந்தாலோ வந்து இப்படி முகத்தை நிமிந்து பாப்பாங்க. அப்புறமா வந்துட்டு முகத்தால நம்மள கூப்பிடுவாங்க, நம்ம கூட விளையாடவான்னு கூப்பிடுவாங்க.
0: பாசத்தை வந்து புரிய வைக்கிறாங்க, நம்மள பாத்துட்டு அவங்களோட பாசத்தை புரிய வைக்கிறாங்க நமக்கிட்ட.
1: அப்ப அவங்களுக்கு தான் முன்னுரிமையா?
0: ஆமா.
1: ரெண்டாவது விஷயம்,
0: ரெண்டாவது விஷயம், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட நல்லா ஒரு பாசமா எல்லாத்தோட பழகணும், பேசணும். நம்மளோட இது அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். அவங்க நம்மளுக்கு பத்தி அவங்கள ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க.
1: அப்புறம் மூணாவது,
0: மூணாவது நம்ம உடல் நலத்தை பாதுகாத்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். உடல் நலம் நல்லா இருந்தாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும்.
1: சரியாதாமா சொன்னீங்க, முக்கியமான மூணு விஷயத்த சொல்லிட்டீங்க. இதுல ரொம்ப நெகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு உங்க மொழி புரியாது ஆனாலும் நான் வந்து உங்க கூட பேசுவேன்னு சொல்ற விலங்குகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க.
0: நன்றிங்கம்மா
1: நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு.
0: தேங்க்யூ மேடம்.
1: எப்படிப்பட்ட ஒரு பாசம் எங்களோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்படி கூட இருக்கிற விலங்குகளுக்கு தான் முக்கியமான ஒரு இடத்தையே கொடுத்துருக்கோம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தோழி யார், எங்கிருந்து வருக, வணக்கம்.
2: ராஜம்மாள் பேசுறேன்.
1: ராஜம்மாள்மா
2: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இருக்கேன், உங்களை நிலையத்தார பார்க்கத்தான் ஆசை ரொம்ப.
1: சரி சரி, உங்க குரலை கேட்கும் போதே உங்களுடைய பாசம் எங்களுக்கு புரியுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து மூணு முக்கியமான விஷயங்கள் 2026
2: சொல்லட்டுங்களா? உலகத்துல வந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாமையும் நல்லபடி ஆரோக்கியமா இருக்கணும்.
1: அத நம்ம எப்படி பண்ண முடியும்? நம்ம வந்து
2: பண்ண முடியாது, பண்ணணும். அந்த வருஷத்துல இருந்து அவங்களே ஆரம்பிச்சுக்கணும்.
1: ஓ, அடுத்தவங்களுக்கும் சேர்த்து சொல்லிடலாம்.
2: ஆமா, அடுத்தவங்களுக்கு இத சொல்லணும். எதுவுமே நண்போட இருக்கணும் எல்லாரும். ஏன்னா சண்டைங்கிறது வந்து பெரிய வியாதி மாதிரி. அது அன்போட இருந்தோம்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு பேச கொள்ள
1: ஒருத்தவங்களும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பேணி காத்தாங்கன்னா உலகமே மாறிடும். அப்படி
2: உலகமே மாறிடும், நம்மளாலதான் எல்லாமே பிரச்சனைகளே நம்மளாலதான். நம்மளே உணர்ந்துக்கணும், ஐயோ அவங்கள பேசக்கூடாது வைக்க கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அண்ணன் தம்பிச்சு அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும். மொழிய வேற ஒரு மாதிரி எந்த எண்ணமும் இருக்க கூடாது, எல்லாருமே நம்ம பிறப்புன்னு நினைக்கணும்.
1: பிறப்பு
2: இன்னும் ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுடைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு, அது என்றைக்குமே கேட்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அப்புறம் மக்க பிள்ளை குட்டிங்க எல்லாரும் சேர்ந்து வந்து சந்தோஷமா இருந்தா நல்லா வீடு நிறைய இருக்கணும், கவலைகள்லாம் போயிடும் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்து என்னோட வந்து என்ன வீட்டுல வந்து இருந்தீங்கன்னா எனக்கு பெரிய சொத்தே வேண்டாம் எனக்கு.
1: அதாவது ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க வந்துட்டு இது ஆசை தாங்க, இது பேராசை கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கீங்க.
2: எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம், பேராசையே எனக்கு வேண்டாம்.
1: அதான் உறவுகளை கேட்கறது வந்து எப்பவுமே பேராசையா எடுத்துக்க முடியாது.
2: கூடவே எல்லாரும் கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும் எனக்கு.
1: அன்புமா,
2: யாருமே யாருமே எனக்கு விரோதியா இருக்க மாட்டாங்க, நான் விரோதியா வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையும் விரோதி வந்தா கூட வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இருக்கிறத சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிதான் எனக்கு பழக்கம். அதனால நீங்க எல்லாரும் வந்தீங்கனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு
1: சிறப்புமா
2: இல்லைன்னா கூட உங்க ரேடியோவை கேட்டுக்கிட்டே இருப்பேன், மேலோகம் போய் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள்.
2: எண்ணங்கள்லாம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பேரெல்லாம் மேல போய் யாசிச்சுக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆகா
1: என்னைக்குமே எல்லையே கிடையாது, உங்க அன்புக்கு நன்றி.
2: அன்புக்கு எல்லையே இல்ல.
1: ஆமா ஆமா,
2: அன்பு மட்டும் எனக்கு இருந்தா எதை வேணாலும் வென்றலாம். கூட வென்றலாம்
1: நிகழ்ச்சியில பதிவு செஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றிமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு இந்த முக்கியமான விஷயத்த பதிவு செஞ்சதுக்கு, ஆரோக்கியம் அமைதி அது கூட இந்த புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலியே என் கூடவே பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. இணைந்து இருப்போம் திருச்சி FM Rainbow 102.1 இது மங்கையர் உலகம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: வந்தாச்சு வந்தாச்சு.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: ஆடி புதுசு சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
9: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: உலகம் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு அடுத்ததா நம்மோட இணையக்கூடிய தோழி. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்துமா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காதலி இக்பால் பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க. மூணே மூணு விஷயம்
1: தான். நல்லா இருக்கோமா?
0: மூணே மூணு விஷயம் தான், அதனால எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோழிகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ரெண்டாவது பாதியில இது மூணுத்துக்கு தாங்க நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னா அது என்னது?
1: இந்த இயற்கையோட இயல்ந்த வாழ்க்கைன்னு
0: சொல்றாங்கல்லம்மா. ஆமா,
1: மரம் செடி கொடி எல்லாம் வளர்க்கறது ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த மாதிரி இப்ப மரங்கள்லாம் நட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பாக்குறோம்ல, வெளியில சுற்றுச்சூழல பாக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே துளசி எல்லாமே தானாவே வந்துருச்சுமா. பப்பாளி பழம் எல்லாமே தானாவே இந்த மழை பெஞ்சாலும் வந்துருச்சு.
0: சரி சரி சரி.
1: அதோட நானும் செத்தேன், இதுல பூச்செடி எல்லாம் நட்டு வச்சிருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில இயற்கையா இருக்கும் போது இந்த பறவைகள் எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா, அதுங்க வந்து தண்ணி குடிக்குது பாத்தீங்களா, நம்ம வீட்டுல வந்து அந்த பைப் தண்ணி எல்லாம் குடிக்கும் போது அதெல்லாம் பாக்கும்போது ரசிச்சிருந்தா நமக்கு வியாதியே வராது. நல்லா இருக்கு.
0: நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறதுனால இயற்கைக்கு முதலிடம்.
1: மூணாவது புக் படிக்கணும்.
0: சிறப்பு.
1: ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை அன்னைக்கு ஏதாச்சும் படிச்சிருவேன்.
0: அதாவது முதல்ல சொன்னது உடலுக்கான பசி, இது வந்து அறிவுக்கான பசியை போக்குறதுக்கு.
1: அறிவுக்கான பசி என்னைக்குமே படிச்சு நம்ம நிகழ்ச்சி கேட்கும் போது நிறைய தகவல் சொல்றீங்க. அதோட சேர்த்து நாங்க மேல புத்தகத்திலே பார்த்து படிச்சுக்கிறோம்.
0: சிறப்புமா, சிறப்பு. ரொம்ப முக்கியமான மூணு விஷயத்த பகிர்ந்திருக்கீங்க. நன்றிமா நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு.
1: நன்றிமா.
0: இப்போ அடுத்த இணைப்புல இருக்கக்கூடிய தோழி வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்துமா?
2: திருச்சி மலப்பநல்லூர்ல இருந்து பேசுறேம்மா.
0: பேர் சொல்லலாங்களா?
2: பேர் பரமேஸ்வரிமா.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நான் எல்லா வருஷமும் இந்த பாயிலா ஜீவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்கறமா ஆசைப்படுவேன்.
0: சரி.
2: என் வீட்டுல 6 நாய் வளர்க்கறேன்.
0: அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் யாருக்கு முக்கியத்துவம்?
2: ரெண்டாவது விஷயம் இந்த தேன் சிட்டு இருக்குல்லம்மா.
0: ஆமா, பறவைகள்.
2: பறவைகள் அவங்களே வந்து ரொட்டி கேக்குறாங்க, அவங்க மேரி பிஸ்கெட் தான் சாப்பிடுறாங்க.
0: இந்த சில விஷயங்களை நம்ம கவனிக்கதான் வேணும். விலங்குகளுக்கு படைக்கப்பட்ட சமைக்கப்பட்ட உணவை வைக்கிறதுக்கு பதிலா தானியங்கள் மாதிரி கட்டி விடலாம். மூணாவது விஷயம்,
2: தானியங்களுக்கு அது சாப்பிட மாட்டேங்குதுமா. கம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டேன், போட்டதுக்கு சாப்பிட மாட்டேங்குதுமா. மேரி பிஸ்கெட் தான் சாப்பிடுது.
0: மூணாவது விஷயம் என்னது?
2: மூணாவது விஷயம், அந்த வயசானவங்க இருக்காங்கல்லம்மா, நானும்
0: வயசானவதான்.
2: அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக யாரும் உதவி இல்லைன்னா நான் போய் உதவி செஞ்சு பாக்குறேம்மா. ஒருத்தவங்களுக்கு கேன்சரு.
0: சிறப்பு சிறப்பு.
2: என்ன, ஒரு மாசம் நம்ம காந்தி மகாத்மா காந்தி மருத்துவத்துல தாம ஒரு மாசம் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க.
0: சிறப்புமா. இந்த மூணு விஷயத்தையும் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயமா கருதுறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க தேர்ந்தெடுத்த இந்த மூணு விஷயத்தையும் நீங்க கடைபிடிக்கணும், அதுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோமா.
2: சந்தோஷம்.
0: நிகழ்ச்சியில நினைச்சதுக்கு நன்றிமா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றியை இப்ப நாங்க சொல்லிக்கிறோம். தொடர்ந்து இணைந்து இருப்போம் நேர்களே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட தோழிகளுக்கு நன்றி. இனி தமிழ் செய்திகளை கேட்டு வரலாம். இனி இந்த இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவர

0: பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ், அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27ஆம் தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறியிருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு. அது மாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு

ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகி விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும்

0: அலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4ம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதியாட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
1: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி
6: 1, 2, 3
1: பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா. இது டச்எஃப்எம் ரெயின்போ 102.1. நிலையத்தில் நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் உரையாற்றிய அவர், இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலாப் பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031 ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றம் செய்வது, 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதொலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

கடித வெளி விருப்பகானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுரை கீதமாக ஒலிக்கிறது. உங்கள் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதத்தில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், தாரிக், முகமது ஹபி இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல்

0: தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

காலத்தால் அழியா காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது மதுரை கீதம். உங்கள் ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கம்மங்காடு வைத்தியநாதன் மணிமேகலை இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே

நேர்களின் மடல் வழி விருப்பகானங்கள் மதுரகீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் சுச்சியஃபம் ரெயின்போ 102.1. மதுரகீதத்தில் இனிவரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கஜிதா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பமாக ஒழிக்கிறது பாவி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1% முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் இது மதுரை கீதம். உங்கள் ருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரகீதத்தில் இனி வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முத்தரசன் நல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷைனி, சரண், நிஷாந்தி, தேவி பிரியா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஒரு மணி 24 நிமிஷத்துக்கு டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் ராமேஸ்வரம் ஷியாத் மேஹ்னா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.

மதுரகீதத்தில் இனி ஒலிக்கிருக்கும் பாடல் கீரனூர் முகமது ஷஃபீக் ஜீவானா மரியம் முகமது ஷாலிக் முகமது சல்மான் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது பூக்காரி திரைப்படத்திலிருந்து.

0: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: நிறைவு பெற்றது மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கிய மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031 ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில்

ஆறு முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாயவிலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான

0: பத்து பேருக்கு நியாய விலை பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குறைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும், 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15ஆம் தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டிவேறு செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு. தண்ணி இருக்கு ரொம்ப மிச்சங்க. அதனால இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான

0: சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கான். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ், நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: Very heavy rainfall over Assam, Meghalaya, Bihar and Gangetic West Bengal today. The IMD said heavy rainfall conditions will also prevail over northeast, east Uttar Pradesh, Odisha, Sub-Himalayan West Bengal and Uttarakhand during the next 2 to 3 days. Meanwhile, heat wave conditions are likely to prevail in isolated pockets over coastal Andhra Pradesh, while Odisha, Tamil Nadu, Puducherry and Karaikal will experience hot and humid weather conditions till tomorrow. Benchmark domestic equity indices erased their early losses and were trading on a flat note during the afternoon session today. The Sensex added 20 points to 77,589, while the Nifty dipped 7 points to 24,200 when reports last came in. In the global crude oil market, Brent crude was trading 3.3% up at $78.51 per barrel when reports last came in. In tennis, top seed Italy's Jannik Sinner retained his Wimbledon men's singles title, beating second seed German Alexander Zverev 6-7, 7-6, 6-3, 6-4 in the final at the All England Club last night. This is Sinner's second consecutive Wimbledon men's singles title and his fifth Grand Slam crown. And now before we end the bulletin, the headlines once again. Supreme Court says determination of citizenship and foreigner status must be carried out through a fair, lawful and reasonable process. Sets aside Guwahati High Court's decision declaring 27 appellants as foreigners. Apex Court seeks status report from the SIT probing alleged misappropriation of donations in Ram Janmabhoomi Temple. President Draupadi Murmu takes cognizance of matter regarding Jharkhand workers affected by ammonia gas leak in Tamil Nadu, directs immediate action. Mortal remains of 15 Indians who died in Vietnam boat tragedy to be brought back home tonight by a Vietnam Airlines flight. Iran strikes U.S. military bases in Jordan, Bahrain and Kuwait in retaliation to U.S. attacks on its military targets. And in women's cricket, hosts England to resume their second innings at 130 for 6 against India in historic one-off test at the Lord's. With that, we end the midday news.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் பிற்பகல் 2:15 நிமிடம்.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள். கொஞ்சமா நிலம் இருக்கிற விவசாயிகளுக்கும் சரி கிராமப்புற பெண்களுக்கும் சரி ஆடு வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு சிறந்த சுய தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய தொழில்னா அது ஆடு வளர்ப்பு தான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு நினைச்ச உடனே ஏடிஎம் மாதிரி நமக்கு உதவக்கூடியதுதான் ஏழைகளின் ஏடிஎம்னு சொல்லக்கூடிய ஆடு வளர்ப்பு. ரெண்டாவது, ஆடுகள் வறட்சியை தாங்கியும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதனால ஆடு வளர்ப்ப நாம அசால்ட்டா செஞ்சிட முடியும். ஆனாலும் ஆடு வளர்ப்ப லாபகரமா கொண்டு போகணும் அப்படின்னா சில விஷயங்களை நாம கவனத்துல எடுத்துக்கணும். என்னென்ன? இதோ சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்வது.
3: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் என்னென்ன விவசாயம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த உபரி வருமானன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது எந்த பகுதியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுவும் இப்போ இருக்கிற நாளுக்கு நாளுக்கு அவங்களுக்கு இருக்கிற சவால்களுக்கு ஒரு உபரி வருமானம் தான் அவங்களுக்கு அந்த விவசாயத்தை உயிர்ப்போட செய்யறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஏழைகளின் ஏடிஎம்னு சொல்லக்கூடியது ஆடு. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் அதை நல்ல லாபகரமாக நம்ம செய்யறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்கிறதுக்காக சேலத்தில் இருக்க கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
4: வணக்கங்க. சார்
3: ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வருஷ கணக்கில் செய்கிறோம், நம்ம ஆடு வளர்க்குறோம், ஆனால் சில தவறு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனாலே நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு லாபம் அதில் இருக்காது. கரெக்டாக கை செலவுக்கும் வருமானத்துக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்த முதல்ல சரி செய்யணும் சார்?
4: பொதுவாக கால்நடைகளில் வந்து எல்லாருமே வந்து எல்லா ஆடுகளையும் வளர்த்திட்டு இருக்காங்க, செம்மறி ஆடுகளையும் வளர்த்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு இது வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. பட் இரண்டு வகையாக நம்ம வருமானம் வர்றதுக்கு வளர்ப்பு முறைகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து தாயாடுகள் வளர்த்தி அந்த தாயாடுகளை வந்து வருஷம் முழுசும் வச்சிருந்து அதுல இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு குட்டிகளை

0: உற்பத்தி பண்ணி குட்டிகளை வந்து கறிக்காக விற்கிறது. இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயாடு வச்சிருக்காம குட்டிகளை மட்டும் ஒரு 3-4 மாதத்து குட்டிகளை வாங்கிட்டு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வளர்த்தி அதுக்கப்புறம் கறிக்குன்னு வித்துறது. நம்ம எப்படி நம்ம ஆடு தாயாடுகள் வச்சு வளர்த்தினாலும் அந்த இறுதியாக வந்து நம்ம குட்டிகளை வந்து கறிக்காக தான் நம்ம வந்து விற்க போகிறோம். அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே நோய் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். எல்லாடுகளில் வந்து நோய் தாக்கம் வந்து கம்மியாக இருந்தாலும் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்தது வாங்கிறது மற்றும் விற்பனை செய்கிறது. இதில் வந்து நிறைய விவசாயிகள் ஏமாற்றம் அடைகிறாங்க. வாங்கும்போது வந்து நம்ம தெளிவான ஆடுகள், இப்போ தாயாடுகள் வாங்கினாலும் அல்லது குட்டிகளை கறிக்காக வளர்த்துறதுக்கு வாங்கினாலும் சரி, தெளிவான குட்டிகளாக நோய் இல்லாத குட்டிகளாக பார்த்து நம்ம வாங்கணும். சந்தையில் வாங்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் தவிச்சிடணும். சந்தையில் வாங்கும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சில சந்தைகள் வந்து ஆடு வந்து நல்லா வெயிட்டாக தெரியறதுக்காக தண்ணியை உள்ள செலுத்துவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது தீனியை வந்து அதிகம் வச்சு கொண்டுகிட்டு வருவாங்க. அது இல்லாமல் சந்தையில் வந்து நிறைய ஆடுகள் வந்து ஒரே இடத்துல வரும்போது மற்ற ஆடுகளில் இருந்து நோய் தாக்கம் வந்து அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வாங்கும்போது வந்து தெளிவான ஆடுகளாக சந்தையில் வாங்காமல் பண்ணைகளில் வளர்த்துறவங்ககிட்ட வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த தொழிலில் வந்து ஒரு 50% வெற்றியை வந்து நம்ம அடைஞ்சிடலாம். அதே மாதிரி விற்கும்போது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உயிரடை மதிப்பில் குட்டிகளை வந்து விற்கணும். இப்போ நிறையா கிராமங்களில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 5-6 மாதம் வளர்த்தி அதை வந்து விற்கும்போது வந்து சில விவசாயிகள் வந்து ஏமாந்துருவாங்க. என்ன வெயிட் இருக்குதுன்னு தெரியாமல் குத்து மதிப்பாக குட்டிகளை வந்து விற்கும்போது நமக்கு போதுமான அளவு லாபம் வந்து அதில் கிடைக்காது. குத்து மதிப்பாக வைக்கும்போது என்ன உயிரடை இருக்குதோ அதை வெயிட் போட்டு விவசாயிகள் வந்து என்னைக்கு வந்து குட்டிகளை வந்து விற்பனை செய்கிறார்களோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு முறைகளையும் பின்பற்றினாங்கன்னா விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அதிக லாபம் வரலாம். ஒன்று வந்து நோய் இல்லாமல் குட்டிகளை வாங்கணும், அதே மாதிரி வளர்த்தும் போது நோய் இருக்கக்கூடாது. அடுத்தது முக்கியமானது வந்து வாங்கும் போதும் விற்கும் போதும் உயிரடை பேசிஸில் குட்டிகளை வந்து வாங்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக விவசாயிகள் வந்து கடைபிடிக்க வேண்டிய உத்தி.
1: சரி, இப்போ பொதுவாக நம்ம வந்து ஆட்டு குட்டிகளை வாங்குகிறோம் அப்படின்றப்ப என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், விற்கும் போது என்ன விஷயங்களை செய்யணுன்றதை சொன்னீங்க. இப்போ நம்ம ஆடுகள் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ரக ஆடுகள் வாங்குறது சரியாக இருக்குங்க சார்? இப்போ அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற ஆடுகள் வாங்குறது தான் சரியாக இருக்கும்னு பொதுவாக சொல்லுவாங்க. வெள்ளாடுகளை பொறுத்தவரையும் டெல்டா பகுதிகளில் என்ன மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுக்கலாம், நாமக்கல் சேலம் இந்த பகுதிகளில் எந்த ஆடுகளை தேர்ந்தெடுக்கலாம், செம்மறி ஆடுனா என்னென்ன ரகங்கள் வந்து சரியானதாக இருக்கும் சார்?
0: இப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து தாயாடுகள் வளர்த்துறதுனாலும் சரி அல்லது கறிக்குட்டிகள் வளர்த்துறதுனாலும் சரி, வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் ரெண்டை பொறுத்த வரலும் லோக்கலில் அந்த உள்ளூரில் என்ன இனம் வந்து இருக்குதோ அந்த இனத்தையே நம்ம வாங்கி வந்து வளர்த்தலாம். இப்போ ஒரு சிலர் வந்து வெள்ளாடுகளில் போயர், வட மாநில இனங்களான ஜமுனாபாரி, பீட்டல் அந்த மாதிரி வெள்ளாட்டு இனங்களை வந்து வாங்கிட்டு வந்து வளர்த்தினா தான் நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து தேவையில்லாத ஒன்று. நம்ம லோக்கலில் என்ன இனங்கள் இருக்குதோ, இப்போ ஈரோடு, சேலம், நாமக்கல் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு ஆடுகள் வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் கன்னியாடுகள் வந்து திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மதுரை பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செம்மறி ஆடுகளில் பார்த்தீங்கன்னா மேச்சேரியின் ஆடுகள் வந்து சேலம், தர்மபுரி, ஈரோடு இந்த பகுதிகளில் வந்து நல்ல வளர்ச்சியில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த லோக்கலில் இருக்கிற இனங்களையே நம்ம தேர்ந்தெடுத்து தாயாடுகளுக்கும் வளர்த்தலாம் அல்லது குட்டிகளையும் அந்த இனங்கள்லேயே வாங்கி வளர்த்தலாம். வள மாநில இனங்கள் இல்லாது கலப்பு இனங்களை தான் வாங்கி வளர்த்தணும் அப்படிங்கிறத ஒரு அந்த இது வந்து தேவையில்லாத ஒன்று. நம்ம லோக்கலில் என்ன கிடைக்குதோ அந்த இனங்களையே நம்ம வாங்கி வளர்த்துறது தான் நல்லது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம காலநிலைக்கு ஏற்ப நோய் தாக்கம் இல்லாமல் வளர்ச்சி வந்து இருக்கும்.
1: சரிங்க சார், இப்போ குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மக்கிட்டே குட்டிகள் புதுசாக பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் குட்டிகள் பராமரிப்பில் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்?
0: இந்த வெள்ளாடு அல்லது செம்மறியாடு வளர்ப்பில் வந்து குட்டிகள் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குட்டிகள் வந்து பிறக்கும்போது மட்டும் அந்த பராமரிப்பு வந்து ஆரம்பிக்கிறது இல்லை. எப்போ வந்து அந்த குட்டிகள் வந்து ஆட்டோட வயிற்றில் வந்து உருவாகுதோ அப்போ இருந்தே அதோட அந்த பராமரிப்பு வந்து நம்ம மேற்கொள்ளணும். எப்படின்னா குட்டிகள் உருவாகிறதுலேருந்தே இந்த ஆடுகளுக்கு வந்து நல்ல சத்தான தீவனத்தை வந்து நாம் கொடுத்து வளர்த்தணும். அப்போ தான் வந்து அந்த குட்டிகள் வந்து நல்ல வளர்ச்சி விட்டு ஆரோக்கியமாக இருக்கும். குட்டிகள் பிறக்கும்போது அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக குட்டிகள் வெளியே பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும். குட்டிகள் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பொதுவாக தெரியும், குட்டிகள் பிறக்கும்போது அந்த நாசில் இருக்கிற திரவங்களை எல்லாம் அகற்றி விடணும், ப்ளஸ் தொப்புள் கொடியை வந்து ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து

0: யூரின் அயோடின் தடவி விட்டுட்டு எதுவும் இன்ஃபெக்ஷன் செட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு குட்டிகளை வந்து உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் வந்து குடிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த குட்டிகள் வந்து நல்ல தாய்ப்பால் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நல்ல ஒரு ஆரோக்கியமான குட்டிகளாக வந்து வளரும். அப்படி குட்டிகளை வந்து தாய்ப்பால் கொடுத்து வளரும் போது அந்த குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு தாயாடுகளுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கும் போது அந்த தாய்ப்பாலின் மூலமாக நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்க பெற்று முதல் 3 மாதங்களுக்கு அந்த குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் குட்டிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். அதனால அந்த குட்டிகளுக்கு குட்டிகள் பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்க வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் குட்டிகளை வந்து ஒவ்வொரு 2 மாதத்துக்கு அப்புறமும் பூச்சி மருந்து கொடுக்கணும். தாயாடுகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசிகள் எல்லாமே 3 மாதத்துக்கு அப்புறம் குட்டிகளுக்கு போடணும். 3 மாதம் வரலும் குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு தடுப்பூசியும் தேவையில்லை. தாயாடுகளுக்கு முறையான தடுப்பூசி வந்து போட்டிருந்தீங்கன்னா, தாயாடுகளுக்கு முறையான தடுப்பூசி போட்டிருந்தா அந்த தாய்ப்பால் மூலமாக குட்டிகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 3 மாதத்துக்கு கிடைச்சிரும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஆடுகளுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணுமோ அது எல்லாமே குட்டிகளுக்கும் போடணும். 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து இருக்காது. அப்புறம் 2 மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்து கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாவே போதும். வேற எந்த ஒரு பராமரிப்பும் குட்டிகளுக்கு வந்து அதிகமாக பண்ண தேவையில்லை.
1: சரிங்க சார். அடுத்து ரொம்ப கொட்டை பராமரிப்பு பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்?
0: வெள்ளாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவான ஷெட் வந்து அவசியம் இல்லை. ரொம்ப பக்காவானா கீழே தரமட்டம் எல்லாம் கலவை காங்கிரீட் போட்டு மேலே வந்து அட்டை அல்லது தார்ஸ் போட்டு அந்த மாதிரி கொட்டையெல்லாம் தேவையில்லை. ஆடுகளுக்கு வந்து மலையில நலையாம இருக்கிறதுக்கு நெழல் இருந்தாவே போதும். கொட்டகையை பொறுத்தவரலாம் அது வந்து சிம்பிளா கீத்து போட்டு மேய்ஞ்சு அதுக்கு மேல தகர சீட்டு போட்டு அடிக்கிறது தான் இப்ப கிராமங்கள்ல வந்து ஈஸியான கொட்டகை முறையா இருக்குது. இதுல வந்து கீத்து வச்சு மேயும் போது ஆடுகளுக்கு தேவையான அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும். வெயில் காலங்களில் வந்து கொட்டகைக்குள்ளே எந்த ஒரு வெப்பமும் வந்து இருக்காது. அதே மாதிரி மேலே தகர சீட்டு அடிக்கும்போது அந்த கீத்துகள் வந்து மழையினால் பாதிக்கப்படாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அப்படி மேய்ஞ்சிட்டிங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்து கொட்டைகள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொட்டகை பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு குறைந்தது ஒரு 10 அடி உயரத்தில் கொட்டகை அமைப்பு இருக்கணும். சென்டர் ஹைட் வந்து ஒரு 12-14 ஹைட் வந்து கொட்டகை வந்து இருக்கணும். நல்ல காத்தோட்டமாக இருக்கணும். அதுதான் வந்து பார்க்க வேண்டியது. கொட்டகை சுற்றிலும் நிழல் தரக்கூடிய மரங்கள் இருந்ததுன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இல்லாமல் அந்த கொட்டகை வந்து இருக்கிற இடம் வந்து மேட்டான பகுதிகளாக இருக்கணும். தாழ்வான பகுதிகளாக இல்லாமல் தண்ணி தேங்குற இடமா இல்லாமல் நல்லா மேடான இடமா இருந்ததுன்னா மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணி வந்து அந்த கொட்டகை சுற்றிலும் எங்கேயுமே தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. மேடான பகுதிகளாக இருந்ததுன்னா வேறு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஆடுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: சரிங்க சார். இப்போ தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பசுந்தீவனங்கள் தான் பெருமளவுக்கு யோசிக்கிறோம். இப்போ அடர் தீவனங்கள் கொடுக்கறதும் ரொம்ப அவசியமானதா, குறிப்பாக நம்ம இந்த மாதிரியான ஆடுகள் வளர்க்கும் போது?
0: ஆமாங்க. இப்போ தாயாடுகள் வளர்த்துறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து தாயாடுகளையும் சரி குட்டிகளையும் சரி மேய்ச்சலுக்கு அனுப்புறது சிறந்தது. காலையில் 1 மணி நேரம் அல்லது ஈவினிங் 1 மணி நேரம் மேய்ச்சலுக்கு அனுப்புறது சிறந்தது. அப்படி மேய்ச்சல் வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பசுந்தீவனங்களை வந்து தாயாடுகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா தாயாடுகள் வந்து பசுந்தீவனங்கள் கொடுத்தா தான் அதுக்கு தேவை அந்த இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த விட்டமின்கள் சத்துக்கள் எல்லாமே அந்த பசுந்தீவனத்திலிருந்து கிடைக்கும். அப்படி கொடுக்கும்போது அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பட்டு இப்போ கறிக்குட்டிகள் வளர்த்துறதுனா குட்டியை மட்டும் வாங்கி 3 மாதத்துக்கு வளர்த்தி விற்கிறது. அந்த முறையில் கறிக்காக மட்டும் குட்டிகளை வளர்த்தும் போது பசுந்தீவனத்தின் பங்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. அதுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இப்போ அந்த குட்டி வந்து எந்த நேரமும் செட்டிலேயே கட்டி போட்டும் வளர்த்தலாம். அவைகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. உலர் தீவனமே போதும். உலர் தீவனம்னா வைக்கோல், சோளத்தட்டு, கடலைக்கொடி, நரிப்பயிர் கொடி, கொள்ளுக்கொடி இந்த மாதிரி கொடி வகைகள் ஏதாவது கொடுத்துக்கலாம். அதை கூட அடர் தீவனம் கொடுக்கணும். அடர் தீவனம் போதுமான அளவு கொடுக்கணும். அதோட உடல் எடையில 4% அடர் தீவனம் வந்து கொடுத்தோம்னாவே போதும். பசுந்தீவனம் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
1: சரிங்க சார்.
0: இதே தாயாடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்கறதோட உலர் தீவனமும் கொடுக்கணும். அது இல்லாமல் அடர் தீவனமும் கொடுக்கணும். அடர் தீவனம் வந்து அதோட உடல் எடைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அளவிட்டு நம்ம கொடுக்கணும்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்து நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான தடுப்பூசி அட்டவணையை முழுசாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள்ல கவனத்தில் இருக்கணும் சார்? இப்போ அதுவும் குறிப்பாக அடுத்து மழை காலம்லாம் வரப்போகுது. இந்த சமயத்தில் அவங்க என்னென்ன ஊசியெல்லாம் ஆடுகளுக்கு போடுறது அவசியமானது.
0: இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளில் வரக்கூடிய முக்கியமான நோய்கள்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெள்ளாடுகளில் வந்து பிபிஆர் அப்படிங்கிற ஒரு ஆட்கொள்ளி

0: நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து முக்கியமாக வரும். இது வந்து வருஷம் முழுசும் வரும், எப்போ வேணாலும் வரும், இப்போ தான் வரும்னு சொல்ல முடியாது. பிபிஆர் ஆட்கொல்லி நோய்க்கு வந்து தடுப்பூசி வந்து இருக்குது. 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குட்டிகளுக்கும் ஆடுகளுக்கும் இந்த பிபிஆர் தடுப்பூசியை போடணும். வருஷம் ஒரு டைம் வந்து இதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல செம்மறி ஆடுகள்லையும் இதே மாதிரி பிபிஆர் தடுப்பூசி கம்பல்சரி போடணும். ப்ளூ டங், நீல நாக்கு நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து முக்கியமாக செம்மறி ஆடுகளில் வரும். அந்த தடுப்பூசி வந்து வருஷம் ஒரு டைம் செம்மறி ஆடுகளுக்கு போடணும். அது இல்லாமல் ஈடி அப்படிங்கிற என்ட்ரோடாக்சிமியா அப்படிங்கிற துள்ளுமாறி நோய் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு வந்து ஆடு வந்து மேய்ச்சலில் அந்த பனிக்காலங்களில் ஈரமாக இருக்கிற நுனிப்புள்ள வந்து மேயும் போது அது உடலுக்குள்ளே போய் நச்சு உருவாகி திடீர்னு துள்ளி குதிக்கும், அப்படியே வந்து மேயற இடத்துலையே செம்மறி ஆடுகள் இறந்துடும். இது வந்து துள்ளுமாறி நோய்னு சொல்லுவாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்காக ஈடி அப்படிங்கிற தடுப்பூசி வந்து இருக்குது. இதுவும் வந்து வருஷம் ஒரு டைம் 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே போட்டுட்டா போதும்.
1: சரிங்க சார். விவசாய பெருமக்கள் இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா நல்ல லாபகரமான ஒரு ஆடு வளர்ப்பில் ஈடுபட முடியும் அப்படிங்கறத உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்புறோம். இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்றதுங்க சார்?
0: என்னுடைய தொலைபேசி என்ன குறிச்சுக்குங்க, 9084515857. மறுபடியும் சொல்றேன், 9084515857. இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா அலுவலக டைமில் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்வேன். நன்றி, வணக்கம்.
2: ஆடு வளர்ப்புல ஈடுபட்டு இருக்க விவசாயிகள், பெண்மணிகள் எல்லாரும் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள் சொன்ன வழிமுறைகளை, அதாவது நோய் தடுப்பு முறைகள், கொட்டகை பராமரிப்பு, தீவன மேலாண்மை, இவற்றை சரியாக செய்தால் நிச்சயம் ஆடு வளர்ப்பில் லாபத்தை ஈட்டலாமே. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நேரம் பிற்பகல் 2:30. ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். வானொலிக்கும் நேயர்களுக்குமான உறவை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சியாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் மலர்கிறது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஞானி ரா சரவணன் அவர்கள் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெகுளிப்பெண் திரைப்படத்திலிருந்து. என்ன சொல்ல, ஏது சொல்ல, அவளின் பேரழகை வேறு எதிலே பொருந்தி சொல்ல, என்னை வாரி சுருட்டி கொள்ள வலிய வந்து வாதாடும் வளையோசை, இதில் ஊறி திளைக்கவே பொங்கி எழும் என் ஆசை. என்னை வெகுவாக கவர்ந்த இந்த வெகுளிப்பெண்ணின் அழகு பின்னியது என்னை.

இன்னிசையோடு இசைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது திரைக்களஞ்சியம். இனி வரும் பாடல் துளசி மாடம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஏன் இந்த கோபம், இது யார் போட்ட தூபம், பிரிவின் துயரம் எத்தகையது என உணர நம் உறவின் இடைவெளியில் இன்று வந்து சேர்ந்ததோ இந்த ஊடல். கனியும் காலங்கள், ஆசை தனியும் அந்நேரங்கள், நம் கண்முன்னே விரிந்திருக்க வெறுத்தது போதும், என்னை சபித்தது போதும், மொத்தத்தில் இளம் மயிலே வா என் முன்னே.

இன்னிசையோடு இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இது திரைக்களஞ்சியம். இனிவரும் பாடல் எதிரொலி திரைப்படத்தில் இடம்பெற்றது. புல்வெளியில் வயல்வெளியில் அவளை பூஜித்திருந்த கற்பனையெல்லாம் இன்று பொதுவெளியில் பந்தி போட்டு பரிமாறுகிறேன் தமிழால். பசித்திருப்போரே கொஞ்சம் பதம் பார்த்து சுவைத்து ரசிக்க. சிந்திய சிரிப்பின் எதிரொலி இங்கு சிதறிய முத்துக்கள். ஒளி மின்னி இணை பின்னி இழுக்கிறதோ அதன் வழி.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பவானி திரைப்படத்தில் இடம்பெற்றது. பொன்னெடுத்தேன், பூவெடுத்தேன், தமிழ் பண்ணெடுத்தேன், அதை கவியில் அலங்கரித்து உன்னை வென்றெடுத்தேன், இவையெல்லாம் போதாதென்று உன்னை சொந்தமாக்க ஏழேழு ஜென்ம

நேரம் பிற்பகல் 2:46. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஞானி ரா சரவணன் அவர்கள் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனிவரும் பாடல் 500,000 திரைப்படத்தில் இடம்பெற்றது. ரசிகன் கலைஞனாவதும் கலைஞன் கவிஞனாவதும் முழு கவனம் தன் பக்கம் ஈர்க்கும் கன்னி எழிலின் நிழலிலே கல்லும் கனியாகும் முள்ளும் மலராகும் அவளை கண்டு களிப்புறும் நேரத்திலே கவிதை ஊறும் கிணறு வாலியின் கற்பனையில் பாடலாய் இதோ.

ஒரு பயணம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது திரைக்களஞ்சியம். இனி வரும் பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. எண்ணத்தில் எழுதுகின்ற வார்த்தைகள் யாவும் சற்று எட்டி இருப்போரிடம் முழுவதும் கொட்டி தீர்க்கும் அற்புத தூதுவனே அஞ்சல் ஊழியன். அவன் தன் சேவையில் சிந்திடும் வேர்வையை இங்கே விளக்கும் விபரம் மிக அபாரம். விருப்பு வெறுப்பின்றி தன் பொறுப்புணர்ந்து பல தெருக்களில் பதித்த தடங்கள் இதனை பறைசாற்றும்.

திரைப்படத்தில் இடம்பெற்றது. பல ஊர்களின் நற்பெயரையும் பெரும் புகழையும் தன்னுள் அடக்கிய பெருமையில் ஒளிரும் தமிழ்நாடு. அதன் அழகை ஆராய்ந்து பார்க்கவும் அண்ணாந்து பார்க்கவும் அதில் அதிசயித்திருக்கும் பல அயல்நாடு.

0: நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கும்பகோணம் ஞானி ரா சரவணன் அவர்களின் தொகுப்பில் அரங்கேறியது இன்றைய திரைக்களஞ்சியம். மீண்டும் திரைக்களஞ்சியம் வலம் வரும் திங்களன்று பிற்பகல் 2:30. நேரம் பிற்பகல் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் அனைத்து பள்ளி வகுப்பறைகளையும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றம் செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15ஆம் தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் எனது பாரதம் இயக்கம் சார்பில் 2026-27ஆம் ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்ட தேசிய இளைஞர் தன்னார்வலர்களுக்கான 2ஆம் கட்ட அறிமுக பயிற்சி இன்று நிறைவடைந்தது. மாநில அளவில் 250 பேர் இதில் பங்கேற்றனர். தமிழகத்தில் தனியார் பேருந்து துறையை பாதுகாக்க பேருந்து கட்டணத்தை உயர்த்தி சமநிலைப்படுத்த வேண்டும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய சங்கத்தினர், கடந்த 8 ஆண்டுகளாக பேருந்து கட்டண உயர்வு அறிவிக்கப்படவில்லை என்றும், டீசல் விலை, புதிய பேருந்துகளின் கொள்முதல் விலை, காலாண்டு வரி, காப்பீட்டு கட்டணம் உள்ளிட்டவை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்காவ், நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.
0: இதயம் தொட்டு உயிரை வருட வரும் இன்னிசை பயணம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் இது இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: பெற்றோருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல். நம்ம நாட்டோட அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சென்சஸ் ரொம்ப விரைவில் தொடங்க போறாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த முறை ரொம்பவே முற்றிலுமாக டிஜிட்டல் முறையில் இதை மாற்ற போகிறாங்க. அதாவது உங்கள் வீட்டோட விவரங்களை நீங்களே உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே பாதுகாப்பாக பதிவு செய்யறதுக்கு வசதி இப்போ வந்தாச்சு. இந்த கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடக்க போகுது. முதல் கட்டத்தில் வீடுகளோட பட்டியல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் இதெல்லாம் பதிவு செய்வாங்க. 2வது கட்டத்தில் தான் மக்கள் தொகையை கணக்கெடுப்பாங்க. வழக்கம் போல அரசு ஊழியர்கள் உங்கள் வீடு தேடி வந்து இந்த விவரத்தை சேகரிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்களாவே இணையதளத்தில் இந்த விவரங்களை பதிவு செய்ய முடியும். அதுதான் சுய விவர பதிவு. ஆங்கிலத்தில் இதை செல்ஃப் எனுமரேஷன் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியானது, பாதுகாப்பானது. உங்கள் மாநிலத்தில் இந்த கணக்கெடுப்பு தொடங்கிறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வ இணையதள பக்கம் திறந்துருவாங்க. வரும் 17ஆம் தேதி அது இந்த மாதம் திறக்க போகுது. sec.census.gov.in அப்படிங்கிறது தான் அந்த அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி. உங்கள் குடும்பத்தில் யார் வேணும்னாலும் குடும்ப தலைவரோட பேரில் வீட்டில் இருந்த மாதிரியே எளிமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லி இந்த விவரங்களை ஆன்லைன்லேயே பதிவு செஞ்சிடலாம். ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு மொபைல் எண்ணை மட்டும் பயன்படுத்தலாம். நீங்கள் விவரங்களை பதிவு செஞ்சுட்டு ஹெச் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய 11 இலக்க எண் உங்களுடைய கைபேசி குறுஞ்செய்தியாக வந்து சேரும். இந்த எண்ணை பத்திரமாக வச்சுக்கணும். பின்னர் கணக்கெடுப்பு எடுக்க வரும்போது ஊழியர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது 11 இலக்க எண்ணை காண்பிச்சாலே போதும், உங்களோட கணக்கெடுப்பு பணி ஒரு சில நொடிகளில் முடிஞ்சு போயிடும். அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி இன்னொரு முறை sec.census.gov.in. நம்ம நாட்டோட எதிர்கால திட்டங்கள், வளர்ச்சி இதெல்லாம் தீர்மானிக்க நம்மளோட சரியான விவரங்கள் ரொம்பவே முக்கியம். வாங்க கடமையை செய்யலாம். நம்ம கணக்கெடுப்பு நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு உதவும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இசைந்திருக்கிறோம். இது இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள

0: ஜிஆர்பி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: மின்னஞ்சல்களுக்கு காது கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்வழி, தருண், சமிதா இவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி காலை 8:30 அதாவது நேற்று அக்கரைப்பட்டி கோயில் சிறப்பு நேரலை அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. பக்தி பரவசம் தந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர்கள் சரவணன், சாந்தி சரவணகுமார், திருமகள் இவங்களுக்கு நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா. அடுத்த மின்னஞ்சல் சேலம் மாவட்டத்திலிருந்து ஆரிகவுண்ட நகர்லிருந்து ஆ சிவம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. வானொலிக்கு 90 நாடக போட்டியில பங்கேற்ற நாடகங்களோட வரிசையில அபூர்வ சகோதரிகள் அப்படின்னு தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க எழுதினத நாடகத்தை கேட்டேன். கஷ்ட சூழ்நிலையில உதவ மறுக்கக்கூடிய தங்கை கதாபாத்திரம். அதுவே தங்கைக்கு ஒண்ணு அப்படின்னாலும் ஓடோடி வந்து நின்று அன்பால அதை வென்று பணம், பொருள், நிலம் இதெல்லாம் பெரிய சொத்தே இல்ல, சொந்தம் தான் பெருசு அப்படின்றத உணர்த்துற அக்கா கதாபாத்திரம். ரெண்டும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நாடகம் அமைப்பும் சிறப்பா இருந்தது. நாடகத்துக்கும் எஸ் ஜான்சன் அவர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க சேலம் மாவட்டம் ஆ சிவம் அப்படிங்கிறவங்க. அடுத்த மின்னஞ்சல் கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி 12:10 ஒலிபரப்பான சூரியகாந்தியில இடம்பெற்ற நாடக போட்டியில தேர்வாகிய அபூர்வ சகோதரிகள் அப்படிங்கிற தலைப்பிலான நாடகம் அவங்களும் கேட்டாங்களாம். ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது. நடித்த நாடக கலைஞர்கள் எல்லாருக்கும் நல்ல முறையில் இதில் நடித்திருந்தாங்க அப்படின்றத பதிய வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்றைய பரபரப்பான உலகத்தில் இப்படி ஒரு அபூர்வ சகோதரிகளா அப்படின்னு ஒரு வியப்பே ஏற்பட்டுச்சான் இதை கேட்டோன்னே. நாடகத்தை தலைப்புக்கு பொருத்தமான மெய்ய கருவினை கொண்ட நாடகம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. நாடகத்தை சிறப்பாக எழுதிய தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவங்களுக்கும், நல்ல முறையில் அமைத்து கொடுத்த ஜான்சன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோருக்கும், ஒலிபரப்பிய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர்வி அவர்களுக்கும் நன்றி கலந்த இதயபூர்வ நல்வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட மின்னஞ்சல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதியிருக்கிறவங்க கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அப்படிங்கிறவங்க. மின்னஞ்சல்கள் அனுப்பினவங்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மின்னஞ்சல்களுக்கு காது கொடுத்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1. பெரம்பலூர்ல இருந்து தேவி அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 11 தேதி 8 மணிக்கு பாடல்கள் நல்லா இருந்தது. அறிவிப்பாளர்கள் 2 பேருக்கும் அதுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. 12 தேதி சூரியகாந்தியில 2 நாடகங்கள், அபூர்வ சகோதரிகள், தேன் நிலவு, ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எழுதியவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடித்தவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. பிற்பகல் 1 மணிக்கு மதுரை கீதம் ரொம்ப சிறப்பாக இருந்ததாம். 3 மணிக்கு இசைத்தூரல்ல பாடல்கள் மின்னஞ்சல்களை ராஜலட்சுமி அறிவிப்பாளர் அவரோட குரலில் படித்தாங்க. அவர் குரலுக்கே தனி இனிமை.

அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 4 மணிக்கு வண்ண கோலங்களில் 3 பேரோட கூட்டணி ரொம்ப சிறப்பாக இருந்தது. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பாடல்கள் கவிதைகள் அறிவிப்பாளருக்கு நல்ல வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. திருச்சி வானொலி பண்பலை 102.1 நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய ஒரு பண்பலை அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சலை எழுதியிருக்கிறவங்க பெரம்பலூர்லேருந்து தேவி அப்படிங்கிறவங்க. அடுத்த மின்னஞ்சல்களை எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. இவங்க 12ஆம் தேதி பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான நாடகங்களை பாராட்டி இருக்கிறாங்க. திருவணிக்காவிலேருந்து தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்களோட படிப்பில் அபூர்வ சகோதரிகள் நாடகம் என்னென்ன சொன்னிச்சு அப்படின்னு குறிப்பு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. சொத்து முக்கியம், அதை விட உறவு பந்த பாசம் எப்படி முக்கியம், அதுக்கு அக்கா தங்கை கதாபாத்திரம் அப்படிங்கிறத வச்சு எடுத்து சொன்னாங்க. நாடகத்தோட அமைப்பிலையும் இயக்கத்திலையும் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் ஜான்சன் அவர்களுக்கும், கதையோடு சிறப்பு சேர்த்து நடிப்பிலும் சிறப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர்கள் அன்னைக்கு தேன் நிலவு அப்படிங்கிற நாடகம் ஒலிபரப்பானது இல்லையா, அதையும் பாராட்டி இருக்கிறாங்க. நகைச்சுவையோடு தொடங்கி உல்லாச பயணம் முக்கியம்தான், ஆனால் ஒரு தடவை தடங்கள் வந்துச்சுன்னா 3 முறை தடங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை நாடகம் எடுத்து சொன்னது இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை பாராட்டி இருக்கிறாங்க. இந்த நாடகத்துக்கு இவங்க மனசில் 2 பாடல்கள் இருக்கா, அந்த பாடல்கள் இன்னும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சேர்த்தும் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க எஸ் ரங்கன், சுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க ஸ்ரீரங்கத்துலேருந்து. கேட்டுட்ருக்கோம் இசை தூரல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கருமண்டபம் தெற்கு தெருவிலிருந்து வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்வி சந்துரு, விஸ்வா இவங்கெல்லாம் சேர்ந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இசைராகமாக இருக்கக்கூடிய திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு உங்களோட நாங்கள் நேயர்கள் தொலைபேசி வழியாக ஜானகி அம்மா அவர்கள் பாடின பாடல்களை கேட்டாங்க. பாடல்கள் எல்லாம் இனிமையாக இருந்தது, நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, பாடல்களை நாங்களும் கேட்டு ரசித்தோம். வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க கருமண்டபம் தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்வி சந்துரு, விஸ்வா இவங்க எல்லாரும். அடுத்த மின்னஞ்சல் தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 12 தேதி அது நேற்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் மழலீர் நேரத்தில் குழந்தைகை கிட்ட அர்ச்சனா அறிவிப்பாளர் பேசுறதே அழகா இருந்தது, நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது. 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு சிறப்பா இருந்தது. 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நேயர்களோட நேரலை பாடல்கள் இனிமையா இருந்தன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் மனோஜ் கிரனுக்கும் திருச்சி பண்பலைக்கும் நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. மின்னஞ்சல்கள் அனுப்பின எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 12:10 ஞாயிற்றுக்கிழமை நேற்று சூரியகாந்தியில் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின அபூர்வ சகோதரிகள் நாடகம் கேட்டாங்களாம். அருமையோ அருமை அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. எம் ராமசாமி அப்படிங்கிறவங்க எழுதின தேனிலவு நாடகம் எதிர்பார்க்க முடியாத முடிவை கொண்டிருந்தது, அதுவும் சிறப்பு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. நேற்று பிற்பகல் 3 மணிக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில் தகவல்கள் பாடல்கள் அருமையாக இருந்ததா, நேர்களோட வண்ணமடல்களை தெளிவாக இனிய குரலில் வாசித்தாங்களாம் அறிவிப்பாளர் ராஜலட்சுமி, அவர்களுக்கு நன்றின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி விளையாட்டில் 3 கட்டங்கள் போட்டு 4 கேள்விகளுக்கு எளிய குறிப்புகளை கொடுத்து நேர்களை பதில கண்டுபிடிக்க சொன்னாங்க. சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை கலகலப்பாக மாற்றிய அறிவிப்பாளர்கள் லோகநாதன், ராஜலட்சுமி, பழமலை இவங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 12 தேதி நேற்று பிற்பகல் மதுரை கீதம், இசைத்தூரல், இரவு இசை இனிமை இதெல்லாம் கேட்டாங்களாம். சிறப்பாக இருந்ததா, நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் இனிமையாக இருந்ததா. அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாழ்த்துக்களும் நன்றியும் அப்படின்னு தன்னோட மின்னஞ்சலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பின தன்னோட மின்னஞ்சல்ல. அடுத்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழகொண்டையம்பேட்டை திருவானிக்காவல்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று நண்பகல் சூரியகாந்தியில் அவங்க வானொலிக்கு 90 நாடக போட்டிக்காக எழுதின அபூர்வ சகோதரிகள் நாடகத்தை தெரிவு செய்து ஒலிபரப்பினதுக்கு திருச்சி வானொலி நிலையத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்களாம். நாடகத்தை நல்லாவும் விறுவிறுப்பாகவும் அமைத்து கொடுத்த ஜான்சன் அவர்களுக்கும் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நாடகத்தில் பங்கேற்று நடித்த கலைஞர்களுக்கும் பாராட்டுகள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் எழுதினவங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழகொண்டையம்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: கேட்டுட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நமக்கெல்லாம் தெரியுமா, இந்த மாசத்தை, ஜூன் மாசத்தை சார்கோமா நோய் சம்பந்தமான தகவல்களை பரப்புறதுக்கான, விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான மாதமாக அறிவிச்சிருக்கிறாங்க. சார்கோமா அப்படின்னா உடலில் இணைப்பு திசுக்களில் உருவாகக்கூடிய ஒரு அரிய வகையான புற்றுநோய் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அரிதான நோயாக இருக்கிறது. ஆனால் நிறைய புற்றுநோய்களை நோயாளிகளை பார்க்கும் பொழுது முக்காவாசி பேருக்கு இது இருக்கிறது தெரியாமையே போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைகளையும் இளம் வயதை சேர்ந்த சிறுவர்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறனால ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய நோய் அப்படின்னு சொல்லி சார்கோமாவை அவங்க வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் 2 வகை இருக்காம், மென்மையான திசு சர்க்கோமா, எலும்பு சார்ந்த சர்க்கோமா. இதில் என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, மென்மையான திசு சர்க்கோமாவை பொறுத்த வரைக்கும் வலி இல்லாத கட்டி, இல்லை கட்டி தொடர்ந்து பெரிதாகிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த இடத்துல வலி இருக்காது. உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் தொடர்ந்து வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் தான் வலி ஏற்படுறது. இது எல்லாமே அதுக்கான மென்மை திசு சம்பந்தப்பட்ட சர்க்கோமாவுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே எலும்பு பாதிக்கக்கூடிய சர்க்கோமாவா இருந்தா நீடித்த எலும்பு வலி இருக்கும், இரவு நேரத்துல அதிகமா வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், காரணமே இல்லாம திடீர்னு சின்ன விஷயங்களால கூட எலும்புல முறிவு ஏற்படலாம், நடப்பதுல சிரமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி ஒரு மாசத்தை ஒரு நோய்க்கான விழிப்புணர்வு மாசமா அறிவிச்சிருக்க

அதுக்கப்புறம் தான் வலி ஏற்படுறது. இது எல்லாமே அதுக்கான மென்மையான திசு சம்மந்தப்பட்ட சர்க்கோமாவுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எலும்பை பாதிக்கக்கூடிய சர்க்கோமாவாக இருந்தால் நீடித்த எலும்பு வலி இருக்கும், இரவு நேரத்தில் அதிகமாக வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், காரணமே இல்லாமல் திடீர்னு சின்ன விஷயங்களால் கூட எலும்பில் முறிவு ஏற்படலாம், நடப்பதில் சிரமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எதனால் இப்படி ஒரு மாதத்தை ஒரு நோய்க்கான விழிப்புணர்வு மாதமாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா மக்களுக்கும் இது தொடர்பான தகவல்கள் போய் சேரணும், உடனடியாக இந்த ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலே அதை அலட்சியப்படுத்தாமல் வலிதான் இல்லையே நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காம உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருக்குது, கட்டி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, காரணமே இல்லாமல் வலி இருக்குது, பல வாரங்களாக வீக்கம் குறையவே இல்லை, இரவு நேரத்தில் வலி அதிகரிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பு தெரிஞ்சா கூட உடலை கவனிச்சு நேயர்கள் உடனே மருத்துவரை அணுகணும். இன்னைக்கு நம்ம மனசுல இந்த தகவல்களை பதிய வச்சுக்கலாம். திடீர்னு வலியோ வேற ஒரு அறிகுறியோ தெரிஞ்சா உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சுக்கலாம். முன்னாடி தயாரா இருப்போம், நோயை தடுக்கிறதுக்கு நாம முயற்சி செய்வோம். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் விண்வெளி நிறுவனம் ஒன்று இந்த வருஷம் ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தன்னோட விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட்டை ஏவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்க விக்ரம் 1, அது என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எந்த வகையிலன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த விக்ரம் 1 அதோட சுற்றுப்பயணத்துக்கு ஆகமான் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் செலுத்துறதோடு சேர்த்து பல புது விண்வெளி தொழில்நுட்பங்களை விண்வெளி சூழலில் மொதல் முறையாக இந்தியா சோதிக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்று தான் விண்வெளியை சுத்தப்படுத்துறதுக்கான முயற்சி. ஒரு நிறுவனம் இந்த முயற்சியை எடுத்திருக்கு. ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த நிறுவனம் எம்ப்ரேஸ் அப்படிங்கிற மென்மையான ரோபோட்டிக் பிடிப்பு அமைப்பை இந்த விக்ரம் 1 சோதிக்குது. விண்வெளியில் இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், செயலிழந்த செயற்கைக்கோள்கள் அப்புறம் விண்வெளி குப்பைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பாதுகாப்பாக இது போய் பிடிச்சிட்டு வரும். அதுக்கான தொழில்நுட்பத்தை தான் இவங்க விண்வெளியிலேயே சோதிக்க போகிறாங்க. எதிர்காலத்தில் செயற்கைக்கோள் பராமரிப்பு ஆய்வு, விண்வெளி குப்பை அகற்றக்கூடிய பணி, இதுக்கான அடித்தளத்தை இந்த முயற்சி அமைக்கும் அப்படின்னு எல்லா ஆய்வாளர்களும் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறாங்க. இந்த சோதனையில் ரோபோட்டிக் கை தனியாக பறக்காதான், விக்ரம் 1 பேலோடு தனத்தோடு இணைந்தபடியே தான் தன்னோட செயல்பாட்டை வெளிப்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக விண்வெளி குப்பை மேலாண்மை மாதிரியான எதிர்கால விண்வெளி சேவைகளில் இந்தியாவுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆர்வலர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு இந்த விக்ரம் 1 ஏவப்படும் அப்படிங்கிற ஆவலோட நாமளும் காத்திருப்போம், இசைந்தே இருப்போம். திருச்சி வானொலி FM Rainbow 102.1 இது இசை தூரன்.

0: நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின் போர் 102.1 இனி வண்ணக்கோலங்கள் விளையாடுறதுக்கு நேயர்கள் தயாராகலாம். உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. 4431 இந்த முன்னிணைப்பு என்னோட அறிமுக நேராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க 240 102 1 இந்த எண் காத்திருக்கு. பழக்கமான நேயர் ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசுகிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்கிற எண் 246 102 1. நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தேசத்தை கட்டமைப்பதில் தேசிய மாணவர் படையின் பங்களிப்பை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார். தேசிய மாணவர் படை மற்றும் சைனிக் பள்ளிகள் குறித்து பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் குடியரசு துணைத்தலைவரிடம் புதுதில்லியில் இன்று விளக்கம் அளித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் மாணவர் பரிமாற்ற திட்டம் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் சிறந்த முயற்சி என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பலத்த காயமடைந்த 7 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்த 15 பேருக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்புவோர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. விழுப்புரத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு காரில் கடத்தப்பட்ட 230,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. இறுதிப்போட்டி வரும் 20ஆம் தேதி நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்கலாம் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
4: வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் வணக்கம். இந்த நேரம் வந்தாச்சு, 4 மணியை தொட்டாச்சு. அப்படின்னாலே நேயர்கள் விளையாடுறதுக்கு கண்டிப்பா காத்திருப்பாங்க.
4: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில விளையாடுறதுக்கு நேயர்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்றதுதான். காணாம போனதை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது இன்னொன்னு.
0: கொடுக்கற குறிப்ப வச்சு அது விஷயம்.
4: இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டுபிடி. கண்டுபிடி நேயர்களுக்கு இந்த விளையாட்டினுடைய அருமை பெருமை, இதில் உள்ள சூட்சுமங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணுன்னா அதற்கான தொலைபேசி எண்கள் 2 இருக்கிறது. 0431 240 102 1 இந்த எண்ணில் நீங்கள் புதிய நேயர்கள் என்றால் வரலாம். 246 102 1 இது ஏற்கனவே பரிச்சயமான நமது அனைத்து நேயர்களுக்கும்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: நான்கு மணி 9:20 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி நம்மை கண்டுபிடிக்க ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறார்.
5: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார் இங்க இருந்த? சொல்லுங்க ஐயா.
4: சமயபுரத்துல இருந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? நக்கீரன். கரெக்டா தானே சொன்னேன்? நீங்களும் வீட்டுல ரொம்ப கோவப்படுவீங்களோ. நெற்றிக்கண்ண அப்பப்ப திறந்துருவீங்களா? ரொம்ப அமைதியானவரு. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? இது கண்டுபிடி. நீங்க ஒரு இசையமைப்பாளர் பேரை வந்து நீங்க சொல்லணும், சரிங்களா? நம்ம தமிழ் சினிமாவின் பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் அவர், சரியா? அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. சொந்த ஊர் வந்து அவருக்கு கேரளா. கேரளத்தில் பிறந்தவர், பாலக்காடு தான், பாலக்காட்டு மாதவன் அப்படின்ன மாதிரி அவர் பாலக்காட்டை சேர்ந்தவர். அவர் 1953 ஜெனோவான ஒரு திரைப்படம், அதுக்கு தான் முதன் முதலாக 4 பாடல்களுக்கு வந்து இசையமைத்தார். தமிழ் மலைய காணா போயிட்டாரு, தெரியலங்கிறீங்க.
5: சரிங்க, நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் இதுக்கு பதில் சொல்றாங்களா அப்படின்னு பாத்துடலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. வணக்கம்
6: ஐயா. வணக்கம், நான் வேலன்,
4: கட்பாடியில சந்திரசேகர்.
6: கண்டுபிடி
4: நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரபலமான இசையமைப்பாளரோட பேரை நீங்க சொல்லணும், சரிங்களா? தமிழ் சினிமால வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். அடுத்த குழு சொன்னா நீங்க பதில் சொல்லிடுவீங்க. அவரோட சொந்த ஊர் வந்து கேரளம், பாலக்காடு.
6: கேரள பாலக்காடு சொந்த ஊரா? வேற ஏதாவது குறிப்பு?
4: அடுத்த குறிப்பு அவரோட நினைவு நாள் இன்னைக்கு.
6: அவருடைய நினைவு நாளா?
4: இன்னும் வேற வேற குறிப்பு வேணுமா? வேற குறிப்பு
6: வேணுமா? கேஜே யேசுதாஸ் தெரியும், இசையமைப்பாளர் சொல்லிருக்கீங்க.
4: ஆமாங்க, நீங்க சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர்னு சொல்றேன், நீங்க சம்பந்தமே இல்லாம பாடகர்னு அங்க போறீங்க. ஆனா இவரும் பாடுவாரு, நல்லா பாடுவாரு.
5: இல்ல, அவங்க படம் பேர் கேக்கல.
4: என்னங்க?
6: என்ன மேம்?
4: இல்ல இல்ல இல்ல, நீங்க சொன்ன பதில் அதுவும்
6: தவறுதான். சபீஷ் முரளி.
4: அதான் தவறு. அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பாப்போம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
5: நன்றி ஐயா. நேயர்களுக்கு இப்ப ஒரு கேள்வி தெரிஞ்சிருச்சு, பதில் சொல்றதுக்கு இப்ப நம்ம இணையறவங்க யார் இங்கிருந்து? வருக வணக்கம்.
7: இதுல இருக்க மேடம், நான் லால்குடி ஆளாடியில இருக்கிறேன், மரிய புஷ்பம் பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா.
7: அதுதான் இப்ப நீங்க கேட்டதுக்கு MS விஸ்வநாதன் சொல்றேன்.
4: அப்படிங்களா? கான்பிடண்டா, உறுதியாக, நம்பிக்கையாக?
7: ஆமாங்க,
4: சரியான பதில் தான்.
7: இல்ல, சரியான பதில் தான்.
4: அருமை. நீங்க சொன்ன பதில் சரியான பதில் தான். நன்றி சகோதரி.
5: சிறப்புமா, வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூங்க.
5: இவ்வளவுதாங்க ஒரு கேள்வி, அதுக்கான சில குறிப்புகள். இது இருந்தாலே நீங்க நிச்சயமா வெற்றியாளர் ஆயிடலாம். உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. வழக்கமான பழக்கமான நேயர்கள் 246 இந்த எண்ணை தொட்டு வரணும். 246 102 1. அறிமுக நேயரா இருந்தீங்கன்னா 240 102 1 இந்த எண் உங்களை வரவேற்க காத்திருக்கும். முன் இணைப்புக்கு 43 1.

0: தொலைச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கிறது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: நான்கு மணி 4:18:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள். இன்று கண்டுபிடி கண்டுபிடி
0: நிகழ்ச்சியில இப்ப ஒரு நேயர் காத்திருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து கேட்டுலாம். வணக்கம்.
6: வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமான கணபதி
0: வருகையா?

0: கணபதி ஐயா. அருமை, என்ன செய்றீங்க?
1: நான் கேட்டரிங் பண்றேன், மாடு மேய்க்கிறேன்.
0: ஓ சரி சரி சரி, கேட்டரிங். அது இல்லாமல் கால்நடைகளும் வச்சிருக்கிறீங்க, பராமரிப்பு நிறைய வச்சிருக்கீங்களா கால்நடைகள்லாம்?
1: என்னன்னா,
0: சூரிய குடும்பத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு கோள். சூரிய குடும்பம் தெரியுமா உங்களுக்கு? சூரியன்ல இருந்து ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய கோள் இது. ஆமா, வியாழனுக்கு அடுத்து சூரிய குடும்பத்துல ரெண்டாவது பெரிய கோள். பெரிய கோள் பூமியை விட பாத்தீங்கன்னா 9 மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க இப்படி பயமுறுத்துற மாதிரி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. பாவம் பாவம் இல்லையா நாங்கெல்லாம்?
2: சூரிய குடும்பத்துல இருக்கிற கோள் நட்சத்திரம் கிடையாது.
0: உங்க குடும்பத்துல இருக்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த குடும்ப தலைவரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வருத்தப்படுவாரு. ஆமா, அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அவர் குடும்ப உறுப்பினர் ஒருத்தரை நீங்க சொல்லணும். அந்த 9 பேரா? 9 பேர்ல ஒருத்தரை சொல்லணும் நீங்க. அவர் யாருன்றதுக்கு தான் உங்களுக்கு நான் நிறைய குழு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். குளிர்ச்சியான சூழலை கொண்டவர் இவர். இப்ப நமக்கு அடிக்கிற வெயில பார்த்தா அங்க போயிடலாம் போல இருக்குது, இல்ல அப்படிதானே? ஆமா, ஏராளமான துணைக்கோள்கள் வந்து இவங்களுக்கு உண்டு. அது ரொம்ப முக்கியமான துணைக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன். அது விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அறிவியலாளர்களுக்கு? ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த டைட்டன் துணைக்கோள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செவ்வாய்.
2: சரிங்க, அந்த பதில் சரியானதா அப்படின்னு நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு நன்றிங்கய்யா. அடுத்து வரக்கூடிய நேயருக்கு எத்தனையோ குறிப்புகள் கொடுத்தாச்சு. விடை தெரிஞ்சா அவங்க 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிற நேயர்கள் 240-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இப்ப இணைப்புல இருக்கக்கூடியவங்க யார் இங்கிருந்து வருக? வணக்கம்,
0: இணைப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் ஐயா, இணைப்புல இருக்கீங்க. யார் இங்கிருந்து?
1: நினைக்கிறேன்.
0: லால்குடி பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்து சொல்லிட்டாங்க. சூரிய குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? என்னன்னே ஒரு உற்சாகமே இல்லாம பேசுறீங்க, எனக்கு தூக்கம் வந்துரும்னே. சூரிய குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களானே?
2: சூரிய குடும்பம் ஐயா, நம்ம இருக்கிற சூரிய குடும்பம்.
0: அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கு பாவம்.
2: சரிங்க ஐயா, இன்னொரு நாள் நம்ம இணைப்புல உங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ,
2: யார் இங்க இருந்துமா?
3: புதுக்கோட்டையில இருந்து கலையரசி பேசுறேன்.
2: சொல்லுங்க கலையரசி.
3: சனி. சனி.
2: அட அட, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: இல்ல டக்குன்னு சொன்னேனே, என்னமோ நம்மள வைராங்களோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு.
2: எப்படி, எந்த குறிப்ப வச்சுமா உறுதியா அது சனி கிரகம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? எத்தனாவது கோல்னு சொன்ன குறிப்பு தான் உங்களுக்கு விடைய வந்து
0: சரியான பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்திருக்கலாம்.
2: சிறப்புமா, வாழ்த்துக்கள்மா. கலையரசி ஏற்கனவே பேசிருக்கீங்க தானே?
3: முன்னாடி பேசிருக்கேன், இப்ப பேச

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட்

0: சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரை கேட்டது வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இன்னைக்கு கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: 4:31 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள். இன்று கண்டுபிடி அப்படின்னா நேயர்கள் வந்து நிறைய அற்புதமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து வந்து ஒரு நேயர் என்ன கொடுக்க போறாங்க, என்னத்தை கண்டுபிடிக்க சொல்ல போறாங்கன்னு கேட்டுக்கிட்டே வராரு.
3: வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம்.
3: இனிவது யாருங்க, எங்கிருந்து?
4: பழனி பக்கத்துல ஐயம்பாளையம் கிராமத்துல இருந்து கனகராஜ்.
3: பேர் சொல்லலாங்களா உங்க பேரு?
2: கனகராஜ். அது தொழிற்சாலையில ஏதோ வேலை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே?
4: பட்டுசலை.
2: சொந்தமா? நெசவா? சொந்தமா இல்ல
4: கைத்தறி?
2: கைத்தறி. நீங்களே வீட்டுல? மருவிக்கிட்டே வருது இல்லையா போச்சம்பள்ளி?
4: முதல்ல புதுக்கோடை, என்னுடைய நேத்தி வந்து புதுக்கோடை. அங்க காட்டன் கைத்தறி காட்டன் சுங்குடி சாரி நெசிக்கிட்டு
2: இருந்தேன்.
4: அது காலப்போக்குல ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு பெண்கள் எல்லாம் விட்டுட்டாங்களா, அதனால அதுல இருந்து மாறி இப்ப கண்டாங்கி சேலையில இருந்து மாறி இப்ப இந்த ரகத்துக்கு வந்துட்டேன். நாம எல்லாம் இப்ப பட்டு பக்கம் வந்துட்டேன்.
2: இது இது பட்டுலையும் பண்றாங்க, காட்டன்லையும் பண்றாங்களா போச்சம்பள்ளி?
4: காட்டன்லயும் போச்சம்பள்ளி இருக்கு, பட்டுலையும் இருக்கு, சாப்ட் சில்க் மாதிரி 4 வெரைட்டில இருக்கு.
2: ஓ, வேற இன்னும் மற்ற 2 வெரைட்டி என்னது? நினைக்காதீங்க. இல்ல, பொதுவா மலை பிரதேசங்கள்ல அதிகமா காணப்படும் அப்படின்னு இல்ல, தோட்டங்கள்ல அதிகமா இருக்குது. குறிப்பா இத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாயினும் சொல்ல முடியாது, பூனைன்னு சொல்ல முடியாது, ரெண்டு சேர்ந்த ஒரு கலப்பு. எப்படி பாஸ்? ஏன் பாஸ்? எப்படி பாஸ்?
4: இல்ல, எங்க ஊர் பக்கம்
2: நிறைய இருக்கு, தென்னை மரத்துல அதிகமா இருக்கும்.
4: தென்னை
2: மரத்துல தலைகளா இறங்குறப்ப
4: இறங்கும்.
2: கேட்ட பதில், எதிர்பார்த்த பதில் மரநாய்தான்.
4: நன்றி.
2: பாத்துருக்கீங்களா?
4: நான் பாத்துருக்கேன். எங்க ஊருக்கு நிறைய வருங்க, கோழி பிடிக்க வரும்.
2: அதனால
4: ஓரளவுக்கு இதை வச்சுக்கோ, உடம்புல வச்சுக்கோ.
2: சரி சரி.

0: மிச்சத்தக்கா இறங்குற நேரத்துக்கே வெளியில வந்துருங்க.
1: அது இப்படி இதை பற்றியான வேற ஏதாவது தகவல் வச்சிருக்கீங்களா மரநாய் பத்தி?
0: இல்லக்கா, எங்க ஒன்னும் கோழி வச்சிருக்கிறது நிறைய.
1: அது நகத்தை பாத்திருக்கீங்களா? நன்றி நண்பரே, நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க. போச்சம்பள்ளி பத்தியும் மரநாய் பத்தியும் நன்றி.
0: நன்றிங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 4:41:27. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள். இன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க விரும்பக்கூடிய நேயர்கள் சுழி 4:31 இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 இந்த எண்ணை எப்பவும் போல தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிற நேயர்களுக்காக 240-102-1 இந்த எண்ணை விட்டுக் கொடுக்கலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:48 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் வண்ண குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில நம்மோட இணையத்துக்கு ஒருத்தங்க காத்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் இங்க இருந்தீங்கயா?
2: வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் ஆதனூர்.
0: ஆதவன்.
2: ஸ்ரீ பாலகிருஷ்ணன்.
0: பாலகிருஷ்ணன். ஆதனூர் பாலகிருஷ்ணன். என்ன செய்றீங்கயா?
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். என்ன செய்றீங்கன்னு கேட்டேன்.
2: டிரைவர் சார், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா? இன்னைக்கு என்ன ஓய்வா? இன்னைக்கு
2: இல்ல வண்டி.

வண்டியில இருக்கீங்க, எங்க இருந்து எங்க இன்னைக்கு பயணம்? வெயில் தான் கடுமையா இருக்கு. ஒரு பெரும் சவால் தான் உங்களுக்கு. உங்க இது கனரக வாகனத்திலயும் ஏசி போட்டீங்க? சொந்த வாகனமா? சரி, கண்டுபிடி போலாமா? நீங்க இப்ப யார கண்டுபிடிக்க போறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, நீங்க யார சொல்றீங்களோ அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். தமிழ் மரபில் போற்றப்படக்கூடிய ஒரு பண்டைய கால முனிவர் அவர். கேக்குதா?

0: கேக்குதா?
1: கேக்குது சார், சொல்லுங்க.
0: முதல் என்ன சொன்னேன், நீங்க கண்டுபிடிக்க போறது பண்டைய முனிவர் ஒருத்தருடைய பேரை தான் சொல்ல போறீங்க. நம்ம தமிழ் மரபில் போற்றக்கூடிய ஒரு பண்டைய முனிவர் அவர். 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நான் எங்கெங்க போய் கேள்விப்படுறது, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார்.
2: அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறாங்க.
0: இணைப்பில் ஏதோ இடையூறு வந்தவர்களுக்கு.
2: நமக்கும்
0: அது கொஞ்சம் இடையூறு.
2: கொடுத்த குறிப்புக்கான விடை தெரிஞ்சா நேயர்கள் தொட்டு வரலாம். 246-102-1. இப்ப வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம். யார் எங்கிருந்து? யார் எங்கிருந்துமா?
3: வணக்கம்.
2: யார் எங்கிருந்துங்க ஐயா?
0: ஆகா,
3: முருகேசன்
0: ஐயா. எந்த ஊர் சொன்னீங்க? வானொலி கேட்டு பேசுறீங்களா இல்ல வெறும் போன வச்சு மட்டும் பேசுறீங்களா? நீங்க இப்ப யார கண்டுபிடிக்க
3: போறீங்க?
0: தமிழ் மரபில் போற்றப்படக்கூடிய ஒரு பண்டைய கால முனிவருடைய பெயரை நீங்க சொல்லணும், சரியா? 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல ரொம்ப முதன்மையானவர் அவர் தான். கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. என்னங்க எப்படிங்க, என்ன செய்றீங்க?
3: இவருக்கு
0: ஒரு கோவில் இருக்கு, எங்க இருக்குன்னு
3: தெரியுமா?
0: அகத்தியருக்கு ஒரு கோவில்
3: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு.
3: கணக்கன்பட்டி போயிருக்கேன், வட வண்டலூர்
0: போயிருக்கேன்,
3: ராஜவேந்திர சுவாமி கும்பிடுறாங்க, இது சாய்பாபா.
0: சரி சரி சரி சரி.
3: இந்த சித்தர்கள் நான் வீட்டுல போட்டோ வச்சுட்டு நான் தனி அறை வச்சு நான் டெய்லி காலை மாலை பூ வச்சு
0: கும்பிடுவாங்க.
3: மல்லிகைப்பூ, செம்பருத்தி, அல்லிப்பூ, இந்த செடிகள் மரம் வச்சு
0: வளர்க்குறேங்க. பொதிகை மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய பொதிகை மலையில வந்து ஒரு அது வனவிலங்கு தலம், அது ஆன்மீக மற்றும் வனவிலங்கு தலம் இந்த பொதிகை மலை. அதனோட உச்சியில பாத்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் வாழ்ந்த இடமா அதை கருதி அங்க ஒரு கோவில் வச்சிருக்காங்க. ட்ரெக்கிங் போவாங்க, அது ஒரு சவாலான ஒரு பயணம் தான் அது. சரிங்க, வாய்ப்பு கிடைச்சா நீங்க, ஏன்னா சித்தர் மேல இவ்வளவு பற்றுள்ளவர் அப்படின்றதுனால வாய்ப்பு கிடைச்சா ஒரு முட அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. புதுகை மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில பொதுவா போ. நீங்க எனக்கு குத்து மதிப்பா சொல்ல தர்றையா? விசாரிச்சீங்கன்னா அது நம்ம அது கேரள வனத்துறையில வந்து அனுமதி வாங்கி தான் போகணும். வழிபடுகிறேன் அருமையான பதிலையும் மூன்றாவது குறிப்பிலேயே வந்து அகத்தியர் அப்படின்னு சொல்லி
2: வேற நேர்கிட்ட நம்ம கேட்ட குறிப்புகள்லாம் அவங்க கவனிச்சிருப்பாங்க.
0: அடுத்த குழு கேட்டிருந்தாரு சொல்லிப்பேன், அவர் பேர்ல படம்லாம் வந்திருக்குங்க அப்படின்னு. சரி,
2: இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்து

0: நிகழ்ச்சியை சிறப்பிச்ச எல்லா நேயர்களுக்கும் நாம நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
1: இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா கேள்விகளுக்குமே நேயர்கள் விடை கண்டுபிடிச்சு விட்டாங்க. அவசரத்துல லைனை போடணுமே அப்படின்னு போட்டு வந்தவங்க தான் கொஞ்சம் அந்த அவங்களுக்கு தான் கொஞ்சம் இடையூறா இருந்ததே தவிர, மற்றவர்கள் எல்லாருமே தெளிவா என்னடா சொல்றாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு டக்குன்னு வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: அதுல சில குறிப்புகள் எல்லாமே
1: வந்து சனி கோள்லாம் கேட்டோம் பாருங்க, டக்குன்னு வந்து சனி சனி அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க சகோதரி, அவங்க பேர் நல்ல பேரு.
0: நிச்சயமா அவங்க சொன்ன பதில் வந்து பாத்தீங்கன்னா, பேரை சொல்லிட்டு அடுத்ததான் நான் அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு முயற்சி செஞ்ச நேயர்கள் பங்கெடுத்துக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட வேணாம், தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்கலாம். இணைந்து இருப்போம் திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை.

0: மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்குழுங்கள். இந்நிகழ்ச்சியில் நம்பரதாரன் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இப்ப கேட்கலாம்.
6: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை வெளிப்படையான முறையிலும் விதிகள் அடிப்படையிலும் மேம்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் உறுதியுடன் செயல்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டோக்கியோவில் நடைபெற்ற 8வது பாதுகாப்பு கொள்கை பேச்சுவார்த்தைகளின் போது இரு நாடுகளும் பிராந்திய சர்வதேச பாதுகாப்பு சூழல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழு பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப புத்தாக்கம், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டது. முதலமைச்சர் திரு விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் மற்றும் அவ்வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய இசேவை மையத்தை இன்று திறந்து வைத்து இசேவை மைய பணிகளை ஆய்வு செய்தார். பெரம்பூர் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் குறித்து அதிகாரிகளிடம் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். முன்னதாக சென்னை தலைமை செயலகத்தில் பொதுப்பணித்துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் இது தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கிய அவர், பொதுமக்களின் ஒத்துழைப்பே இந்த கணக்கெடுப்பின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிட்டு பொதுமக்கள் சுய பதிவு செய்யும் முறை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சின்னம் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறும்படத்தை ஆட்சித்தலைவர் வெளியிட்டார். தேனி மாவட்டத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் வரும் கல்வியாண்டில் மாணாக்கர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நவீன நெல் அரவை ஆலையில் தேங்கியுள்ள கழிவு சாக்குகளை உடனடியாக அகற்றவும் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளில் பாதுகாப்பாக சேமிக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. ஜகார்த்தாவில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 5 வீராங்கனைகளும் ஆடவர் பிரிவில் 3 வீரர்களும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் 7 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.
7: நேரம் 5:03. புதினேழு நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ வருகிறது பொன்மாலை. விண்ணில் ஒரு விசித்திர மாற்றம். பகலெல்லாம் சுட்டெரித்து வந்த சூரியன் சற்றே ஒதுங்கிட, குளிர் நிலவு குதூகலம் காட்டி வர முன்னோட்டம் நடத்திட, எங்கோ மறைந்திருந்த மேகக்கூட்டம் மெல்ல கலைந்து வானில் நடத்துகிறது ஒய்யார ஊர்வலம். புவியிலோ மாலை நேர களைப்பில் மக்கள் மனதில் மௌன அலை, மரங்கள் தலையாட்டி சொல்லுகின்றதோ தென்றலின் கலை. வானலை வரிசைகளில் இடைக்காலத்து பாடல்களின் வசிய வலை, அதுதான் நம் பொன்மாலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: நொடிகள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கவிதையும் கானமுமாக தொடர்கிறது. தொடக்கமாக மித்ரா அழகுவேல் மீறல் என்ற தலைப்பில் எழுதிய கவிதை இது. வெவ்வேறு உலகங்களில் இருந்தோ, வெவ்வேறு காலங்களில் இருந்தோ, வெவ்வேறு பரிமாணங்களில் இருந்தோ, அல்லது இணை பிரபஞ்சங்களில்

இருந்தோ கிளம்பிய இரு கீற்று மின்னல்கள் ஒரு கோட்டில் வெட்டிக்கொள்கின்றன. வெடித்தெழ நாம் கேட்பது மோகத்தின் கேவல், சோவென பொழிவது காதலின் மீறல்.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 5:14, 50 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. தூரம் என்பது நிலத்தால் அளவிடப்படுவதில்லை, மனத்தால் அளவிடப்படுவது.

மாலை. மண்ணில் மனிதனுக்கு பேரின்பம் என்பது விடுதலை. அந்த விடுதலையை பெறுவதற்கு அவன் சிறைப்பட வேண்டியிருக்கிறது. ஜெயமோகன் எழுதிய கவிதை இது.

நேரம் 5:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலகுமாரன் வரிகள் இவை. ஒருவரை நேசிப்பதற்கு முன்னால் சந்தேகப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நல்ல கொள்கை. சந்தேகங்கள் தீர்ந்த பிறகு நேசிப்பு துவங்க வேண்டும் என்பது அருமையான விதிமுறை. யாரோ அருகே வந்து உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னதும் வியந்து மகிழ்ந்து தன்னை இழப்பது வேடிக்கை.

நேரம் 5:27 52 நொடிகள் ஆகின்றன. நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உடன் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 5:33, 14 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக கலாப்ரியா, அவர் எழுதிய கவிதை இது. நீ பேசாமல் தான் இருக்கிறாய், ஆனால் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது.

நேரம் 5:38. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி தபு சங்கர் அவர் எழுதிய கவிதை இது. 1000 பேர் தேர் இழுக்கும் திருவிழாவில் அத்தனை பேரையும் இழுக்கிறது உன் வருகை. 1000 பேர் தேர் இழுக்கும் திருவிழாவில் அத்தனை பேரையும் இழுக்கிறது உன் வருகை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: நேரம் 6:44. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி மனுஷ்ய புத்திரன் கவிதை இது. இவ்வளவுக்கு பிறகும் இல்லை என்பதுதான் உன் முடிவானால், அந்த இல்லை என்ற சொல்லுக்கு முன் இப்போதைக்கு என்ற ஒரு சொல்லை சேர்த்து கொள்ளலாமா? நான் இந்த நதிக்கரையில் 1000 வருடங்கள் காத்திருப்பேன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்.

0: வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: நேரம் 5:50, 35 நொடிகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பொன்மாலை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு. நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பாரத் டெக்ஸ் 3வது சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நாளை துவக்கி வைக்கிறார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1600க்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தப்படும். முதலமைச்சர் திரு விஜய், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் மற்றும் அவ்வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய இ சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து இ சேவை மைய பணிகளை ஆய்வு செய்தார். 73,000 குடும்பங்களுக்கு புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் 1,28,00,000 ரூபாய் மதிப்பிலான தொழில் கடன் ஒப்புதல் ஆணைகளை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மாவட்ட தொழில் மையத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கடனுதவி விண்ணப்பங்களை பரிசீலித்து இளைஞர்கள் கடனுதவிகளை விரைந்து பெற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் 32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வடகண்டம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று திறந்து வைத்தார். 13,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எட்டியலூர் பொது விநியோக மைய கட்டிடத்தையும் 35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பருத்தியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள 2 கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி வழங்கினார். தொடர்ந்து முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனைப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 689 மனுக்களை பொதுமக்களிடமிருந்து ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் அரசு பள்ளியில் வட்டார அளவிலான சதுரங்க போட்டி இன்று நடைபெற்றது. 35 பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்காவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரமாக மணி 2:56 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ ஆரவாரம். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் சந்தித்து வெற்றிகள் நீடித்து நிலைத்து நிற்கும் இருக்க சிறிய செயல்களை கூட உற்சாகத்துடன் செய்து முடிக்க வேண்டுமாம். உள்ளம் எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருந்து கொண்டே இருந்தால் ஆரவாரம் நம்மை எப்பொழுதும் பற்றியே இருக்கும். இனிமையான பாடல்கள், அவசியமான செய்திகள் என நம் பண்பலையில் இப்பொழுது ஆரவாரம்.

நேரம் 6:09. 9 நொடிகள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்தல் பொருட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஆதி திராவிட இன மக்களின் நலனை பேணுவதற்காக 2026 மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழுவிற்கான புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பொருட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தில் சுய விவரங்களுடன் சாதி சான்றிதழ், சமுதாயத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆற்றிய பணிகள் குறித்து முழு விவரங்களையும் இணைத்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில்

0: இம்மாதம் 19ஆம் தேதி பத்தொன்பதாம் தேதிக்குள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். 19ஆம் தேதிக்கு பிறகு இம்மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய விண்ணப்பங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் பரிசீலிக்க இயலாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால பல நோய் தாக்குதல்களுக்கு நம்ம ஆளாகிறோம்னு சொல்றாங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான், ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவை மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: உணவை உண்ணக்கூடிய முறை, இத வந்து மொழி ஞாயிறு தேவநாய பாவனர் அவர்கள் 21 வகையா வந்து வகைப்படுத்திருக்கிறாரு உணவை வந்து உண்ணலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, உரிதல் அல்லது உறிஞ்சுதல், நீர்பொருளையும் நெகிழ்ச்சி பொருளையும் காற்றால் வாய்க்குள் இழுத்தல், இது வந்து உறிஞ்சுதல். குடித்தல், நீர்பொருளை இயல்பாக உட்கொள்ளுதல், நாம வந்து அண்ணாந்து குடிக்கிறோம்ல இயல்பாக குடிக்கிறது. பருகுதல், நீர் ஏனத்தில் பல்பட குடித்தல், வாய் வச்சு குடிக்கிறது, அது வந்து பருகுதல் அப்படிங்கிறதுக்குள்ளார வரும். அருந்துதல், கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தல், நம்ம தேநீர் அருந்துதலை வந்து இந்த மாதிரி அருந்துதல். மண்டுதல், மண்டி உட்பட குடித்தல், மண்டி உட்பட குடித்தல் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த கசடு எல்லாத்தையும் அப்படியே சேத்தாப்புல குடிக்கிறது வந்து மண்டுதல். மாந்துதல், பெரிய அளவுல குடித்தல், அளவுக்கு மீறி குடிக்கிறத வந்து மாந்துதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மள நிறைய பேர் வந்து இப்படித்தான் குடிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறோம். ஆனா இத்தனை திரவ பொருட்களை உள்ளார நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையே வந்து 6 வகையாக இருக்குது. மற்றவர்கள் நினைப்பது போல இவ்வளவு நேரத்துக்கு அதை செலவழிச்சு அப்படி குடிக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. தன்னுடைய தேவையின் பொருட்டும் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய பொருளின் தன்மையை பொறுத்தும் நாம இந்த 6 வகை திரவ பொருட்களை வந்து நாம குடிச்சுக்கலாம், அருந்தலாம், உறிஞ்சலாம், பருகலாம். அடுத்தது சப்புதல், உணவை மெல்லாமல் நாவிற்கும் அன்னத்திற்கும் இடையில் வைத்து அதன் சாற்றை உறிஞ்சுதல். பேலட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில வச்சு என்ன செய்யறது, அப்படியே சப்பி அதோட சாறு எக்ஸ்ட்ராட்டை மட்டும் அப்படியே உறிஞ்சி எடுக்கிறதுக்கு பேரு சப்புதல். சுவைத்தல், ஒன்றை மென்று அதன் சுவையை நுகர்தல் வந்து சுவைத்தல். சவைத்தல், குழந்தை தாய்ப்பாலை சப்புதல், சவைத்தல். சூம்புதல் அல்லது சூப்புதல், விரலை வாயில் வைத்து சப்புவது, இதற்கு பெயர் சூம்புதல் அல்லது சூப்புதல். தின்னுதல், பழம் பன்னியம் போன்ற சிற்றுண்டியை மென்று உட்கொள்ளுதல் வந்து தின்னுதல். உண்ணுதல், கவலமாக சோற்றை உட்கொள்ளல், உருண்டை உருண்டையாக உட்கொள்ளுதல் வந்து உண்ணுதல். சாப்பிடுதல், சோற்றை கறி வகைகளுடன் குழம்பு சாறு மோர் இட்டு கலந்து உட்கொள்ளல் வந்து சாப்பிடுதல். மடுத்தல், வாய் மடுத்தல், அடுத்தவர்கள் நமக்கு ஊட்டினா அதுக்கு பேரு மடுத்தல். அசைத்தல், விலங்கு அசைபடுவதால் அழகை அசைத்து மென்று உட்கொள்ளல். அப்ப நம்ம தேவையின் பொருட்டு எது வந்து அசைத்துனோம்னா ரொம்ப கடினமானது, ரொம்ப அரைபடுவதற்கு கடினமாக இருக்கிறத நல்லா அசைத்து நன்கு மென்று அந்த கூழாகும்படி உட்கொள்ளுவது வந்து அசைத்தல். தேவையின் பொருட்டு இதை நாம வந்து செய்து கொள்ளலாம். அயிலுதல், குழந்தை அழிந்து சோற்றை உண்ணுதல், அப்படியே கையால் அத்துலாவே அடை அலைஞ்சு சாப்பிட்றது குழந்தை சாப்பிட்றதுக்கு பேரு அயிலுதல். கப்புதல், வாய் நிறைய வைத்து மெல்லுதலுக்கு பேரு கப்புதல். வாய் நிறைய வச்சு மெல்ல முடியாது, அது நம்மளுக்கு சிரமத்தை தான் உண்டு பண்ணும், முறையாக நம்ம மெல்ல முடியாது. அதனால உண்ணக்கூடிய முறையே வந்து இந்த கப்புதல் முறையில் உண்ணுவது தவறு. மிசைதல், விருந்தினரை சாப்பிட வைத்து மிஞ்சியதை உண்ணுதல். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் வந்து நம்ம தமிழில் உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, விவசாயம் செய்வர்கள் வேளாண்மை செய்வர்கள் அப்படின்னா விருந்தினரை வச்சுப்பட்டு நாம சாப்பிட்றது கிடையாது, இதுதான் வந்து நம்மளுடைய பண்பு. அவர்களுக்கு கொடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம சாப்பிட்றது நம்மளுடைய பண்பாக வச்சுருக்காங்க. இந்த தன்மைக்கு பேர் மிசைதல். மொசித்தல், பலர் ஒன்று கூடி உண்ணுதல். ஆறுதல், வயிறு நிரம்ப உண்ணுதல், வயிறு நிறைய வயிறார உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு பேர் ஆறுதல். விழுங்குதல், மெல்லாமல் சுவைக்காமல் வாய் வழியாக வயிற்றுக்குள் இடுதல், பற்களை பயன்படுத்தாமல் அப்படியே முழு சுமையாக உள்ளார இடுதல் வந்து விழுங்குதல். இந்த ஒரு 21 வகையாக வந்து உண்ணக்கூடிய முறைகளையும் அருந்தக்கூடிய முறைகளையும் வந்து பாவனர் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. பாவனர் வகைப்படுத்தினார் அப்படிங்கறத நம்ம தமிழ் மரபை வந்து பட்டியலிட்டிருக்காரு.
0: உணவு உண்ணும் முறை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க.

நேரம் 6:35:37. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடியரசு தின விழா 2027 பத்ம விருதுகள் அறிவிக்கும் பொருட்டு பொதுமக்களிடமிருந்து முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. அதை பற்றி நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கக்கூடிய தகவல் இது. பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கலை, சமூக சேவை, பொது விவகாரம், அறிவியல் மற்றும் பொறியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, குடிமைப்பணி, விளையாட்டு, வணிகம், தொழிற்சாலை முதலான பிரிவுகளில் தனிச்சிறப்பான செயல்பாடுகளுக்கான தகுதியான நபர்களின் முன்மொழிவுகள் இதற்கு வரவேற்கப்படுகின்றன. தகுதியான நபர்களுக்கான முன்மொழிதல்கள் பெண்கள், சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினர், பட்டியல் இனத்தவர், மாற்றுத்திறனாளிகள் முதலிய பிரிவுகளில் பெற உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இணையதளம் மூலமாக இம்மாதம் 31 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இணைய வழியாக பெறப்படக்கூடிய முன்மொழிவுகள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: சீக்கிரம் பிளீஸ் சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
4: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
3: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா

0: எச்சரிக்கையாருங்க.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து

0: மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான இரண்டாம் கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
1: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமை திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகின்றனர். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்புணர்வு, இரத்த தான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15 தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28 தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐ யோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட்ட தீர்க்க ஆர்பிஐ இன் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
1: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேரம் 6:41. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க பெருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 6:46:23 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். தமிழ்நாடு அரசு தஞ்சாவூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் OSC பல்நோக்கு உதவியாளர் பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில், அதாவது மாதம் 10,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிக்கும் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அந்த பதவிக்கான விண்ணப்பம் மற்றும் தகவல்களை தஞ்சாவூர் மாவட்ட tanjavoor.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலர் அறையின் 303 தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு இம்மாதம் 20 மாலை 5:30 அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், அதன் பிறகு பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் நமது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள். விண்ணப்பம் செய்வதற்கான தகுதிகள் என்று பார்த்தால், விண்ணப்பதாரர் 35 இருத்தல் நன்று, எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும், 3 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும், சுழற்சி முறையில் மையத்தில் தங்கி பணிபுரியும் மனப்பான்மையுடையவராக இருத்தல் வேண்டும். இந்த தகவலை நமது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.

நேரம் 6:52 45 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சிகளின் நிறைவாக இது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அவ்வப்போது ஒரு இரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு வரும் 16 வரைக்குமானது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா ஸ்பெயின் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு 5 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் முதற்கட்டமாக ஸ்பெயினில் அந்நாட்டு வர்த்தகம் பொருளாதாரத்துறை அமைச்சரை சந்தித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறை சார்ந்த ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளாா்.

சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். அவ்வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய இ சேவை மையத்தையும் திறந்து வைத்தார். 73,000 குடும்பங்களுக்கு புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் சார்ஜிங் நிலைய செயல்பாடுகளை கேட்டறிந்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காகவும் கால்நடைகளின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டும் சிறப்பு நனைப்பாக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. 15 நாட்களுக்கு மொத்தம் 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடுமுடி வட்டங்களில் உள்ள 15,743 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். அரியலூர் மாவட்டத்தில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மூலம் வழங்கப்படும் பல்வேறு மறுவாழ்வு சேவைகளை பெற்று மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற வேண்டுமென்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லண்டன் லார்ட்ஸில் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடி கட்டு. குழந்தைங்களுக்கு எப்போதுமே அவங்க அப்பா தாங்க சூப்பர்மேன், எங்க அப்பா மாதிரி சூப்பர்மேன் ஆவேன் அப்படின்னு தான் குழந்தைங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உலகத்துல சூப்பர் மேன் மட்டும் தான் இருக்கணுமா என்ன, சூப்பர் விமன் இருக்க கூடாதா? முன்னாடி எல்லாம் அம்மா என்னவா இருக்காங்கன்னு கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பதில் இந்த தலைமுறையில மறைய ஆரம்பிச்சுச்சுதாங்க சொல்லணும். இப்போலாம் அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மா சொந்தமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் இவங்க எல்லாம் படத்துல மட்டும்தாங்க மாசு. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் குழந்தைங்க, இதெல்லாம் தாண்டி மனசுல இருக்க ஆசைகளோடையும் கனவோடையும் தடைகள் எல்லாத்தையும் தூள் தூளாக்கிட்டு சொந்த கால நிக்கிறாங்களே இவங்கலாம் சூப்பர் விமன் தானே. பெண்கள் சூப்பர் விமன் ஆகிறதுக்கு சூப்பர் பவர் எதுவும் தேவையில்லைங்க, அவங்களோட துணிச்சலும் உழைப்புமே போதும், வானத்தையே தொற்றுவாங்க. பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட உலகம் சமையலறை, குழந்தைங்க, குடும்பம்னே சுருங்கிடும்னு ஒரு பொதுவான பேச்சு இருக்குல்ல. ஆனா என் உலகம் என் கையில தான், நான் யாருக்கும் சலச்சவா இல்லைன்னு இன்னைக்கு பல பெண்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அப்படி திருமணத்துக்கு அப்புறமும் தான் சுயசார்போடு இருக்கணும், சொந்த கால நிக்கணும்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா கலக்கிட்டு இருக்க ஒரு பெண் தொழில் முனைவரை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, எப்படி சாதிச்சிட்டு இருக்காங்க, யார் அந்த இளம் பெண் தொழில் முனைவர்னு பாப்போமா? பாக்கலாம் வாங்க.
1: நேர்களுக்கு வணக்கம். பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா நல்லா இருக்கும், செய்யலாம் அப்படின்னு தோணும். வேற ஒருத்தட்ட பதில் சொல்லி கையை கட்டி நின்று மாசம் மாசம் சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்மளால என்ன முடியும் நம்மளே செஞ்சு நமக்கு நாமே ஒரு ராஜாவா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது பொதுவான விஷயம் தான். பட் ஆனா எல்லாராலையும் அது முடியுதான்னா அது பெரிய கேள்விக்குறி. நம்ம செய்யலாம்னு நினைப்போம், ஆனா 1000 தடை இருக்கும், நமக்குள்ளேயே நிறைய மனத்தடை இருக்கும். அப்புறம் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, நண்பர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து இல்ல தயங்கி தயங்கி நிறைய நேரத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைகளை நம்மளே வந்து மறைச்சு வச்சுப்போம். அப்படி அந்த மறைச்சு வச்சுட்டு இருக்க திறமைய ஒரு தூண்டுகோலா இருந்து தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும். அது மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு சின்ன தூண்டுகோல் மாதிரி அவங்களோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா, அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட ஒருத்தவங்களை சந்திக்கிறோம். ஒரு இளம் தொழில் முனைவர் லாவண்யா தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார்.
1: ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம ஆரம்பிக்கலாமா வேணாமா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆனா அது இல்லாம நமக்குன்னு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கும், இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், அந்த வேலையை விட்டோம்னா அட்லீஸ்ட் மாச சம்பளமாவது வந்துட்டு இருக்கு, இது ஆரம்பிச்சோம்னா அதையும் போயிடும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான மனசுக்கள்லாம் இருந்தது உங்களுக்கு?
2: கண்டிப்பா சார், ஒரு தொழில்னு ஒன்னு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தயக்கத்தை உடைச்சிட்டு வந்தாதான் நம்மளால வந்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சு முடிச்சு

0: எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை அப்படின்னு ஃபேமிலி லைஃப் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 5 இயர்ஸ் பிரேக் அதுலேயே. அதுக்கப்புறம் நமக்குன்னு நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தூண்டுகோல் தான் வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா வந்துச்சு. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அதில் இந்த பிஸ்னஸ் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம இருக்கிற இடம் நமக்கு க்ளீனாக இருக்கணும்னு தான் நம்மளோட எண்ணம் இருக்கும். அதனால தான் வந்து இந்த க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த தயக்கம் எனக்குமே இருந்துச்சு.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னாப்புல உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபேமிலி லைஃப்ல போயாச்சு, அப்படிலாம் இருக்கும்போது ஏன் ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு? நம்ம கையிலயும் கொஞ்சம் பணம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வந்துச்சு உங்களுக்கு?
0: கண்டிப்பா வந்து எந்த பொண்ணுமே வந்து இண்டிபெண்டா இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க அவங்களோட முயற்சியில அவங்க சம்பாதிச்சா அதுல வர கான்பிடன்ஸே வந்து தனி இதுதான். அது வந்து எல்லா பெண்களுமே அதை பண்ணணும். நம்ம வீட்டை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும் அப்படியே சொல்லி நம்ம லைஃப நம்ம தொலைச்சிட்டே இருக்கோம். நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட ஆசையை வந்து கண்டிப்பா தொலைச்சிடுறோம். நமக்காக வாழ்றதே நமக்கு மிஸ் ஆயிடுது. அது எப்ப புரியுதுன்னா, அந்த குழந்தைங்க வளர்ந்து அதுங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நம்ம யாரு, நமக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்றதே நமக்கு மிஸ் ஆகுது. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம இது பண்ணிட்டு வரணும்.
1: அதாவது வெறும் பணம் மட்டும் காரணம் இல்ல, அந்த பணத்தை தாண்டி
0: நம்ம லைஃப் நம்ம உருவாக்கணும், நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். நம்ம எதுக்கு பிறந்தோம் வளர்ந்தோன்றது இல்லாம நம்ம கண்டிப்பா ஏதோ ஒன்னு சாதிக்கணும்ன்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். சும்மா குடும்பம் வீடுன்னு பாக்குறத விட்டுட்டு
1: அது ஒரு சைட்ல இருந்தாலும் நமக்கான ஒரு வாழ்க்கைன்னு இருக்கணும், நமக்கான ஒரு அடையாளம் இருக்கணும், அந்த பயணம் வந்து ஒரு அர்த்தத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குது. முதல்ல நம்ம வீட்டை சுற்றி இப்போ நீங்கள் ஒரு ஒரு குடும்ப தலைவியாக இருக்கீங்க. ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும்போது ஸோ முதல்ல எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு தோணும்போது வீட்டிலேருந்தே உங்களுக்கு தோணிருக்கு இல்லையா? முதல்ல நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால் அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. தோணுது ஓகே, நீங்கள் படிச்சது இன்ஜினியரிங், நீங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வேற மாதிரியான ப்ராடக்ட், இதுக்கு ஏதாவது பயிற்சிலாம் எடுத்துக்கிட்டீங்களா?
0: பயிற்சி கத்துக்கிட்டோம் சார். நம்ம இப்போ எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றதுன்றதும் நான் கத்துக்கிட்டேன்.
1: எங்க எங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டீங்க?
0: நான் ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன். அது மாதிரி கத்துக்கிட்டது. அது மாதிரி
1: ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் போதுமானதா இருந்துச்சா?
0: போதும் சார். நமக்கு நம்ம லேர்ன் பண்றதானே சார், நம்மளோட ஆர்வத்துல நம்ம தேடி தேடி படிக்கிறது தான், படிச்சு கத்துக்கிறது தான் எல்லாமே. ஆன்லைன் தான் போகணும் இல்ல நேர்ல போய் தான் கத்துக்கணும்ன்றதே கிடையாது. நம்ம கத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறது தான் எல்லாமே.
1: ஆனா ஒரு வகையில இப்ப இந்த மாதிரியான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் எளிமையா இருக்கு.
0: கண்டிப்பா சார். நான் என்னோட சேல்ஸுமே எனக்கு ஆன்லைன் தான் ரொம்ப உதவியா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா, ஆட் மூலியமா, இப்ப திருச்சியில மட்டும் இல்ல, நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குமே நான் சப்ளை பண்ணிருக்கேன். கேரளா, ஆந்திரா, அது வரைக்குமே என்னோட ப்ராடக்ட்ஸ் ரீச் ஆகுது. அதுக்கு முக்கியமா இருக்குது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஏதாவது பிராண்ட் மாதிரி அப்பயே வச்சுட்டீங்களா இல்ல அதுக்கப்புறம் பிராண்ட் மாதிரி கொண்டு வந்தீங்களா? நீங்க
0: ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே தான் சார் கொண்டு வந்தேன்.
1: ஒரு பிராண்டோட தான் ஆரம்பிச்சீங்க நீங்க. அந்த பிராண்ட் ஏன் கொண்டு வரணும், அந்த பிராண்ட் லேபிளிங் இந்த இதெல்லாம் ஏன் ரொம்ப கான்சியஸா நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க?
0: அதுதான் சார், மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு நமக்கு இந்த பிராண்டிங்ன்றது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இப்ப லோக்கலா நீங்க கம்மி ரேட்டுக்கு லோக்கல் கடையில கொடுத்து அப்படியும் சேல் பண்ணலாம். இதை நம்ம ரீச் பண்ணணும், மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ரீச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிராண்டுன்றது தேவைப்படுது.
1: சரி, இப்போ அந்த ஒரே மாதிரியான லேபிளிங் இதுக்கெல்லாம் நீங்க யாரோட அட்வைஸ் எடுத்துட்டீங்க? அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சா? அது ஏதாவது அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? அதை உங்களோட பிராண்டுக்கு ஏதாவது ட்ரேட்மார்க் மாதிரி வாங்கிருக்கீங்களா?
0: அதெல்லாம் வாங்கி தான் சார் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எல்லாமே காப்பிரைட் இதுக்கான அதெல்லாம் பண்ணிட்டீங்க?
0: ஐஎஸ்ஓ வாங்கி தான் பண்ணிட்டு.
1: இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்க முதல்ல ஒரு 2-3 ப்ராடக்ட், டிஷ்வாஷர், ஃப்ளோர் கிளீனர் ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் வேற இந்த போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க? இப்போ
0: இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டெயின் ரிமூவர்ஸ் கொடுக்குற லெவலுக்கு நம்ம உனக்கு வந்திருக்கோம் சார். பல்கா ஸ்டெயின் ரிமூவர்ஸா கொடுக்குற லெவலுக்கு நம்ம இது பண்ணிருக்கோம்.
1: இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து
0: ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி பல்க் குவாண்டிட்டி கொடுக்கறதுக்கும் நம்ம இது பண்ணிருக்கோம்.
1: இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் மொத்தமா இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
0: மொத்தமா ஒரு 10 ப்ராடக்ட் கிட்ட, 12 ப்ராடக்ட் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம்.
1: என்னென்ன ப்ராடக்ட்லாம் அதுல இருக்கு?
0: இப்போ டைல்ஸ்ல இருக்க அந்த சால்ட் ஸ்டெயினுக்கு முக்கியமா, அதே மாதிரி கிளாஸ் செட்ஸ்க்கு, அது இல்லாம பூஜா வெசல்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளோர் கிளீனர்ஸ்ல மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ் வாஷ் ஜெல், வாஷிங் லிக்விட் கம்மி குவாண்டிட்டில இருந்து பல்க் குவாண்டிட்டி வரைக்கும் சப்ளை பண்றோம். அதோட கண்டிஷனர், ஹேண்ட் வாஷ் பண்றோம். இது கிளாஸ் கிளீனர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது எத்தனை ப்ராடக்ட்டோட ஆரம்பிச்சீங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க?
0: ஒரு 4-5 ப்ராடக்ட் ஆரம்பிச்சோம் சார். பேசிக்கா காமனா வீட்ல யூஸ் பண்ற அந்த லிக்விட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்.
1: சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நீங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கனா ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. நீங்க எப்படி இதை யூனிக்கா மாத்துனீங்கன்றதான் என் கேள்வி. ஏன்னா இப்போ டிஷ்வாஷரா இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மல்டிநேஷனல் கம்பெனி கம்பெனிஸ் பண்றாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்றாங்க, பெரிய அளவுக்கு பிராண்டிங் பண்றாங்க, பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க. எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு வகையில சப்கான்சியஸ்ல அந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டே கூட நம்ம சொல்ல மாட்டோம், இதுக்கான ப்ராடக்ட் வந்து இது அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம அந்த பிராண்டோட பேரை சொல்லிதான் அந்த ப்ராடக்டே நம்ம கேட்போம். அப்படி இருக்கும்போது எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க?
0: இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா மற்ற பிராண்ட்ஸை உடச்சு நம்ம பிராண்ட்

0: கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா வந்து எது எந்த ப்ராடக்ட்னாலுமே பிராண்டடா எது இப்ப நேம் உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதுதான் மக்கள் விரும்புறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதுதான் விரும்புறாங்க. ஆனா அதுல நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிள் ரீசனிங் பிரைஸ்ல இருக்கு, அதனால கொஞ்சம் ரீச் ஆகுது மக்கள்கிட்ட.
1: அந்த குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கு நீங்க என்னென்னலாம் மெனக்கிட்டீங்க? ஏன்னா இப்போ ப்ராடக்டா நீங்க வெளியில கத்துக்கிறீங்க, ஆன்லைன்ல தான் கத்துக்கிறீங்க, இது மாதிரி 1000 பேர் கத்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்களோட ப்ராடக்ட் யூனிக்கா இருக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் மெனக்கிட்டீங்க?
0: இல்ல, ரிப்பீட்டடா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பாக்குறோம்ல சார், ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்து பக்கத்துல நம்ம சைடு சர்க்கிள்ல கொடுத்து எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது கொண்டு.
1: பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு எலி மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஃபீட்பேக் எல்லாம் வாங்குனீங்க நீங்க. அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது?
0: அதுதான் நம்ம அடுத்தடுத்த லெவல் இன்னும் கத்துக்கணும், இன்னும் டெவலப் ஆகணும்ன்றதுக்கு நம்மள சுத்தி இருக்கவங்க தான் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுறாங்க.
1: அதாவது ஆனா முதல்ல நம்ம என்ன கவனத்துல வச்சுக்கணும்னா, நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா லாபம் மட்டும் நம்மளோட குறிக்கோளா இருக்க கூடாது. ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும், இல்ல ஒரு நல்ல சேவையை கொடுக்கணும், நல்ல சேவையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மையான எண்ணத்தோட செயல்பட்டோம்னாலே அதுல வந்து நமக்கு பாதி வெற்றி முதல்ல கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம அதை மெனக்கெட்டு செய்யும் போது தொடர்ச்சியாக
0: செய்யணும் சார்.
1: சரி, ஓகே, உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தொழிலை இன்னும் சிறப்பா செய்யணும், இன்னும் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி வானொலி சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
0: தேங்க்யூ சார். நன்றி, நன்றி.
2: நிறைய பேர் நினைப்பாங்க, வீட்டுலதான் எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களே, அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஒரு பெண் சுயசார்போட இருக்கிறாங்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லங்க, அது அவங்களோட சுய மரியாதை, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட தனித்திறமை. இத கண்டிப்பா நம்ம பாராட்டணும். நம்ம சமூகத்துல இப்போ இருக்கிற இளம் பெண்கள் பலரும் நாம படிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் நம்ம லைஃப்னு முடங்கிடாம தனக்குள்ள இருக்க திறமைய வெளியே கொண்டு வரணும். நீங்க பண்ற பிசினஸ் சின்னதோ பெருசோ அது முக்கியம் இல்ல, நீங்க உங்க சொந்த கால நிக்கணும்னு நீங்க எடுக்கிற அந்த முதல் அடிதான் முக்கியம். உங்களுக்கு மனசுல ஏதாவது சாதிக்கணும்னு ஐடியா இருந்தா தயங்காதீங்க, பயப்படாதீங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதிக்க பிறந்த பெண்களுக்கு தடைகள் வெறும் தூசுதான். ஏன்னா ஒரு பெண் தனியா பிசினஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கும் போது அவங்க முதல்ல ஜெயிக்கிறது வெளியே இருக்கிற காம்படிஷனா இல்லங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குற இந்த சமூகத்தோட மைண்ட் செட்ட தான். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு இன்னைக்கு தனியா ஒரு பிசினஸ் தொடங்கி வெற்றிகரமா நடத்த இருக்க அத்தனை பெண்களுமே சூப்பர் விமன் தான். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரக்ஷனா சரவணன். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடிகட்டு.

நேயர்களே, இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சிகள். நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் முத்துக்குமரன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு

சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார்.
விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணை

0: அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் கட்டுமானப் பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமானப் பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: உழவர் உலகம்
2: மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதற்கான மேலாண்மை முறைகளையும் பகிர்ந்து கொள்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் முத்துக்குமரன் அவர்கள்.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு கேட்டிடுவோம்.
3: எக்கோ முத்துலட்சுமி அக்கா,
4: யாரது கதவை தட்டுறது?

0: திறந்து பார்த்தாதான் தெரியும் யாருன்னு. துறக்கா கதவை. மணி 7:30 ஆகுது. என்னமோ 8-9 மணி ஆன மாதிரி கதவை அடைச்சுக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ள உக்காந்துருக்கியே.
1: ஏன் கண்மணி, வீட்டுக்குள்ள வந்தும் வராதுமா இப்படி என்னைய திட்டணுமா? இதுக்கு தான் வந்தியா? இந்த கொசு தொல்லை.
0: அக்கா, சந்தடி சாக்கல என்ன தொல்லன்னு சொல்லிட்ட பத்தியா?
1: ஆட, உன்ன சொல்லுவானா கண்மணி?
0: அப்புறம்
1: உன் காதுல உழுவுலியா? ஒய்னு பாப்பா.
0: கொசுக்கு பயந்தா இப்படி கதவெல்லாம் சாத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்க?
1: அட, ஆமா, இப்பதான் புரிஞ்சதாக்கும். உங்க அண்ணன் சொல்றது சரியா தான் இருக்கு. நீ சரியான டியூப் லைட்னு.
0: அக்கா, டியூப் லைட்டா இருந்தாலும் மின்னி மின்னி பளிச்சுன்னு எரிவோம்ல.
1: சரி சரி.
0: அட, இந்த கொசுவுக்கு வேப்பிலை, நொச்சி இலை, இப்படி மூலிகை இலையெல்லாம் சேர்த்து அதோட வரட்டியையும் சேர்த்து போட்டு மூட்டம் போட்டா அதுல இருந்து வர புகனால கொசு ஒன்னையும் கடிக்காது, ஓ மாட்டையும் கடிக்காது. ஒரு கல்லுல 2 மாங்காய் எப்படி?
1: ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பாக்குறேன். அட, இந்த கொசு சத்தத்துல எங்க கண்மணி இந்த ரேடியோவை கூட சரியா கேட்க முடியல. ஆமா, என்ன, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். எனக்கு நல்லா யோசனைய சொல்லிவிட்டு நீ எதையா யோசிச்சுட்டு இருக்கிய?
0: அட, அது ஒண்ணும் இல்லக்கா. உனக்கு வீட்டுல கொசு பிரச்சனை.
1: ஆமா.
0: எனக்கு வயல்ல பூச்சி பிரச்சனை.
1: என்ன சொல்ற கண்மணி?
0: அட, ஆமாக்கா, நெல்லு நாத்து விட்டு இருந்தேன்.
1: ஆமா, எனக்கு தெரியும்.
0: காலையில போய் பாக்குறேன், அதுல ஒரே இலைப்பேனு. இது என்னக்கா? சாயங்காலம் பாத்துட்டு வீட்டுக்கு போறேன், காலையில வந்து பார்த்தா மாடு மேஞ்ச மாதிரி எல்லாம் சேதமாயி கிடக்குக்கா. இப்படி நட்டதுல இருந்து அறுக்கிற வரைக்கும் ஒரே பூச்சி பிரச்சனையாவே இருக்குக்கா. இதுக்கு தீர்வே இல்லையா கடவுளே?
1: சரி சரி கண்மணி, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்திட்டு, இப்ப மணி பாரு, 7:30 ஆக போகுது. நம்ம உழவர்களுக்கான நிகழ்ச்சி தானே, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். கொஞ்சம் சவுண்ட் வைய.
2: விவசாய மக்களுக்கு வணக்கம். டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் வருவது இந்த வாட்டி கம்மியாக இருந்தால் கூட அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தண்ணி வசதி இருக்கோ அவங்கவுங்களுக்கு போர் இருக்கோ எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குரு ஒரு சிலர் போட்டிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்போம், நல்லபடியாக இந்த வாட்டி நம்ம சம்பா போடுவோம் அப்படின்னு. ஸோ பொதுவாக நம்ம போடுற இந்த பயிர்களில் இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று நமக்கு தொந்தரவு வந்துட்டே இருக்கும். அதுவும் பூச்சியில் நமக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் காலம் மாற மாற அந்த பூச்சிகளோட தாக்குதலும் அதிகமாகிட்டுருக்கு. அப்போ அதை நான் சரியான முறையில் மேலாண்மை பண்ணால் தான் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு அறுவடை எடுக்க முடியும் நெல்லை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ வரப்போகிற பருவகாலத்தில் நம்ம போட போகிற இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம், அதுக்கு என்ன மருந்து தெளிக்கலாம், மருந்துனா எவ்வளோ தெளிக்கலாம், இயற்கை முறையில் விரட்டலான்னா ஏதாவது வழி இருக்கா, இல்லை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்யலாம்னா என்னென்ன வழி இருக்குது அப்படின்ற தகவலெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம கூட ஆடுதுறையில் இருக்க நெல் ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் முனைவர் முத்துக்குமரன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
3: வணக்கம். சார்,
2: இப்போது நெல்லை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம டெல்டா பகுதியெல்லாம் பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிர் தான் நெல். அப்படி இருந்தாலும் காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாக்குதலுக்கும் இப்போ இருக்கிற பூச்சி தாக்குதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பூச்சிகள்லேயே நிறைய ரகங்கள் புதுசாக வந்திருக்கு. இப்போல்லாம் இருக்கும்பொழுது நெல்லை பொறுத்த வரைக்கும் தாக்குற முக்கியமான பூச்சிகள்லாம் என்னென்ன, அதை ஏதாவது வகை மாதிரி பிரித்து வைக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
3: நெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பூச்சிகள் வந்து தாக்குதல்களை ஏற்படுத்துகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நிலைகளில் நாற்று நடுறதுலேருந்து ஆரம்பித்து அறுவடை வரைக்கும் பல நிலைகளில் வந்து பலவிதமான பூச்சிகள் நெல்லை தாக்குகின்றன. இதில் பார்த்தோம்னா 1378 வகையான பூச்சி சிற்றினங்கள், நம்ம ஸ்பீஷீஸ்னு சொல்லக்கூடிய 1378 வகையான பூச்சிகள் தாக்குதலாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100க்கும் அதிகமான பூச்சி இனங்கள் நிலையான பூச்சி இனங்கள், இது பார்த்திங்கன்னா ரெகுலராக வரக்கூடியது. இதனில் பார்த்திங்கன்னா 20-30 வகையான பூச்சி இனங்களை நம்ம பொருளாதார சேத நிலை உண்டு பண்ணும் பூச்சிகள் என நம்ம பிரிக்கலாம். இதெல்லாம் பெரிய லெவலில் பொருளாதார சேத நிலையை உண்டு பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் வந்து ஒரு 3 வகையான பூச்சிகள் வந்து அதிகப்படியான தாக்குதலை உண்டு பண்ணுகின்றன. அதில் ஃபஸ்ட்டு வந்து சார்வஞ்சம் பூச்சிகள், அது வந்து இலைப்பேன், பச்சை தத்து பூச்சி, புகையான், கதிர்நாவாய் பூச்சி, மாவு பூச்சி, இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா சார்வஞ்சம் பூச்சிகளில் வந்துடும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா துளைப்பான் பூச்சிகள், இதில் வந்து குருத்துப்புழு, ஆனைக்கொம்பன்யி, இவைகள் வந்து துளைப்பான் பூச்சிகளில் வரும். மூணாவது பார்த்திங்கன்னா இலையுண்ணும் புழுக்கள், இடைமலக்கு புழு, கூண்டு புழு, குருத்து ஈ, வெட்டுப்புழு, இவைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலை உண்ணும் புழுக்கள் அப்படின்னு சொல்லி மூணாவது வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம்.
2: சரிங்க சார். இப்போது நம்ம வந்து நார்மலாக இப்போ பூச்சி வருது அப்படின்னா அந்த பூச்சிக்கு ஒரு மருந்து அடிப்போம், நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுற பூச்சிக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் இருக்க கடைகள்லையோ ஏதோ கேட்டு அடிப்போம். ஒரு சிலருக்கு அனுபவம்

0: இருக்கவங்க சரியான முறையில் கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான சரியான பூச்சி மருந்து அடிப்பாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நெல்லை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில் மேலாண்மை பண்ணுறதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறை அப்படிங்கிறது எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கும், அந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: சார், ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னா நம்ம வந்து பலவிதமான முறைகளை வந்து ஒருங்கிணைத்து பூச்சிகளை மேலாண்மை செய்யும் முறையை தான் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக சொல்லப்போனோம்னா உளவியல் முறைகள், கைவினை முறைகள், ரசாயன முறைகள் மற்றும் உயிரியல் முறைகளை ஒருங்கிணைந்து சேர்ந்து நம்ம வந்து பூச்சி கட்டுப்படுத்தும் முறை தான் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு. எதுக்காக நம்ம வந்து ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தொடர்ச்சியாக பலவிதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு வர காரணத்தினால பூச்சிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கி கொள்கின்றன. பூச்சிகள் வந்து திடீர் இனப்பெருக்கம் அதிகமாக தோன்றுகிறது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மிதமிஞ்சிய பயன்பாட்டினால் நன்மை செய்யும் பூச்சிகளும் பார்த்திங்கன்னா வெகுவாக குறைந்து உள்ளது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள்னால சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய தீங்குகள் ஏற்படுத்துது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பூச்சி கட்டுப்பாடும் கணிசமான அளவில் ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் நாம் கண்டறிய வேண்டும். இதுக்கு தான் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த தீர்வாக அமையும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பசுமை புரட்சியின் போது நம்ம வந்து நிறைய அதிக விளைச்சல் தரக்கூடிய வீரிய விதைகளை பயன்படுத்தணும், அதிகப்படியான உரங்களை பயன்படுத்தி மகசூலை வந்து அதிகப்படுத்தணும். ஆனால் அதோட அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் மண் வளம் பார்த்திங்கன்னா கெட்டு போய் பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகள் பயிரிடுவதற்கு உகந்தது இல்லாமல் போகுது. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூச்சிக்கொல்லி இல்லாத முறைகள், உளவியல் முறைகள், கைவினை முறைகள் மற்றும் உயிரியல் முறைகள் இப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு நம்ம பூச்சை வந்து கட்டுப்படுத்தலாம். அதுவும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா கடைசியில் ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்துக்கலாம். பூச்சிகளை அந்த காலநிலைகளுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுதான் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம்னு நம்ம சொல்லலாம்.
0: சரிங்க, இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி அதை சமாளிக்கலான்றத பற்றி சொன்னீங்க. முதல்ல இப்போ நம்ம வந்து நாத்தாங்கால் விடுறோம் நெல்லை பொறுத்த வரைக்கும். அந்த நாத்தாங்கல்ல வந்து முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், அது வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: பயிர்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்று பருவம். இப்போ நாற்றாங்கல்ல வந்து பூச்சி பராமரிப்பு என்பது விதைக்கான நெல்லை சேமித்து தேர்வு செய்யும் நிலையிலே தொடங்குவதால் நன்கு முற்றிய விதைகளை நம்ம வந்து பயன்படுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேமித்து வச்சுருப்போம், அதாவது போன பருவத்தில் எடுத்ததை வந்து சேமித்து அடுத்த பருவத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகள் தாக்காத பதர் இல்லாத விதைகளை வந்து முக்கியமாக தேர்வு செய்யணும். தேர்வு செய்த விதைகள் நாற்றாங்கலில் வரக்கூடிய பூச்சிகளை எதிர்த்து இல்லைனா தாங்கி வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். எதிர்ப்பு ரகம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்பு ரகங்கள் நம்ம ஆராய்ச்சி நிலையத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு ரகங்கள், அதாவது பூச்சிக்கு எதிர்ப்பு ரகங்கள், நோய்க்கு எதிர்ப்பு ரகங்கள் மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு. அந்த ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாற்றாங்கலுக்கு வயல் மூலம் இல்லாமல் வாய்க்கால் மூலம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இதனால் சில பூச்சிகளை வந்து நம்ம ஒரு வயலிருந்து இன்னொரு வயலுக்கு போறதை நம்ம தடுக்க முடியும். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்து பூச்சிகள், புகையான் போன்றவற்றை மிக எளிதில் கட்டுப்படுத்த முடியும்.
0: இப்போ இந்த நாத்தாங்கல்ல இலைப்பேனோட தாக்குதல் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த இலைப்பேன் தான் தாக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதோட அறிகுறி என்னென்ன மாதிரி இருக்கும், எந்த அறிகுறியை வச்சு இது இலைப்பேன் தான் நம்மளை தாக்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அந்த இலைப்பெண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்படி
1: சார், இப்போ வந்து நாற்றாங்கல்ல வரக்கூடிய முக்கிய பூச்சிகளில் இலைப்பெண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட்டின் இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சு சேதம் இது வந்து ஏற்படுத்துது. தாக்கப்பட்ட இலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறி இலையின் நுனி லேசாக கருகி ஓரங்கள் நடு நரம்பை நோக்கி சுருண்டுவிடும். இதனால் நாற்றுகளின் வளர்ச்சி குன்றி வாடி காய்ந்துவிடும். நம்ம வந்து சாதாரணமாக நீரில் கையை வச்சு நினச்சி அது மேலே அப்படியே நம்ம தடவி பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து மஞ்சள் நிறத்திலையும் பழுப்பு நிற பேன்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து வெப்பம் அதிகமான காலங்களில் நாற்றாங்கால் மற்றும் நடவு வயல்களின் இதன் தாக்குதல் வந்து அதிகமாக காணப்படும். இதோட வளர்ச்சி பருவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இளம்பூச்சி வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும், வளர்ந்த பூச்சி அடர்ந்த பழுப்பு நிறத்தில் காணப்படும், ரெக்கை மேல் மற்றும் கீழ் பகுதியில் வரிசையாக ரோமம் போன்ற வளர்ச்சி காணப்படும். நம்ம ஃப்ரிஞ்சுடு விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரெக்கைகளின் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான ரோமங்கள் இருக்கும், அந்த மாதிரியான ரெக்கையில் ஒரு மாற்றங்கள் தென்படும்.
0: சரிங்க சார், இப்போ இதே நாத்தாங்கலை வந்து தாக்குறதுல சில படைப்புழு இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இந்த மாதிரி படைப்புழு தாக்கும் போது என்ன மாதிரி அறிகுறி இருக்கு?

0: அதை வந்து நம்ம சரியான முறையில் சமாளிக்கிறதுக்கோ இல்லை எதிர்கொள்றதுக்கோ என்னென்ன விஷயங்களை செய்யலாங்க சார் விவசாயிங்க?
1: அதாவது ரெண்டாவது பூச்சி நாற்றாங்காலில் முக்கியமான பூச்சின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து படைப்புழு, ஆங்கிலத்தில் வந்து ஆர்மி வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்புழுக்கள் வந்து கோடை மழைக்கு பின் அதிகமாக தாக்கும். இதை ஏன் நம்ம படைப்புழு அப்படின்னு சொல்கிறோம்னா, படைப்படையாக திறந்து நாற்றாங்காலை சுத்தமாக சாப்பிட்டுடும். முக்கியமாக அதோட சேதம் வந்து இரவில் அதிகமாக இருக்கும். இந்த புழுவினால் தாக்கப்பட்ட நாற்றாங்கால் மாடு மேய்ந்தது போல காணப்படும். அதனால தான் இது வந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான பூச்சின்னு நம்ம சொல்கிறோம். இதோட வளர்ச்சி பருவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இளம் புழுக்கள் பழுப்பு நிறத்தில் இருக்கும். உடலோட பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா மெல்லிய கோடுகள் காணப்படும். கூட்டமாக இருந்து கொண்டு சேதத்தை வந்து உண்டு பண்ணும். அதனால தான் இதை படைப்புழு அப்படின்னு சொல்கிறோம். இதோட அந்துப்பூச்சி நல்லா வளர்ந்த நிலையில் உள்ள பூச்சி, பழுப்பு நிறத்தில் ரெக்கைகளின் மேல் பழுப்பு நிற புள்ளிகளுடன் காணப்படும். பின் ரெக்கைகள் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்றாங்காலேருந்து நீரை வடித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி, ஒரு எடுத்துக்காட்டாக குளோரிபைரிபாஸ் 80 ml 20 லிட்டர் தண்ணியில் கலந்து 8 சென்ட் அளவுள்ள நாற்றாங்கல்ல நம்ம தெளிக்கலாம். வயலில் வாத்துகளை விடுவதால் பூச்சியின் தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். நாற்றாங்காலே தண்ணீர் தேங்கி இருக்குமாறு செய்யும்போது மறைந்திருக்கும் புழுவானது வெளியில் வருவதால் அது பறவைக்கு வந்து உணவாக மாறுது. நீர்ப்பாசனம் செய்யும்போது மண்ணெண்ணெயை கலப்பதால் புழுவானது மூச்சு திணறி இறக்க நேரிடும். இந்த மாதிரி நம்ம மேலாண்மை முறைகளை செஞ்சோம் அப்படின்னா இந்த படைப்புழுகளை நம்ம முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும்.
0: சரிங்க சார். இப்போ நடவு வயலில் வந்து நமக்கு இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி, புகையானை இந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
1: புகையான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பூச்சி. நெல்லை தாக்கக்கூடிய ஏகப்பட்ட பூச்சிகளில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பூச்சி வந்து கடந்த 20 ஆண்டுகளில் வந்து நெல்லுக்கு வந்து ஒரு கொடிய விரோதியாக வளர்ந்து விட்டது. இதோட தாக்குதலால் நெற்பயிர்கள் எரிந்து புகைந்து விட்டது போல் காணப்படும். அதனால தான் இதை வந்து நம்ம புகையான் அப்படின்னு சொல்கிறோம். புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பயிரிடும் போது கடைபிடிக்கும் உளவியல் முறைகள், உபயோகிக்கும் உர வகைகள், பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை புகையானின் பெருக்கத்திற்கு சாதகமாக அமைகின்றன. இது மட்டும் இல்லாமல் வயலில் தோன்றும் இயற்கை எதிரிகள் தவறாக உபயோகிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகளால் அழிக்கப்படுகிறது. அதனாலும் புகையானோட பெருக்கம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இப்பூச்சி சாதாரணமாக குறுவை, சொர்ணவாரி மற்றும் கார் பருவங்களில் பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது. சமீப காலமாக சம்பா பருவத்திலும் இப்பூச்சியின் தாக்குதல் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இதோட அறிகுறிகள் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பூச்சி வந்து சின்ன நிலையிலும் பெரிசா வளர்ந்த பருவத்திலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக பயிரோட அடிபாகத்தில் இருந்து தன்னோட ஊசி போன்ற வாய் அமைப்பை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்து ஒரு சாட்டை வந்து உறிஞ்சி சாப்பிடும். அப்படி சாப்பிட்ற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல், ஒரு பைட்டோடாக்சிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருட்களை வந்து உள்ளார வந்து சுரக்கும். அப்படி உள்ளார சுரக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பயிரே எரிஞ்சது போல காணப்படும். அதனால தான் அந்த பூச்சை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புகையான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புகையான பொறுத்த வரைக்கும் நேரடியாக தாக்குதல் ஒரு முறை நடந்தாலும், இது வந்து மறைமுகமாக பார்த்தீங்கன்னா பல விதமான நோய்களை வந்து ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு எடுத்து செல்லுது. அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா புற்குட்டை மற்றும் கோணல் குட்டை போன்ற நோய்களை பரப்பி மறைமுகமாக பெரிய லெவலில் சேதத்தை வந்து உண்டு பண்ணுகின்றது.
0: சரிங்க சார். இப்போ ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைன்னு முதல்ல ஒன்று சொன்னீங்க இல்லைங்க சார், இப்போ அதே அந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறையை வச்சுக்கிட்டு இந்த புகையான எப்படி நம்ம ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அது பண்ணலாம்னா என்னென்னலாம் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொருளாதார சேத நிலையை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது என்ன பொருளாதார சேத நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செலவிடும் தொகை அதை விட அதிகமாக நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் விவசாயிகளுக்கு லாபகரமாக அமையும். அப்படி இல்லாமல் நம்ம செலவிடும் தொகை அதிகமாக இருக்கும் பட்சத்தில், மகசூல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கான இழப்பு வந்து அதிகமாக ஏற்படும். அதனால தான் பொருளாதார சேத நிலையை வந்து கணக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டுப்படுத்தும் முறைகளை வந்து செய்யணும். இப்போ வந்து இந்த புகையான பொறுத்த வரைக்கும் பொருளாதார சேத நிலைன்னு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குத்துக்கு ஒரு சிலந்தி இருக்கும் நிலையில் ஒரு தூருக்கு 2 புகையான் பூச்சிகள் இருக்கலாம். இப்போ சப்போஸ் இதில் வந்து ஒரு சிலந்தி இருக்க சமயத்தில் 2க்கும் அதிகமான புகையான இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து உடனடியாக கட்டுப்படுத்தும் முறைகளை, ஏதாவது உயிரியல் முறையோ இல்லை வந்து வேதிப்பொருட்களை கொண்டு கட்டுப்படுத்தும் முறைகளை நம்ம கையாளலாம். இதுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு குத்துக்கு ஒரு சிலந்தி இருக்கும் நிலையில் ஒரு தூருக்கு 2 புகையான்களுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நாம் எந்த ஒரு கட்டுப்பாட்டு முறைகளையும் கையாள தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புகையான் பூச்சிகளை இந்த சிலந்திகள் சாப்பிட்டுடும். அதனால பெரிய லெவல்ல நம்ம செலவு பண்ணி கட்டுப்படுத்தும் முறைகளை கையாள தேவையில்லை. அப்படி நம்மளுக்கு வந்து பொருளாதார சேத நிலைக்கு மேற்பட்டதுல பூச்சி

0: இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, தேவைக்கு அதிகமான தலைசத்து உரங்களை வந்து பயன்படுத்துகிறத முற்றிலும் தவிர்க்கணும்.
1: நிறைய யூரியாவோ ஏதோ போட்டுறக்கூடாது நம்ம.
0: ஆமாம், குறிப்பாக வந்துங்க சார், தலைசத்து உரம் வந்து நம்ம, அதாவது பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ரசாயன உரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். இது முதல் முறை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, இப்போல்லாம் நிறைய இடத்துல தண்ணீர் கிடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய தண்ணி கட்டி வைக்கிறாங்க. தேவைக்கு அதிகமான தண்ணீர் உபயோகிப்பதை நம்ம வந்து தடுக்கணும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது வயலில் தண்ணீர் வடிச்சு விட்டுணும். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா வேப்பெண்ணெய் 3% 15 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். இல்லைனா இழுப்பு எண்ணெய் 6% 30 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா வேப்பங்கொட்டை சாறு 5% 25 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏதுவான பூச்சிக்கொல்லி மருந்துகள். இது அண்ணில் பார்த்தீங்கன்னா ரசாயன முறையில் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, மீத்தைல் டமெட்டான், அசாடியர் ஆக்டின், அதுக்கப்புறம் குளோரின் ட்ரிப்ரோல், இந்த மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்தி கூட இந்த பூச்சிகளை மிக எளிதில் கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ இந்த பச்சை எதிர்ப்பு பூச்சி அப்படிங்கிறது எப்படி நம்ம போட்டிருக்க பயிரில் தாக்குதலை உண்டாகுதுங்க சார்? அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அதை கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க சார்.
0: ஓகேங்க சார். இதில் வந்து நெல்லை தாக்கக்கூடியதில் பச்சை தத்து பூச்சியும் ஒரு மிக முக்கியமான பூச்சின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான முக்கிய இனங்கள் இருக்குது. அந்த 3 இனத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிப்போட்டிடிக்ஸ் வைரசன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் தான் வந்து அதிக சேதத்தை உண்டு பண்ணுது. இது நெல் இருக்கிற சமயத்தில் பச்சை தத்துப்பூச்சி நெல்லில் இருக்கும். சப்போஸ் நெல் இல்லாத சமயத்தில் நெல்லை தவிர குதிரைவாளி, காட்டு நெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ், கோரைப்புல், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் இருக்கும். எப்போ நம்ம வந்து நெல்லை விதைக்கிறோமோ அந்த சமயத்தில் இந்த பச்சை தத்துப்பூச்சி வந்து நெல்லுக்கு வந்து சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. இப்போ இந்த பூச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் குறுவை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பா பருவத்தில் வந்து கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும், மதுரை, கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கார் பருவத்திலும் இதோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாக, அதாவது வெக்டாராக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நோய் காரணியை கொண்டு சேர்க்கும் விதமாக சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. இது வந்து நேரடி சேதம் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இலையோட அடிப்பாகத்தில் இருந்து சாற்றை உறிஞ்சும். இது வந்து நேரடியாக சேதத்தை உண்டு பண்ணும் முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துங்குரோ, மஞ்சள் குட்டை மற்றும் குட்டை நோய் போன்ற நச்சுயிரி நோய்களை நல்ல பயிர்களுக்கு வந்து பரப்புவதன் மூலியமாக மறைமுகமாக வந்து சேதத்தை உண்டு பண்ணுது. அப்படி சேதம் ஏற்படுத்தும் போது 90% நம்மளுக்கு வந்து மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த பூச்சி வந்து நம்மளுக்கு நாற்றாங்காலிலையும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ட பயிர்களிலும் இருக்கும்.
2: என்னக்கா, 1000க்கு மேல நெல்ல தாக்குற பூச்சி வகைகள் இருக்காமே! உதவி பேராசிரியர் சொன்னதை கேட்டோன அப்படியே நான் ஷாக்
3: ஆயிட்டேன். நெல்ல தாக்கக்கூடிய முக்கிய பூச்சிகள் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு, அத பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல. கொஞ்சம் பேசாம கம்முன்னு என்ன சொல்றாங்கன்னு தொடர்ந்து கேள.
1: இப்போ அடுத்து இன்னும் முக்கியமானது இந்த இலை சுருட்டு புழு. இலை சுருட்டு புழுவை பொறுத்த வரைக்கும் அது அறிகுறி எப்படி இருக்கும், நம்ம எந்த சமயத்தில் இந்த பயிரில் இந்த இலை சுருட்டு புழுவோட அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும், அதோட வளர்ச்சி பருவம் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: நெல்லோட இலை சுருட்டு புழுவை பொறுத்த வரைக்கும் சார், இது வந்து அடுத்த கட்ட ஒரு முக்கியமான பூச்சின்னு நம்ம சொல்லலாம். இதை ஏன் வந்து இலை சுருட்டு புழு அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த பேர்லேயே வந்து இது செய்யக்கூடிய செயல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இலை மடக்கு புழு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா ஒரு நீளமான இலையை வந்து அப்படியே பாதியாக மடக்கி அது உள்ளார இந்த புழுக்கள் இருந்து கொண்டு பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிடும். நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு பயிரில் வந்து பச்சையம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு ஈடுபட முடியாது. ஒளிச்சேர்க்கை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட உணவுப் பொருட்களை தன்னால் தயாரித்து கொள்ள முடியாது. அதனால இதுவும் வந்து ஒரு முக்கியமான பொருளாதார சேத நிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பூச்சின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து முக்கியமாக தாய் அந்த பூச்சி என்ன பண்ணுன்னா, இலைகள் மேலே நீல வாக்கில் வட்டைகளை வந்து வரிசலாக இட்டுடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய பூச்சிகள் அந்த பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்த நிலையில் இருக்க பூச்சி என்ன பண்ணுன்னா, இலையை மடக்கி அது உள்ளார பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிட ஆரம்பிக்கும். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகசூல் 50% வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வருது. பெரும்பாலான இடங்கள்ல பயிரோட வளர்ச்சி காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு தலைமுறைகளாக உற்பத்தி பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முட்டையில ஆரம்பிச்சு வளர்ந்த அந்துப்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிரிலே வந்து மூணு தலைமுறையை வந்து தொடர்ந்து இருக்கும். இதுக்கு வந்து 5664 5636

0: 5050 போன்ற ரகங்களில் ஒவ்வொரு சத சேதாரம் அதிகரிப்பும் தானிய மகசூல் மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு 25 to 52 kilo வரைக்கும் வைக்கோல் இழப்பு ஏற்படுது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இலையே வந்து சுத்தமாக தாக்குற தொட்டு நம்மளுக்கு வைக்கலே கிடைக்காம போது ஒரு 50% வரைக்கும் கண்டிப்பாக வந்து இதில் வந்து வைக்கோல் இழப்பு ஏற்படும்.
1: சரிங்க சார், அடுத்து இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குங்க சார் நமக்கு?
0: ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரம் வந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பிளிட் டோஸ் அப்ளிகேஷன் பிரித்து இட வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து அதிகமாக பறக்கும், நடமாட்டங்கள் அதிகமாக உள்ளது. அதனால் நம்ம வந்து விளக்கு பொறிகளை வச்சு இதை வந்து கவர்ந்து நம்மளால் அழிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப தலைச்சத்து மட்டும் நம்ம விடுவதனால இந்த பூச்சி வந்து மல்டிப்ளை ஆகுறத நம்ம வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிரியல் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைக்கோகிரம்மா போன்ற ஒட்டுண்ணி, முட்டை ஒட்டுண்ணின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லணும்னா இந்த பூச்சோட முட்டைகளை தாக்கி அதில் வந்து தன்னோட வாழ்க்கை பருவத்தை வந்து தொடங்கும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரைக்கோகிரம்மா இந்த முட்டை ஒட்டுண்ணியை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பூச்சிகளை வந்து முற்றிலும் வந்து கட்டுப்படுத்த முடியும்.
1: சரிங்க சார், இப்போ இதே நெல்லை தாக்குறதுல குருத்து பூச்சி, அந்த குருத்து பூச்சியோட தாக்குதல் மூலமாகவும் நமக்கு இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த குருத்து பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க சார்.
0: சரிங்க சார், குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குருத்து பூச்சியோட தாக்குதல் மிக அதிகமாக காணப்படுது. இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து மஞ்சள் நிற குருத்து பூச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சள் நிற குருத்து பூச்சி தான் வந்து அதிகப்படியான சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. இந்த பூச்சை தான் நம்ம வந்து தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக இது வந்து எதுக்காக குருத்து பூச்சி தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த இளம் நிலையில் இருக்கக்கூடிய புழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டை வந்து துளைத்து அது உள்ளார சென்று உள்ளார உள்ள மையப்பகுதி இருக்கக்கூடிய பகுதியை வந்து சேதத்தை வந்து உண்டு பண்ணும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நடு குருத்து காஞ்சி போவதால் இது வந்து குருத்து பூச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட தாக்குதல், அதாவது கொஞ்சமான மினிமம் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா நாற்றாங்கால இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டதுலேருந்து வந்து ஒரு 25 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட சேதாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தாலும் உங்களுக்கு தூர்பிடிக்கும் பருவத்திலும் பார்த்தீங்கன்னா சேதாரம் இருக்கும், கதிர்பிடிக்கும் படிவத்திலும் பார்த்தீங்கன்னா சேதாரங்கள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பூச்சி இலையில போய் மேலே உட்காந்து முட்டைகளை வந்து குவியலாக இட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து வரக்கூடிய புழு அப்படியே மெதுவாக இறங்கி தண்டுக்கு போய் தண்டில் வந்து துளையிட்டு உள்ளார போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி சாப்பிட்டு உள்ளாரே பார்த்தீங்கன்னா கூட்டுப்புழு நிலையம் அடையும். கூட்டுப்புழு நிலையம் நடந்த பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்த பூச்சிகளாக இது வந்து வெளியில் வரும். இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதோட வளர்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அறுவடை செய்த பிறகு கண்டிப்பாக நம்ம வந்து கோடை உழவை செய்யணும். கோடை உழவு செய்யும் போது அதை கீழே உள்ள தாள்கள்லாம் நம்ம மடக்கி உழுவுறதுனால இந்த பூச்சிகள் மறுபடியும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராமல் நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், நடவு செய்யும் போது நடுக்குருத்துகள் வந்து வாடி இருந்ததுன்னா அந்த நாற்றுகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி நடுவதற்கு முன்னால் நுனியை வந்து கிள்ளி விட்டு நடணும். இதோட முட்டைகள் வந்து குவியலாக இடும். எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையோட நுனி பகுதியில் தான் முட்டை வந்து குவியலாக இடும். அதனால் மேலே உள்ள பகுதியை சுத்தமாக நம்ம கிள்ளிட்டு நடும்போது நம்ம முட்டையை வந்து சுத்தமாக அகற்றிட முடியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து சிபாரிசு செய்யப்பட்ட அளவு தான் தலைச்சத்தை வந்து நாற்றங்காலாக இருக்கட்டும், நடவு வயலாக இருக்கட்டும், அப்போ வந்து நம்ம சிபாரிசு செய்யப்பட்ட அளவு தான் உரங்களை வந்து கொடுக்கணும். இதனில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியும் வந்து இரவு நேரத்தில் அதிகமாக நடமாட்டம் இருக்கும். அதனால் நம்ம வந்து விளக்கு பொறியை வச்சு இந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம். இதனில வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த பூச்சியின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 5R8, 5R20, 26, 36, 40 மற்றும் 56 போன்ற நெல் ரகங்கள் வந்து தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள், இவற்றை நம்ம பயன்படுத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகளை வந்து நம்ம சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும்.
1: சரிங்க சார், இப்போ குறிப்பாக இந்த குருத்து பூச்சி இதோட தாக்குதல் எப்படி இருக்கும், அப்புறம் இலைசுருட்டு புழுவோட பிரச்சனை, பச்சைத்தத்து பூச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க. இலைப்பேன்னு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த கதிர்ணவாய் பூச்சி, கதிர்னாய் பூச்சியோட தாக்குதல் எப்படி இருக்கும், நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதையும் கொஞ்சம் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுங்க சார்.
0: ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பூச்சியிலே நாங்கள் வந்து சேர்த்துருக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் வந்து முன்னெடுத்து நிறையா சேதத்தை வந்து உண்டு பண்ணுது. லாஸ்ட் இயர் நாங்கள் கணக்கெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து 40% வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படுது. குறிப்பாக வந்து

தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் வருடம் முழுவதும் நம்ம பயிரிட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து அங்கே இருக்கும். இந்த பூச்சை வந்து பல இடத்துல வந்து பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பச்சாலைன்னு சொல்லுவாங்க, இலையான்னு சொல்லுவாங்க, குரங்கு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சப்பி பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பூச்சியில் வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன் வந்து இதை வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஊசி போன்ற ஒரு வாய் அமைப்பு இருக்கும். அந்த வாய் அமைப்பு மூலியமாக சாரை வந்து உறிஞ்சி சாப்பிடும். இது வந்து கதிர் நாவாய்

0: இது வந்து கதிர் நாவாய் பூச்சி. கதிரில் வந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து சாரை உறிஞ்சும் சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மஞ்சள் நிறத்தில் புள்ளி மாதிரி தோன்றும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருமை நிறத்தில் மாறும். அப்புறம் வந்து உள்ளார உள்ள சத்துக்களை வந்து பால் பிடிக்கும் தருணத்தில் உரியும் போது அந்த நெல்மணிகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து சுத்தமாக பதராக மாறிடும். இதுதான் வந்து இதோட வந்து முக்கியமான அறிகுறிகள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து வயலில் உள்ள களைச்செடிகளை நம்ம வந்து அகற்றணும். ஏன் அகற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து வருடம் ஃபுல்லாகவும் வயலில் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பருவ காலத்தில் எப்போ நம்ம நடவு செய்கிறோமோ 10 வாரங்களுக்குள் நெல் நடவு செய்தல் வேண்டும். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலம் தப்பி வந்து பயிர் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது ஒரு 10 வாரம் கேப்பில் எல்லாரும் ஒன்றா நடவு செய்யும்போது ஒரே மாதிரி உங்களுக்கு சீராக பூ பிடிக்கும், ஒரே மாதிரி மணிகள் வந்து பால் பிடிக்கும், நம்ம வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பால் பிடிக்கும் தருணம் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தில் அப்போ தான் நட்டுருப்பாங்க, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பூ பிடிக்கும் தருணம் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதிர்னாவாய் பூச்சிக்கு தொடர்ந்து உணவுகள் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இடத்துல பயிரிடுறவங்க ஒரே சீராக நடவு நடும்போது ஒரே சீராக சமயத்தில் பால் பிடிக்கும், மணி பிடிக்கும். அப்படி பருவம் வந்ததுன்னா நம்ம ஒரே கட்டத்தில் வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி இந்த பூச்சிகளை வெகுவாக நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து அதிக தலைச்சத்து இடக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளும் இறை விழுங்கிகள், பிரிடேட்டர்னு சொல்லக்கூடிய இறை விழுங்கிகள், நாவாய் பூச்சியோட முட்டை, இளம் பூச்சிகளை வந்து உணவாக உண்டு எண்ணிக்கையை வந்து குறைக்கும். அதனால தான் நம்ம எப்போதுமே ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டில் பூச்சிக்கொல்லிகளை முதன்மையாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. பூச்சிக்கொல்லி இல்லாத முறைகளை பயன்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் மட்டும் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தணும். முக்கியமாக பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது இயற்கை எதிரிகள் நம்ம வயலில் வந்து குறைஞ்சி போயிடும். அப்படி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதனால தான் நம்ம வந்து ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறையில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பயன்படுத்துறது பூச்சிக்கொல்லி இல்லாத முறையை பயன்படுத்த வேண்டும்.
1: இப்போ விவசாயிகள் அதிகமாக இப்போ சமீபத்தில் பாதிக்கப்படுறது ஆனைக்கொம்பண்ணி. இந்த ஆனைக்கொம்பண்ணினால நிறைய பாதிப்பு வருது, எல்லா பகுதிகளிலுமே அதுக்கான தாக்குதலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆனைக்கொம்பண்ணி அப்படிங்கிறத குறித்து நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அந்த ஆனைக்கொம்பண்ணியை எப்படி அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம, அதனால் என்ன பாதிப்பு வரும், எப்படி சமாளிக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: சரிங்க சார். இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய பூச்சிகள் வந்து நெல்லை தாக்கக்கூடிய நிலையை வந்து அடைஞ்சிருக்குது. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஆனைக்கொம்பண்ணியை இது வந்து நம்ம சொல்லலாம். குறிப்பாக வந்து 21-30% உங்களுக்கு வந்து வெப்பநிலையும், 60-80% ஈரப்பதமும் கொண்ட வானிலை இருந்ததுன்னா இது வளர்ச்சிக்கு வந்து மிக மிக உதவும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதோட எண்ணிக்கை வந்து வயலில் வந்து அதிகமாக இருக்கும். இதை ஆனைக்கொம்பன் ஆனைக்கொம்பன் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்கிற தூர்களை தான் வந்து முதல்ல இது வந்து தாக்குது. தூரோட உள்ளார பகுதிக்கு சென்று வளர்கிற பாகத்தில் வந்து உணவாக உட்கொள்ளும், உள்ளார உள்ள உணவு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். இவ்வாறு தாக்கப்பட்ட தூர்கள் வந்து வெண்மையாகி அப்படியே இலைகள் வராமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை தந்தம் மாதிரி வெளியில் வரும். அப்படி இல்லைன்னா வெங்காய இலை போல் குழலாக வெளியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ புழுவானது அது உள்ளே இருந்து அது உள்ளே வளர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்த நிலையில் இருக்கிறது இந்த ஆணை கொம்பு மாதிரி வர்றதோட முடிவுலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இதோட அறிகுறிகள், தாக்குதல் அறிகுறிகள். இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டோம்னா 10% வெள்ளித்தண்டுகள், நான் வெங்காய இலைகள் இல்லைன்னா ஆனைக்கொம்பன். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து உயிரியல் முறை கட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் எஸ்டர் ஒரைசே அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணியை வந்து பயன்படுத்தி இந்த ஆனைக்கொம்பன் தாக்குதலை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே முன்கூட்டியே வந்து நிலத்தை உழுவுறது வந்து ஒரு உழவியல் முறை. அதே மாதிரி வந்து அது பூச்சிகள் இருக்கக்கூடிய மாற்று பயிர்கள், வரப்பில் இருக்கக்கூடிய புல் வகைகள், மாற்று பயிர்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அகற்றணும் அப்படின்னா இதோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராமல் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து புற ஊதா விளக்கு பொறிகளை வைக்கிறது மூலியமாகவும் இந்த பூச்சிகளை வந்து நம்ம கவர்ந்து அழிக்க முடியும்.
1: சரிங்க சார். அதாவது இப்போ நெல்லை போடுறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம நினச்ச மாதிரி அறுவடை எடுக்கணும். அதுக்கு வந்து குறிப்பாக இந்த பூச்சிகளோட தாக்கத்தில் சரியான முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும், அது என்ன பூச்சின் முறையில் தெரிஞ்சுக்கணும், அறிகுறி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் நம்ம வந்து அதை சரியான முறையில் மேலாண்மை பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இப்போ பருவநிலை மாற்றம் அது இதுன்னு வரும்பொழுது புது புது தாக்குதல் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆனைக்கொம்பனியில் இப்போ தான் சமீபத்தில் தான் வந்திருக்கு இந்த மாதிரி தாக்குதல் வந்து நெல்லில் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒருங்கிணைந்த முறையை பயன்படுத்தும் பொழுது வெறும் பூச்சிக்குள்ளே மட்டும்

0: நம்பி இல்லாம குறிப்பாக இயற்கை முறையில் பூச்சி விரட்டிகள் என்னென்ன இருக்கோ அந்த பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துறதன் மூலமாகவும் இல்லை விளக்கு பொறிகள் இதெல்லாம் பயன்படுத்தினதன் மூலமாகவும் நம்ம எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தினோம்னா நம்ம செலவையும் குறைக்கலாம், பொருளாதார இழப்பையும் ஓரளவுக்கு எதிர்கொள்ளலாம். அதுக்கான நிறைய தகவலை சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க சார்?
1: என்னோட அலைபேசி எண் 9952490705.
0: இன்னொரு முறை சொல்லிடுங்க சார்.
1: 9952490705.
0: நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.
2: கண்மணி, கண்மணி
3: சொல்லுக்கா.
2: ஆடுதுற தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் முத்துக்குமரன் அவருங்க சொன்ன மேலாண்மை முறைகளை கேட்டல்ல?
3: கேட்டேனே, நல்லாவே கேட்டேனே.
2: இதுல நீ எதையாவது முறையா செஞ்சிருக்கியா?
3: செஞ்சிருக்கேன்.
2: என்ன, நீ இழுக்கறத பார்த்தாலே தெரியுதே. சரி சரி, தண்ணி இருக்கேன்னு
3: அதிகமா பாய்ச்ச கூடாது.
2: உரம் இருக்கேன்னு
3: தேவைக்கு அதிகமா போடக்கூடாது.
2: பயிர் சாகுபடிக்கு முன்னாடியே
3: கோடை உழவு செஞ்சிடணும்.
2: பூச்சி தாக்குதே பூச்சி தாக்குதேன்னு சொல்லிட்டு
3: ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறத விட இயற்கை முறைகள்லயே பூச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும்.
2: இந்த மாதிரி மேலாண்மை முறைகளை நீ சரியான நேரத்துல சரியான அளவுல செஞ்சாலே முக்காவாசி பூச்சி பிரச்சனைய நீ தவிர்த்துட்டு நெல்லுல நல்லபடியா மகசூலை எடுக்கலாம், லாபத்தையும் அதிகப்படியா ஈட்டலாமே.
3: ஆமாங்கோ, இனி எப்படி பண்றேன்னு பாரு.
2: பாக்கத்தானே போறேன்.
3: என்னக்கா, வந்த வேலை முடிஞ்சது கிளம்புன்னு சொல்லாம சொல்றியோ?
2: புரிஞ்சா சரி.
4: இதுவரை நெற்பயிரினை தாக்கும் முக்கிய பூச்சிகளும் அதற்கான மேலாண்மை முறைகளையும் பகிர்ந்து கொண்டார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் முத்துக்குமரன் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது
1: நேய உறவுகளுக்கு வணக்கம். கரூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் வானகம் இணைந்து நடத்தும் கரூர் இயற்கை வேளாண் திருவிழா இது 3ஆம் ஆண்டு நடக்கும் நாள் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் இரவு 7 வரை. நடக்கும் இடம் கரூர் கொங்கு திருமண மன்றம் கோவை ரோடு. நண்பர்களே, இதில் முருங்கை, பாரம்பரிய நெல், சிறுதானியம் இவற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுதானியத்தின் மூலம் உணவு வகைகள் எப்படி தயாரிப்பது என்ற பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. இயற்கை அழகு சாதன பொருட்கள் கண்காட்சி, விதைகள் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு அரங்கம், எண்ணெய் இல்லாத வேக வைக்காத உணவு வகைகள், புதிய விவசாய நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வு, இவை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒரே நாளில் நடைபெற இருக்கிறது. தொடர்புக்கு 96001 400 41. நண்பர்களே, விவசாயம் சம்பந்தமான இயற்கை விவசாய பொருட்கள் தயாரிப்பவர்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பொருட்களை கண்காட்சிப்படுத்தலாம். பலன் பெற அன்புடன் அழைக்கின்றோம். கரூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கம். தொடர்புக்கு 96001 400 41. நன்றி.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா ஸ்பெயின் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு 5 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் முதற்கட்டமாக ஸ்பெயினில் அந்நாட்டு வர்த்தக பொருளாதாரத்துறை அமைச்சரை சந்தித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறை சார்ந்த ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக்ஸ் 3வது சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நாளை துவக்கி வைக்கிறார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1600க்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தப்படும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை வெளிப்படையான முறையிலும் விதிகள் அடிப்படையிலும் மேம்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் உறுதியுடன் செயல்படுவது

0: தாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டோக்கியோவில் நடைபெற்ற 8வது பாதுகாப்பு கொள்கை பேச்சுவார்த்தைகளின் போது இரு நாடுகளும் பிராந்திய சர்வதேச பாதுகாப்பு சூழல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழு பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப புத்தாக்கம், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டது. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தையும் அவ்வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய இ சேவை மையத்தையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். 73,000 குடும்பங்களுக்கு புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் சார்ஜிங் நிலைய செயல்பாடுகளை கேட்டறிந்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது ராமநதி அணையில் உள்ள பூங்காவை சீரமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சென்னை நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காலை உணவு திட்ட செயல்பாடுகளை பார்வையிட்ட அவர் உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் தயாரிப்பு குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் மாணாக்கருக்கு பாதுகாப்பான தரமான கல்வி சூழலை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் 1,28,00,000 ரூபாய் மதிப்பிலான தொழில் கடன் ஒப்புதல் ஆணைகளை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மாவட்ட தொழில் மையத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கடனுதவி விண்ணப்பங்களை பரிசீலித்து இளைஞர்கள் கடனுதவிகளை விரைந்து பெற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் 32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வடகண்டம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று திறந்து வைத்தார். 13,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எட்டியலூர் பொது விநியோக மைய கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காகவும் கால்நடைகளின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டும் சிறப்பு நனைப்பாக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. 15 நாட்களுக்கு மொத்தம் 648 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடுமுடி வட்டங்களில் உள்ள 15,743 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் இது தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கிய அவர் பொதுமக்களின் ஒத்துழைப்பே இந்த கணக்கெடுப்பின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்றார். தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கல்வி உதவித்தொகை, தொழில் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 718 மனுக்களை பொதுமக்களிடமிருந்து ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். ஜகார்த்தாவில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 5 வீராங்கனைகளும் ஆடவர் பிரிவில் 3 வீரர்களும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் 7 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்காவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Latest FIFA World Cup 2026 update.
3: World Football Update from the BBC.
4: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. The former England captain Wayne Rooney says for the current group of players, we'll have to be on top of their game to stop Lionel Messi in the World Cup semi-final. England will face Argentina in the last four of the competition on Wednesday after a 2-1 win over Norway after extra time on Saturday.
5: The difference with Lionel Messi is his decision-making. His decisions comes to life during parts of the game and he normally makes the right decision. So marking against Lionel Messi, it's all about concentration and communication, knowing where he is, understanding where he is.
4: Well, before that, France take on Spain in the first semi-final on Tuesday. European champion Spain beat Belgium 2-1 to reach the semis for the first time since they won the tournament back in 2010. Well, Spain star Lamine Yamal has yet to hit the heights for

0: did with his club side Barcelona last campaign. The 18-year-old's managed just one goal so far at the tournament. Here's the former Spain defender, Cesar Azpilicueta.
1: It's true that his game has not transferred into goals or assists, but he's very influential in Spain's game. He wants the ball, he wants to run forward, he wants to create the difference, he tries different passes. I think he still has more to give to the team, and now is the right time. I mean, semi-final against France. Well, yeah. What a game.
0: And plans for a 60-40 Men's World Cup are set to be assessed after the 2026 tournament. FIFA President Gianni Infantino says for the event needs to be for the whole world. The proposal for an expanded tournament was put forward last year. Infantino says for the success of the expanded 48-team tournament means that FIFA should now look at how a 60-40 World Cup could work. And for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
2: World Football Update from the BBC.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கேயும் எப்போதும் இசையால் நம்மை கட்டி இழுக்கும் என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேர் விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 2461 240 1

0: இரவை இனிமையாக்கும் இசையோடு இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: கரூர் மாவட்டம் குளித்தலைவட்டம் திம்மாச்சிபுரத்துல இருந்து விஜயா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க விஜயா அம்மாக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: கருணா படத்துல இருந்து எஸ் ஜானகி அம்மாவும் எஸ் பிபியும் பாடின பாட்டு மௌனமே
0: மலரே மௌனமாவா?
1: மலரே மௌனமா.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: மகாண்டி.

0: 8:18 42 நொடிகள். இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: ஆ வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சமயபுரம் சர்வேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா, உங்க நிகழ்ச்சி ஓடிக்கே இருக்கும், நல்லா இருக்கும்.
0: தொடர்ந்து கேளுங்கம்மா, மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சகோதரி என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு 3 பிறையிலிருந்து கண்ணே கலைமானே கண்ணை மானி அப்படிங்கிற பாட்டு வேணுங்க.
0: பாடல் வருது கேட்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்மா.

0: 8:23 நேரில் கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் இரவு பொழுதை இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த தவிர்ப்பு பலத்திருக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். யார் எங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் வெங்கடாசலபுரத்துல இருந்து பிரியன் மாணவர் நான் பேசுறேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்றீங்க?
1: நான் 11th படிச்சிட்டு இருக்கேன்
0: மேடம். 11th படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா.
1: ஹோம்வொர்க்
0: எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: புரியல.
0: ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா? பாடல் கேட்க வந்துட்டீங்களே.
1: முடிச்சாச்சுங்க மேடம், வந்ததுமே அதான் ஃபர்ஸ்ட் வேலை.
0: ஃபர்ஸ்ட் அதான் வேலை. சூப்பர். சூப்பர் ஸ்டூடண்ட் அப்ப நீங்க.
1: ஆமா மேடம்,
0: சிறப்பு சிறப்பு. ஓகே.
1: எனக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியா சார் பண்ண கேளடி கண்மணி படத்துல இருந்து மண்ணில் இந்த காதல் என்று பாடல் போடுறோம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். எப்படி, மூச்சு விடாம பாடல் ட்ரை பண்ணுவீங்களா? அந்த பாடலை பாடிருக்கீங்களா கூடவே?
1: கேட்டிருக்கேன் மேடம், பல தடவை தான் கேட்பேன்.
0: பல தடவை கேட்டிருக்கேன், ஆனா முயற்சி பண்ணது இல்லையா?
1: பண்ணுவேன் மேடம்.
0: நல்லது நல்லது. சரிப்பா, உங்களுக்கான பாடல் கொடுத்த எல்லாம் இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.

0: 8:28:42 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியுடன். இது நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களின் விருப்ப பாடல்களை நேரலையில் நீங்களும் கேட்டு பெறலாம். அந்த வகையிலே இப்பொழுது பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் திருமண மேடம் சொல்லி பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா. என்ன பாடல் வேணும் சகோதரிக்கு?
1: என் தங்கை கல்யாண படத்துல இருந்து தோல் மீது தாலாட்ட சார்.
0: உங்களுக்கு உங்க அண்ணன் அப்படி ரொம்ப தாலாட்டு பாடி உங்களை வளர்த்தாரோ அப்படி?
1: ஆமா சார், அண்ணன் ரொம்ப பாசமா இருப்பார் சார்.
0: இன்னைக்கும் அண்ணன் என்னோட சொல் பேச்சு படி தான் இருக்கிறீங்க கேக்குறீங்க?
1: அண்ணன் நிறைய சொல்லுவாங்க, அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. ஆனா இப்ப அண்ணன் உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாங்க.
0: அவரோட நினைவுகள்ல தான் அந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படி?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரி சரி. இந்த காலத்துல அண்ணன் தங்கை உறவு முறை எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: இந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க அண்ணன் வந்து, அதாவதுங்க, இப்ப எல்லாம் அண்ணன் உதவி செஞ்சாதான் தங்கை வந்து அவங்கள வந்து பாசமா இருக்காங்க. அண்ணன் உதவி செய்யலன்னா அவன் கிடக்குறான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க.
0: காலம் மாறி போச்சு.
1: ஆமா சார், காலம் மாறி போச்சு சார். அண்ணன் அதாவது பாசத்துக்குன்னே இருக்கிறாங்க சில பேரு, சில பேரு பணத்துக்காக இருக்காங்க. நாங்களாம் வந்து பாசம் தான் சார் எங்களுக்கு முக்கியம். எனக்குலாம்
0: சரிங்களா, பாசத்தோட அந்த பாடல் கேக்க வருது, கேட்கலாமா?
1: ஆமா சார், கேட்கலாம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.

0: இந்த இனிய இரவு பொழுது ஒரு அற்புதமான ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி இந்த பாடல் ஒலிச்சிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்முடைய இணையக்கூடிய நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்குறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பிரியா மேடம் அவர்களுக்கும் சுரேசர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: யார் எங்கிருந்தங்கய்யா?
1: நிகழ்ச்சியில் இடைவது சுகுமார், ஆந்திராவிலிருந்து.

0: ஜோனி ஐஆர் செயலி வழியாக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்களா?
1: ஆமாங்க ஆமாங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: இது ஜானி திரைப்படத்துல வந்து எஸ் ஜானகி அவர்கள் பாடிய காற்றில் என்னும் கீதம், அந்த பாடல் ஒளிபரப்புங்க.
0: நிச்சயமா ஒரு அற்புதமான பாடல். அதாவது ஜானகி அம்மா அவர்களோட ஒரு சிறந்த 10 பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த பாடல் நிச்சயமா அதுல இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். நேத்து கூட நான் ட்ரை பண்ணேன், நீங்க வழங்கிய நிகழ்ச்சியில், நேத்து கூட இனிய இரவு இசை நிகழ்ச்சியில அவ்வளவு அருமையா அந்த ஜானகி அம்மா பாடல்கள் நிறைய போயிட்டு இருந்துச்சு.
0: ஆமா ஆமா,
1: நான் நேத்துல இருந்து கேட்கலாம் கேட்கலான்ட்டு கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு கிடைச்சிருக்கு.
0: அதனால இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படியா?
1: ஆமாங்க ஆமாங்க.
0: நன்றி நன்றி உங்களுக்கான பாடல்கள்.
1: நன்றி.

0: நேரம் 8:40 35 இரவு இசை இனிமை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மற்றும் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை பதிவு செய்ய காத்திருக்கும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கீதா நாகராஜன்.
0: கீதா நாகராஜன், அருமையா இருக்கீங்களா? சரி, என்ன செய்றீங்க?
1: உதவி பண்ணிட்டு இருக்கீங்க
0: தெளிவாவே பேச மாட்டேங்கிறீங்களே. வீட்லயே ரொம்ப குழப்பவீங்களோ?
1: இல்ல சார், இல்ல சார்.
0: சரி, என்ன பாடல் ஐயாவுக்கு?
1: செப்பு கூட தூக்கி போற செல்லம்
0: அம்மா. இப்ப வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு.
1: ஓகே,
0: கேப்போமா?
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: பொன்மலைப்பட்டிலிருந்து தவமலை செல்வராஜ் பேசுறேங்கம்மா.
0: மகிழ்ச்சிங்க ஐயா. என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அரண்மனை கிளி படத்துல இருந்து ஜானகியம்மா குரல்ல ஒரு இனிமையான பாடல் கொடுங்கம்மா.
0: நிச்சயமா பாடல் வழங்கி எல்லாம் இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: சரிம்மா. வான்மதிய பாடல் கொடுங்கம்மா.
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்மா.

0: நேரம் 8:53. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்ப கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அடுத்ததாக இணைப்பில் வந்திருக்கிறார் ஒரு அன்பு. பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னே அப்படின்னு. நீங்க யார் பேசுறீங்க? நௌஷாத்தையா வருவதற்கு முன்னாக பலத்த காற்று வந்துகிட்டு இருக்கு. வெளியே பயங்கர காற்றா?
1: காத்து பயங்கரமா இருக்கு சார்,
0: தூக்கி போயிரும் போல அந்த மாதிரி இருக்கு. பகல்ல அடிச்ச வெயிலுக்கு இப்போ ஒரு நல்ல காத்து.
1: ஆமா சார், காத்து இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா நல்லா இருக்கும். நௌஷாத்தையா எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நலமோடு இருக்கிறோம், மகிழ்ச்சி, நன்றி.
1: எனக்கு இந்த உதயகீதை பாட்டு, இந்த ஜானகி அம்மா பாடு, பாடுநிலை பாடு
0: சார், ரொம்ப பிடித்த பாடல் அது.
1: ஆமா சார், எல்லாத்துக்கும் பிடிச்ச பாடு சார்,
0: எல்லாருக்குமே பிடித்த பாடல் தான்.
1: ஆமா சார், ஜானகி அம்மா பாட்டு
0: சார். நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது, எல்லோரும் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, தேங்க்ஸ் சார்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் இரவு 9 மணிக்கான நியூஸ் அட் 9.

நேரம் 9:15. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இளம் தென்றலுடன் இன்றைய இரவின் அழகிய தொடக்கம், முகில் நிலவின் குளிருடன் முத்தான இசை விருந்தின் மயக்கம், செவிக்குள் நுழைந்து நம் நெஞ்சம் நிறைக்கும் இது இனிய ராகம்.

நேரம் 9:24:40. மனசெல்லாம் படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனியராகும் நிகழ்ச்சியில் இனிய வேளை படத்திற்காக மீண்டும் ஹரிஹரனுடன் அனுராதா ஸ்ரீராம்.

நேரம் 9:30 22 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேதம் படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியுள்ள பாடல்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: நேரம் 9:36, 16 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய ரகம் நிகழ்ச்சியில் இனி மீண்டும் ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியுள்ள பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூந்தோட்டம்.

39 நொடிகள். காதலுடன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் உடன் பிரசன்னா ராகவேந்திரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் இனி பிளஸ் டூ படத்திற்காக ஜெய் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி உங்கள் இதயங்களை உரடும் நேரம் நாளை இரவு 9 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம், ஞாபகம் வருதே நேரலை.

இரவு அது உறங்கவும் ஓய்விற்கும் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் கவிதைகளுக்கும் தான் என்றாலும் கூட உறங்காத நெஞ்சங்கள் யாவும் இந்த இரவில்தான் மாய உலா வருகின்றன. சில உறவுகளும் நினைவுகளும் உறக்கம் மறந்து நம்மை கிறங்க வைத்து விடுகின்றன. தொலைந்து போகாத அந்த நினைவுகளுடன் அதை நினைவூட்டும் பாடல்களுடன் தொடங்குகிறது இன்றைய ஞாபகம் வருதே நேரலை. மனம் விரும்பும் பாடல்களுடன் நேரலையில் இணைய நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0431 240 102 1. இது அறிமுக நேயர்களுக்காக. 246 102 1 மற்ற யாவரும் வரலாம்.

0: நேரம் 10:06. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை. நேயர்கள் காலமரவாத காவிய கானங்களை நேரலையில் இணைந்து கேட்டு மகிழ்ந்து இன்புறும் ஒரு இனிய நிகழ்ச்சி இது. அந்த வகையிலே இன்றைய நேரலை நிகழ்ச்சிக்கு இணைப்பில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வருக, வணக்கம்.
1: வானொலி பெட்டியை
0: விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சொல்லுங்க.

0: உங்களை அறிமுகப்படுத்துங்க.
1: நான் வடக்காண்டால் தெரு குறிஞ்சி ராமசாமி, நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் பழைய 25 ஆண்டு கால நேயர் நான்.
0: 25 ஆண்டு கால
1: உதவியின் காரணமாக நியரஸ்ட் 8 இயர்ஸ் பேக்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இணைப்பு கிடைக்கிறதும் இல்லை, நான் அதை கொஞ்சம் விரும்புறதும் இல்லை. இப்ப நான் ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கேன், அதனால வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சதுல மிக்க மகிழ்ச்சி.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தில்லானா மோகனாம்பால இருந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கறத போடுங்க, எல்லாரும் ரசிச்சு கேட்கட்டும் நம்ம நேயர்கள்.
0: கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

0: நேரம் 10:13:52. ஞாபகம் வருதே, நேரலை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்த பாடலுக்காக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் குளித்தை சண்முக சுந்தரம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். நீங்களும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கீங்க. என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: அது வந்து இந்த இது சத்தியம் படத்துல உனக்கு டிஎம்எஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, எல்லாம் வல்ல இறைவனை நானே சொல்ல போவது யாவையும் சத்தியம் இது சத்தியம் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு.
0: பொதுவாக நம்ம பேசும்போது யாருக்கிட்டையாவது சத்தியமாக சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. அது ஏன் தெரியுமா?
1: ஆமாம் ஆமாம், உண்மைதான். அது சத்தியம் சொல்லிட்டு அந்த வார்த்தையை மீறக்கூடாது.
0: அது சொல்லுவாங்க சத்தியமாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா
1: வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்.
0: அது இந்த மாதிரிங்க சத்தியம்லாம் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் ஒரு வரி வரும் சார், அந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கேன்.
0: உண்மையை காட்டிலும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு உறுதி வாய்ந்த ஒரு சொல் இந்த சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா?
1: சத்தியம். ஆமாம் ஆமாம் சார். ஆமாம்,
0: பாடல் வருது கேட்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: சத்தியம், இது சத்தியம்.
1: பத்து மணி 18:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஞாபகம் அருதே நேரலை. இணைப்பில் வந்துள்ள அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா, கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராஜ் பிரியகா பேசுறியா.
1: தங்கராஜ் ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாம் நலமா இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? மனிதர்களோட தூங்குறத விட ஆட்டுக்குட்டிகளோட தூங்குறது ஒரு சிறப்பான ஒரு ஆனந்தம் போல.
2: கொஞ்சம் ஆளை காணோம்னா கத்தும், கத்தும். அது கூட தான் படுத்திருந்தோம்னா பிரச்சனையே இல்ல, நல்லா இருக்கும்.
1: ஆனந்தமான ஒரு அற்புதமான ஒரு உணர்வையாது. சரி, என்ன பாடல்?
2: எனக்கு அகத்தில இருந்தியா.
1: சரி,
2: ஏபி சந்தானம் ஏற்றி முன்னகுடி வைத்தியநாதன் இசைமித்து டி கே கலா அம்மா பாடி இருக்குது. அந்த பாட்டு வந்து சின்னபுத்தூர் கஞ்சன் ரொம்ப நாள விரும்பி என்னை போட்டு புரியாதம் பண்ணி நம்பர் கூட கொடுத்து பேசியா, நீ புது நேர்தானே பேசியான்னு சொல்லி கூட கொடுத்து
1: பார்த்தேன்.
2: அவருக்கு போட்டு பாட்டு ஐயா எனக்கு எடுக்கமாட்டியா நீ சொல்லுவியா அப்படின்ட்டாரு.
1: அவருக்கும் உங்களுக்கும் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமா சேர்த்து அந்த பாடல் வந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றியா, நன்றியா, வணக்கம் ஐயா.

0: 10:22:37 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வந்துள்ள அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் குரும அன்பு நேயர். யார்?
1: நான் திருச்சி மாவட்டம் மேல மாங்காவனம் தேவேந்திரன் டைலர்.
0: தேவேந்திரன் ஐயா, நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா?
1: நலமா இருக்கேன், சாப்பிட்டேன் சார். நலமா இருக்கேன், இரவு பணியில இருக்கிறேன்.
0: இரவு நேர வேலை உண்டா உங்களுக்கு?
1: உண்டு சார், நான் வந்து ஒரு இரவு பணிக்கு வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். டைலரிங் வேலையும்
0: பாக்குறேன்.
1: இந்த வேலையும் கொஞ்சம் விட்டு சூழ்நிலைக்கு வேண்டி பாத்துட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் சிரமம்தான், அதனால கொஞ்சம் பாத்துக்கிட்டு நம்ம எப்பவும் கேட்டுக்கிட்டு டைம் பாஸ் ஆயிடுது சார்.
0: இரவு நேர பணியாளர்களுக்கெல்லாம் பண்பலை வந்து ஒரு மிகப்பெரிய துணை, பேச்சு துணை இல்லையா?
1: கண்டிப்பா சார், எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு 102.1 வந்து நமக்கு ரொம்ப நைட்டா இடைக்கால பாடல் 8 மணிக்கு கொடுக்குறாங்க, 11 மணிக்கு பழைய பாடல் ரொம்ப எல்லாருமே எனக்கு கால் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு டைம் பாஸ் ஆயிருக்கு சார்.
0: என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து அம்பிகாபதி படத்துல இருந்து பானுமதி அம்மா பாடியிருப்பாங்க, கண்ணிலே இருப்பது என்ன கண்ணிலமானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க பானுமதி அம்மா. வந்து பாடியிருப்பாங்க எல்லா பாடலுமே, ஆனா இதுல கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா பாடியிருப்பாங்க, நல்லா இருக்கும். இந்த பாடலை வந்து நேயர்களுக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும்
0: கேட்கலாமே.
1: நன்றி சார், நன்றி.

பத்து மணி 27 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. காவிய கானங்களை நேயர்கள் நேரலையில் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்து பாடலுக்காக காத்திருக்கும் நேயர்

0: வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார், லால்குடி பக்கத்தில் பிஜேசிலேருந்து நந்தகுமார் சார்.
0: நந்தகுமார், என்ன செய்றீங்க நந்தகுமார் சார்?
1: விவசாயம் தான் சார்.
0: விவசாயம். இப்போ எப்படி, கொஞ்சம் மழையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, என்ன?
1: ஆமாம்,
0: எதை வச்சு ஈடு செய்கிறீங்க?
1: தண்ணி ஏறது வாய்ப்பு இருக்குது சார். நான் 2 மாதத்துக்கு
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: ஏறிக்கும்.
0: எல்லாமே ஒரு நம்பிக்கை.
1: ஆமாம்,
0: நம்பிக்கை வந்து என்றைக்கும் வீண் போகக்கூடாது.
1: சரியாயிரும்.
0: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: அச்சாணி படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடினது மாதாவின் கோவில் மணிதீபம்
0: கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் சார். நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: 10:33 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகமருதே நேரலை. காலமரவாத காவிய கானங்களை நேயர்கள் நேரலையில் இணைந்து கேட்டு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலுக்காக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மலக்கணத்திலிருந்து சரவணன் பேசுகிறேன். நாலாண்டு என்றால் படத்திலிருந்து தாய்மேலான தமிழ் மாலை தமிழ் மேலான இந்த அந்த பாடல் எங்களுக்காக ஒளிபரப்பு பணியோடு கேட்டுக்கிறேன்.
0: அருமை அருமை, கேட்டுருவோமே.
1: ரைட்,
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: 10:37 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் அருதே நேரலை நிகழ்ச்சி. இது அந்த வகையில் அடுத்து இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: சார், மதுரையிலிருந்து சிராஜிதீன் பேசுறேன் சார்.
0: மதுரையிலிருந்து பேசுறீங்க? வானொலி பெட்டி வழியா கேக்குறீங்களா? நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியா
1: கேக்குறீங்களா?
0: ஆப் வழியா தான் கேக்குறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?

0: நீச்சல் குளங்கிற படத்துல சார், ஆடி 18 எஸ் ஜானகி வாங்க பாருங்க சார்.
1: சரி, பாடல் ஒரு கேட்கலாமா?
0: நல்லது சார்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.

0: நேரம் 10:41, 50 நொடிகள். ஞாபகமிருதிய நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் தோகமலை ஒன்றியம் காவல்கரன்பட்டியிலிருந்து சின்னையா பேசுறேங்க.
0: சின்னையா, என்ன செய்றீங்க சின்னையா?
1: கொஞ்சம் கடை வச்சிருக்கேன் ஐயா, சின்ன கடையா. அந்த கடையில கொஞ்சம் நேரம் பகுதி நேரம் இருந்துட்டு அப்புறமேல ஆடு மாடு ஓட்டி வச்சிருவேன்.
0: சரிங்க, சரி சரி சரி.
1: சாயங்காலமா வந்து கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு
0: வியாபாரம்
1: இருக்கு. உழவர் உலகத்துல அதிக

0: ரொம்ப விரும்பி கேட்பீங்க
1: முதல்ல.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா அது விவசாயிகளுக்கும் கால்நடை வைப்பு வைத்திருப்பவருக்கும் பேருதவியான ஒரு நிகழ்ச்சி அது.
1: ரெண்டே காலுக்கு போடுறீங்கல்ல?
0: ஆமா,
1: முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு
0: நல்ல ஒரு விழிப்புணர்வு தரும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி அது.
1: அது கேட்கணும்னு ஒரு ஆசை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இதுல வேளாண் அரங்கம்னா ரொம்ப விரும்பி கேட்பேன். நிறைய இதுல மரம் வளர்க்கறது இதெல்லாம் கேட்பேன்.
0: சரிங்க,
1: மரங்கள் அந்த தென்னை மரம்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் கேட்பேன், பார்க்கறேன். மாடு ஆடு மாடு எல்லாம் கேட்பேன்.
0: எல்லாம் எல்லா விஷயங்களுக்கும் ஒரே இடத்துல தீர்வு காணக்கூடிய ஒரு இடம்னா அது அந்த உழவர் உலகம் நிகழ்ச்சி தான்.
1: ஆமா, விவசாயம்னாக்க விவசாயிக்கு வந்து ஒரு நம்பிக்கையான உறுதுணையா இருக்கிறது வந்து அந்த வேளாண் அரங்கம் வந்து ரொம்ப
0: சப்போர்ட்டா இருக்குது உங்களுக்கு.
1: நம்ம நாட்டுக்கு வந்து வேளாண் அதுதானயா,
0: வேளாண்மை தான் முதுகெலும்பு. ஆமா ஆமா,
1: அதனால இதுதான் ஏன் முதுகெலும்புன்னு சொல்ல முடியும். பாட்டு கேட்கறது வந்து பொழுதுபோக்கு. இது வந்து கொஞ்சம் பொழுதுபோக்குக்கு கேட்கறோம். வேளாண் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டியது. விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் நாள் போனாக்கா இல்ல, விவசாயம்னா அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு.
0: இன்னும் உயிர்ப்புடன் காத்து கொண்டு வருவது வானொலி மட்டுமே.
1: ஆமாங்கய்யா, இப்ப எல்லாம் இந்த கம்பி வேலியா போடுறாங்க. உயிர் வேலியெல்லாம் அழிச்சிட்டு அழிச்சிட்டு கம்பி வேலி போடுறாங்க. உயிர் வேலியா இருந்தாக்க மக்களுக்காக ஒரு புரிஞ்சுக்கிறவங்க உயிர் வேலியை போட்டா ஒரு மரம் முளைக்கும். அந்த செலவு பண்ண காரணத்துல ஒரு 10 வருஷத்துல 100-150 மரம் முளைச்சதுனாக்க சரியா போயிடும்.
0: அருமையான யோசனைங்க, அருமையான சிந்தனை உங்களுக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசினதுல. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: ஐயா, பழகோட்டில இருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்துங்கிற பாட்டு
0: கேட்டுருவோமா?
1: கேட்கலாம்யா.
0: நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றியா.
0: நன்றி,
1: நிலையத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப காலத்துக்கு பின்னாடி பேசுறேன்.
0: நன்றிங்க, நன்றி. உங்களோட பேசுனதுல பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு.
1: நன்றிங்க. சரி.

0: 10:50 47 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், பெரம்பலூர் மாவட்டம் இருப்புக்குடி கண்ணன் பேசுறேன் சார்.
0: கண்ணன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்கள் சிறப்பா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமையா, நன்றி. என்ன இன்றைய
1: உங்களோட பேசுறது? ரொம்ப நன்றி ஐயா.
0: உங்களோட பேசுவது
1: ரிஷி மூலம் சார்.
0: ஆ சரிங்க.
1: பாடல் வந்து மழை வருவது மயிலுக்கு தெரியும்.
0: ம், சரிங்க, பாடல் கேட்டுருவோமா?
1: ஆ போட்டுருவோம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், வணக்கம்.

0: நேரம் 10:56. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. கலமுறவாத காவிய கானங்கள் நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. நாளை இரவு 10 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டு பெற்று மகிழலாம். நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்களின் விருப்ப பாடலை பதிவு செய்து குரல் பதிவு செய்து அனுப்புவதற்கு அலைபேசி எண் 9385461 அது நாளைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக வணக்கம். சிட்டிபாபு ஐயா, நல்லமா இருக்கீங்களா? அசோசியேஷன் செக்கிங் இன்ஸ்பெக்டர்.
1: ஆமா சார்.
0: இப்பயும் வேலை பாக்குறீங்க? இப்ப
1: நன்றி
0: வணக்கம்.
2: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்த ஞாபகம் மருதே நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஞாபகம் மருதே நேரலை நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. பண்பலை வரிசை 102.1 MHz. நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். அதுவரை இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு சுவைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.